0: அரசியல் பிலிப்பீன்ஸில் அமெரிக்க இராணுவத்துக்கு கொடுக்கப்படும் அனுமதி விரிவடைவது போன்ற விவகாரங்களை கண்டித்தும் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்ய தேர்தலில் வாக்களிப்பு முடிவடைந்திருக்கிறது. அதிபர் விளாடிமிர் புட்டினின் ஒன்றுபட்ட ரஷ்ய கட்சி வெற்றி பெறும் என்பது கிட்டத்தட்ட உறுதி. முன்னைய தேர்தலில் 450 இடங்கள் கொண்ட நாடாளுமன்றத்தில் அந்த கட்சி 310 இடங்களை பிடித்தது. உக்ரைன் மீது 2022 ரஷ்யா படையெடுத்த பிறகு நடக்கும் முதல் தேர்தல் இது. ரஷ்ய மக்கள் போரை ஆதரிக்கிறார்களா என்பதை தேர்தல் முடிவை வைத்து கணிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கிடையே உக்ரைன் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது. 450 வானூர்திகள் பாய்ச்சப்பட்டதாக மாஸ்கோ மேயர் கூறினார். மாஸ்கோவின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையும் குடியிருப்பு கட்டடமும் குறிவைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். உக்ரைனிய அதிபர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி போருக்கு பல பில்லியன் டாலரை தந்து கொண்டிருக்கும் ரஷ்யாவின் முக்கிய எண்ணெய் ஆலையை தாக்கியதை ஒப்புக்கொண்டார்.
1: சொல்லும் பொருளும் எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு. அவசரகால வாகனங்களுக்கு மட்டுமே சிவப்பு விளக்கை மீறிச் செல்ல விதிவிலக்கு உண்டு. எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தித் தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கம் அளிக்கிற வார்த்தைகளா சொல்லிக்கிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ள ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
5: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
6: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
7: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
8: ஜோதி ஸ்டாப் புஷ்பக்கடை.

0: எதிர்பார்க்கலாம் ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: அதோடு சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 66 84 உட்பட்டிருக்கிறது. வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: ஓர் அமெரிக்க டாலர்
0: ஒரு வெள்ளி 28 காசு.
1: ஓர் யூரோ
0: ஒரு வெள்ளி 46 காசு.
1: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
0: ஒரு வெள்ளி 71 காசு.
1: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
0: 90 காசு.
1: 100 இந்திய ரூபாய்
0: ஒரு வெள்ளி 34 காசு.
1: 100 இலங்கை ரூபாய்
0: 39 காசு.
1: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட்
0: 3 வெள்ளி 20 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபெஸ்ட் வழி ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலை பகுதிகள், அஞ்சல் அட்டை நகரங்கள், வடதுருவ ஒளி அனைத்தையும் பார்த்து ரசிக்கலாம். சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ்ட், 2 நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27 முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியம்.
6: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.

0: வணக்கம் சிங்கே.
1: நேரம் இப்பொழுது காலை 8:17 ஆகிவிட்டது.
0: சஜினி, ஒவ்வொரு நாளும் சிங்கப்பூருக்கு தங்களால முடிந்தத நம்மில் பலர் அவங்களுடைய வழியில செஞ்சுட்டு வராங்க. அந்த வரிசையில தான் நாம திரு சுரேந்தர் அவரை சந்திக்க போறோம். இவரு 30 ஆண்டுகளா சிங்கப்பூருக்கு சேவையாற்றினாரு. அதனை தொடர்ந்து எப்படி சேவையாற்றிட்டு இருக்காரு, என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி அவர் நமக்கு சொல்ல போறாரு. அதுக்கும் மேல அண்மையில அவருக்கு கிடைத்த பாடத்தை பத்தி நம்மளோட பகிர்ந்துக்கு காத்துட்டு இருக்காரு. பேஸ்புக் லைவ் ஆயிலா இதோ திரு சுரேந்தர் அவரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க? உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. சரி, உங்களுடைய பணியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஆமா, உங்களை பத்தியே சொல்லுங்களேன்.
2: நான் வந்து கிங் ஸ்கூல்ல வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
0: சரி, 30 ஆண்டுகளுக்கும் மேல நீங்க சிங்கப்பூருக்கு சேவையாற்றி இருக்கீங்க. அந்த அனுபவத்தை பத்தியும் அந்த பயணத்தை பத்தியும் நீங்க விரிவா சொல்லலாமே.
2: தேசிய சேவை எனக்கு ஒரு மிக்க அர்த்தமுள்ள பயணமாக இருந்தது. சிங்கப்பூருக்கு சேவை செய்வது வெறும் யூனிஃபார்ம் அணிவது மட்டும் இல்லை, சமூகத்துக்கும் பாதுகாத்துக்கும் மற்றும் நல்வாழ்வும் பங்களிக்க ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா இராணுவ பணிக்கு பதிலா ஒவ்வொருவரும் மற்ற வழிகளில் பணிபுரியலாம். ஓகே, லைக் எஸ்ஜி டிஃபென்ஸ்ல இயக்கத்தின் மூல மக்கள் தன் அனுபவங்கள் திறமைகளை வெவ்வேறு வழிகளில் பணிபுரியலாம்.
0: நிச்சயமா. சரி, இப்ப அத பத்தி நம்ம விரிவா பேசுவோம் கொஞ்ச நேரத்துல. திரு சுரேந்திரநாத், நீங்க வந்து 30 ஆண்டுகள் தேசிய சேவை வாயிலா பணியாற்றினீங்க. ஏன் வந்து இத தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆவலும் அந்த வேகமும் உங்ககிட்ட இருந்துச்சு?
1: ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த நேஷனல் சர்வீஸ் தேசிய சேவை முடிந்த பிறகு அவங்க வந்து பலவற்றில வந்து ஈடுபடுவாங்க, பல விதமானவற்றில இருந்து ஈடுபடுவாங்க. ஆனா நீங்க தொடர்ந்து அந்த சேவையை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், அந்த முடிவை பத்தி.
2: முதலில் இளைய தேசத்துக்கு தேசிய சேவையாளர்களுக்கு வந்து என்னோட அனுபவங்களும் கருத்துகளும் ஷேர் பண்ண ஒரு வாய்ப்பு இருந்தது. அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்க வேண்டும் என்று என் நோக்கம். பிறகு தொடர்ந்து சேவை செய்வது வந்து சிங்கப்பூருக்கு ஒரு அர்த்தமுள்ள வழியா இருக்கும் என்று நான் நினைத்தேன்.
0: நிச்சயமா. திரு சுரேந்திரநாத் 30 ஆண்டுகளுக்கு மேல சேவை வழங்கியிருக்காரு. தொடர்ந்து எஸ்ஜி செக்யூர் நெட்வொர்க் வாயிலா அவருடைய பங்கை செய்துட்டு வராரு. அதனை பத்தின தகவல்களை நாம தெரிஞ்சு போன கொஞ்ச நேரத்துல. இப்போ ஒரு விளம்பர இடைவேளை, இணைந்திருங்க எங்களோட. இது வணக்கம்
1: சிங்கே.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக நகரத்தை நோக்கி செல்லும் ECP, KPETP எக்ஸிட்டுக்கும் சாங்கிக்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும், BKEயை நோக்கி செல்லும் SLE மண்டாய் ரோடிற்கும் அப்பர் தம்சன் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும், துவாசை நோக்கி செல்லும் PIE தோகுவான் ரோடிற்கும் கிளெமெண்டிக்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: ஸ்டார்ஹப், we got you. மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
9: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
8: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு போனேன்?
9: ASK ட்ரெய்னிங், அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
8: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
9: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 வழிகாடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
8: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
0: எட்டு 23 சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. திரு சுரேந்திரநாத் அவர்களோட தான் நாமும் உரையாடிட்டு இருக்கோம். SG செக்யூர் நெட்வொர்க் பத்தின தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய இந்த ராணுவ பயணத்தை பத்தின சுவாரஸ்யமான அனுபவங்களும் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு இல்லையா?
1: ஆமா, சுரேந்திரநாத், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க வந்து ஒரு முன்னாள் சார்ஜன் மேஜரா இருந்தீங்க இல்லையா? அப்ப நீங்க வந்து ஒரு முக்கிய பாடம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தீங்க. அந்த பயணத்தை பத்தியும் அந்த பாடத்தை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: தலைமையில இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, நம்ம கீழே வந்து கஷ்டங்களை வந்து புரிய வேண்டும், அவர்களுடைய நம்பிக்கையும் நாங்க பெற வேண்டும். ஓகே, ஒவ்வொரு தலைமுறையும் வேற வேற என்று நம்ம வந்து நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, அதனால் நம்ம லீடர்ஷிப் ஸ்டைலும் கொஞ்சம் மாற்ற வேண்டும். ஓகே, அந்த ஒரு சைஸ் ஃபிட்ஸ் ஆல் என்ற அப்ரோச் நாங்க இருக்கக்கூடாது. ஸோ ஒன் ஆஃப் த இன்ஸ்டன்சஸ், நான் வந்து ஆர்மியில் இருக்கும் போது நாங்கள் வந்து ஒரு கமாண்ட் போஸ்ட் செட்டப் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. அந்த கமாண்ட் போஸ்ட் செட்டப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். ஸோ அது வந்து அவ்வளோ நல்லா செய்யவில்லை. ஸோ முந்தி காலத்தில் வந்து ஜஸ்ட் டூன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு வேல்யூவும் இருக்காது, புரியாது எங்க வந்து தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ நான் என்ன செஞ்சேன்னா, நான் வந்து ஆஸ்க் தெம் டு இவாலுயேட் அமங் தெம்செல்வ்ஸ், நீங்க செய்தது வந்து சரியா, இதோ இது உங்களுக்கே திருப்தியா இருக்கா. சோ அந்த மாதிரி நேரத்துல வந்து என் கூட சேவை செய்தவர்கள் வந்து கொஞ்ச நேரம் வந்து நினைத்து பார்த்தார்கள். அதுக்கு பிறகு அவர் சொன்னார்கள், இல்லை ஹலோ, இதை நாங்க திருப்பியும் மறுபடியும் செய்ய போறோம். அந்த மறுபடியும் செய்ய போது அதை எடுக்கிறதுக்கும் ஒரு மணி நேரம் சுற்றம் இருக்கும். சோ அதுல இருந்து அதை பார்க்க போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ஏன்னா அந்த சென்ஸ் ஆஃப் ப்ரைட் இருக்கு. அந்த அப்பனா நாங்கன்னா அந்த நம்ம தேசிய சேவை கமிட்மெண்ட்ஸ் வந்து நாங்க வந்து நாட் டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட்.
0: நிச்சயமா நிச்சயமா, அது உங்களுக்கு கொடுத்த அனுபவம், எனக்கு கொடுத்த அனுபவம், நம்மளை போன்ற ஆண்மகனுக்கும் இப்ப பல பெண்களுக்கும் பிரமாதமான அனுபவத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இப்ப இந்த அனுபவங்களை நீங்க அடுத்த தலைமுறை கிட்ட போய் சேர்க்கிற மாதிரி SG டிஃபென்ஸ் வாலண்டியர் அப்படிங்கிற அந்த நெட்ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த இயக்கத்தின் வாயிலாக செயல்படுறீங்க. அவங்களுக்கு நீங்க வந்து வழிகாட்டுதல் எப்படி வழங்கிட்டு வரீங்க, அதுக்கு இது எப்படி உதவியா இருக்கு, அதை பத்தி நீங்க சொல்லலாமே.
2: நான் வந்து சஃப்ரால வந்து ட்ரெஷரா இருக்கேன். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து மக்களுக்கு வந்து என் தேசிய சேவைகள் முடிந்த பிறகு இது ஒரு வழிகாட்டியா இருந்தது. நாங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மக்களுக்கு வந்து எந்த உதவி செய்தாலும் அவங்களுக்கு ஒரு சிறு உதவியா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மிக்க மகிழ்ச்சியும் ஆதரவும் கொடுக்கும். ஸோ நாங்க நம்மளோட திறமைகளை இல்ல மற்ற அனுபவங்களை வைத்து எந்த அளவுக்கு நாங்க உதவி செய்ய முடியுமோ செய்ய வேண்டும்.
1: சரி, இப்ப நீங்க அடுத்த தலைமுறையினரை வந்து வழிகாட்டும் பொழுது 2 முக்கிய பண்புகள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: நாங்க வந்து நாட்டை வந்து காப்பது வந்து வினா சும்மா யூனிஃபார்ம் தான் போட்டு ஆர்மி யூனிஃபார்ம் போட்டாதான் செய்யணும்னு இல்ல, நாங்க மத்த வழியிலயும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம்.
1: ஆமா, சோ சொல்லுங்க.
2: இல்ல, சோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாலண்டியா இருக்க போதே அந்த கிஃப்ட் ஃபார் ரீசன் இல்லாட்டி கமிட்டி ஆக்டிவிட்டிஸ்ல வந்து கலந்து கொள்ளலாம். அந்த வகையிலையும் நாங்க வந்து நம்ம நாட்டுக்கு வந்து சேவை செய்யலாம்.
0: சரி, இப்ப உங்களை போலவே இந்த எஸ்ஜி டிஃபென்ஸ் வாலண்டியர் நெட்வொர்க் இந்த இயக்கத்துல சேர்ந்து அவங்களுடைய பங்கு செய்யணும்னு நினைக்கிற பல பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனைகள் வழங்குவீங்க, எப்படி சேரலாம், அந்த வழிகாட்டுதலையும் நீங்க சொல்லலாமே.
2: நான் வந்து நிச்சயமா என்கரேஜ் பண்ணுவேன், ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாரும் ராணுவ வீரரா இருக்க முடியாது. ஸோ சேரும்போது அந்த அந்த மைண்ட் செட் இருக்கணும். நாங்க வந்து அந்த அந்த மைண்ட் செட் என்னன்னா கேட்க கூடாது, வாய் மீ, வாய் நாட் மீ, வாய் ஏன் நான் நானும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்கணும்.
0: இப்ப திரு சுரேந்திரநாத், நம்ம சூழல், அதாவது இந்த உலகம் இருக்கிற நிச்சயமற்ற சூழலுக்கு சிங்கப்பூரை பாதுகாப்பா வைத்துக் கொள்ள எஸ்டி செக்யூர் வாலண்டியர் போன்ற இயக்கங்கள் முக்கியம் இல்லையா? ஆக சிங்கப்பூரை பாதுகாப்பா வைத்துக் கொள்ள இப்படி நம்ம செயல்படலாம் அப்படிங்கறது வந்து மக்களுக்கு எடுத்துக்காட்டுற மாதிரி தானே இந்த இயக்கம் செயல்படுது. ஆக இந்த வழியில போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், நான் எப்படி சிங்கப்பூரை பாதுகாப்பா வைத்துக் கொள்ள முடியும்னு. அந்த கேள்விக்கான விடையையும் இந்த இயக்கத்தின் வாயிலா பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்வீங்களா?
2: ஆமா, நிச்சயமாக. ஏன்னா சிங்கப்பூரை பாதுகாக்கிறது வந்து சிம்பிள் சிம்பிள் டாஸ்க்ல தான் இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ், நாங்க வந்து அந்த ஒரு பை வந்து அன்அட்டெண்டட் எம்ஆர்டியில இருக்கு, அது சும்மா பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போக கூடாது. அது வந்து we have to highlight that concern. அதே மாதிரி நம்ம சிட்டிசன் யாராச்சும் லைக் இல்லை ஒரு ஆக்சிடென்ட் இருந்தா அவங்களுக்கு போய் உதவி செய்யறது, இதெல்லாம் சின்ன சின்ன செயல்கள் வந்து ஆக்சுவலி ஒழுங்கா பார்த்தீங்கன்னா நாட்டை கப்புறதுதான்.
0: ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. இதே போல உங்களை போல தொடர்ந்து சேவையை வழங்கணும், ஏன்னா அண்மையில கூட உங்களுக்கு ஒரு விருது கிடைச்சது இல்லையா இந்த பாராட்டு நிகழ்ச்சியில, அதை பத்தி நீங்க சொல்லலாமே.
1: அந்த விருது கிடைச்சப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
2: எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இந்த மாதிரி இதெல்லாம் சர்வ் இஸ் என்கரேஜ்மெண்ட் ஃபார் அதர் பீப்பிள் டு சர்வ். ஆனா அதை விட அந்த விருது கிடைக்காட்டி கூட நான் ஒன்னும் பணி புரிவேன், ஏன்னா இது நம்மளாலே நம்ம மக்கள் சோ அவர்களுக்கு சேவை செய்யறது வந்து எனக்கு என்னமோ எப்பொழுதும் இன்பம்.
0: கேட்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களை போலவே இன்னும் பல இந்தியர்கள் இதுல சேரணும்னு விருப்பப்படுவாங்க, அவங்க குறிப்பிட்டு ஏதாவது ஒரு இணைய பக்கத்துக்கு போய் மேல் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாமா, அதை பத்தி நீங்க சொல்லலாமே.
2: இளைய தலைமுறைக்கு வந்து தேசிய சேவை வந்து அது வந்து சென்ஸ் ஆஃப் டியூட்டியா நினைக்கணும். ஓகே, அதுவும் நம்ம தேசிய சேவை முடிந்த பிறகு நம்ம கடமை நாட்டுக்கு கடமை வந்து முடிந்ததுன்னு நினைக்க கூடாது. மற்ற அந்த அந்த எஸ்ஜி டிஃபென்ஸ், அந்த எஸ்ஏஎஃப் வாலண்டியர் கோ டிஃபென்ஸ் கலெக்டிவ், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் மக்களுக்கு இருக்கு, கிவ்ஸ் தம் தி அவென்யூ டு கான்ட்ரிபியூட் டு அவர் கண்ட்ரி.
0: நிச்சயமா, இப்ப சொன்னது போல SG Defense Volunteer Network. இதனை பத்தின மேல் விவரங்களை நீங்க MINDEF அவங்களுடைய இணையப்பக்கம் வாயிலா தெரிந்து கொள்ளலாம், அல்லது volunteer.sg போன்ற தளங்கள் வாயிலாகவும் பெற்றுக்கொள்ளலாம். திரு சுரேந்திரநாத், எங்களோட இவ்வளவு நேரம் இணைந்திருந்து உங்களுடைய அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி.
1: உங்களுடைய விருதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சந்திப்போம். நன்றி திரு சுரேந்திரநாத்.
2: மிக்க நன்றி.
1: நன்றி.
0: அவரு அவருக்கு தெரிந்தத அவருக்கு புரிந்தத சர்வசாதாரணமா சொல்லிட்டாரு. ஆனா நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்கப்பூர்ல அதோ நம்ம நாட நம்ம பாதுகாப்பா வைத்துக்கொள்ள, இந்த நிச்சயமற்ற சூழலை பாதுகாப்பா வைத்துக்கொள்ள ஒவ்வொரு சிங்கப்பூரருக்கும் ஒரு கடமை உண்டு.
1: கண்டிப்பா, நீங்க சரியா சொல்லியிருந்தீங்க ரவி. அது மட்டும் இல்ல, பலரும் வந்து என்ன தெரியுமா நினைக்கலாம், அதாவது சிங்கப்பூருக்கு என்னுடைய பங்கு ஆற்றணும்னு நினைக்கிறேன், ஆனா எப்படி ஆற்றுதுன்னு தெரியல. இப்ப சென்ற வாரம் வந்து நாம ஒருத்தரை சந்திச்சிருந்தோம், அவர் வந்து 40 வருடங்களாக அவர் வந்து
0: சமூக சேவை
1: செஞ்சு விருது பெற்றிருந்தாரு. அவரை போலவே இன்னும் பலரும் வந்து சமூக சேவை செய்து தொண்டூழியம் செய்து விருது பெற்றிருக்காங்க. இவரும் அதாவது சிங்கப்பூருக்கு வேறொரு வழியில அவரு சேவை செய்து தொண்டூழியம் செய்து விருது பெற்றிருக்காரு. இப்படி நீங்க வெவ்வேறு வழிகள்ல சிங்கப்பூருக்கு உங்களுடைய பங்கை ஆற்றலாம். இதற்காகவே பல வழிகள் பல தளங்கள் உள்ளன.
0: நமது நாட்டின் பாதுகாப்பு நம்ம கையில தான் இருக்கு, அது ஒருபோதும் நம்ம மறக்க கூடாது. மேற்புறங்களுக்கு நீங்க போக வேண்டிய இணைய பக்கம் முகவரி SG Defense Volunteer Network, குறிப்பா volunteer.gov.sg அப்படிங்கிற இணைய பக்கத்தில் சென்று நீங்க மெயில் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம்.
1: mindev.gov.sg என்ற இணைய பக்கத்தையும் நாடலாம்.
0: வணக்கம் சிங்க, நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க. நேரம் இப்பொழுது
1: சரியாக காலை 8:32 ஆகி விட்டது.
10: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
11: டவுன் பஸ். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
3: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக நகரத்தை நோக்கி செல்லும் ECP சாங்கிக்கு பிறகும், வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE டேரி ஃபார்ம் ரோடிற்கு பிறகும். காரணம், வாகனங்கள் பழுதாகி உள்ளன.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
0: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே.

0: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டுகளை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

0: தெனாலி படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, கமலஹாசன் சித்ரா பாடிருந்தாங்க ஏறமான இசையில. ரமானுக்கு தெரியாம போயிடுச்சு,
1: என்ன தெரியாம போயிடுச்சு,
0: வாய்க்குள்ளே ஒரு வாத்தியம் இருக்குன்னு.
1: ஆமா, என்ன செய்யறது, இந்த ஜூக் பாக்ஸ யாருமே பயன்படுத்த மாட்டேங்கிறாங்களே.
0: ஒலி 9:06 நாங்க பயன்படுத்துறோம் ஒவ்வொரு நாளும் பாட வைக்கிறோம், நேர்களை ஒரு வழி பண்றோம். சரி, இன்று நன்றி உணர்வு தினம் அப்படின்னு ஒண்ணு அனுசரிக்கப்படுது உலக அளவுல. இந்த ஒரு விஷயத்துக்கு, இந்த ஒரு பொருளுக்கு, இந்த ஒரு நபருக்கு, சம்பவத்துக்கு நான் நன்றி என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க எதுன்னு
1: சொல்லுவீங்க? சிங்கப்பூர்ல பிறந்ததற்கு நான் நன்றி
0: சொல்லணும்.
1: எனக்கு நாட்டு பற்று வந்து அளவுக்கு அதிகமா இருக்கு, இத வந்து நான் சொல்லி ஆகணும். உங்களுக்கே தெரியும், தேசிய தின அணிவகுப்ப வந்து ஒன்னா சேர்ந்து நம்ம வர்ணனை செய்த போது அந்த கூடத்துல என்ன கூத்து நடந்துச்சுன்னு உங்களுக்கு தான் தெரியும்.
0: அம்மா எதுக்கு அடி போடுறாங்க தெரியுமா? இத கேட்கணும், அதிபர் காதல விழணும், இஸ்தானா உங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு விருந்து வைக்கணும்.
1: இதெல்லாம் நான் நினைக்கல, ஆனா நடந்தா நல்லா இருக்கும் இல்லையா?
0: தெரியுது தெரியுது தெரியுது, எல்லாமே ஒரு கணக்கோட தான் நடக்குது.
1: கணக்கோட நடப்பவள் நாங்களா நீங்களா?
0: என்னது விவாத போட்டியில பேசுற மாதிரி பேசுறீங்க, சம்பந்தம் இல்லாம.
1: சரி, நான் சொல்லிட்டேன், நீங்க எதற்கு நன்றி சொல்ல தெரிவிக்கிறீங்க?
0: ஒவ்வொரு நாளும் முகம் தெரியுதோ இல்லையோ, நம்மளை சந்திச்சிருக்காங்களோ இல்லையோ, நம்மளை வந்து பாத்துருக்காங்களோ பேசிருக்காங்களோ எதுவுமே இல்ல சில பேரு, ஆனா நமக்கு அன்பு செலுத்துற மாதிரி எல்லாரும் வாழ்த்து அனுப்புறாங்க பாத்தீங்களா. இதை விட ஒரு பெரிய அற்புதமான காரியம் எதுவுமே இல்லை நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் ரொம்ப நன்றியா இருக்கேன். ஏன்னா அவங்க வீட்டுல ஒருத்தரா, குடும்பத்துல ஒருத்தரா, அவங்க உள்ளத்துல ஒருத்தரா வச்சு கொண்டாடுறாங்களே நேர்கள்லாம். இதுக்கு மேல எதுக்கு நம்ம நன்றி சொல்லணும், எதுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: ஆமா, அப்ப மக்கள் நாயகன்னு பட்டம் பெற நீங்க வந்து அடி போடுறீங்க இல்லையா?
0: உங்களை பத்தி நான் அப்படி பேசுறேன், என்ன பத்தி பேசக்கூடாது. அதிபர் உங்களை இஸ்தானால கூப்பிட்டு விருந்து வைக்கிறாரோ இல்லையோ, மக்களுடைய மனசுல நான் இப்பது உறுதி.
1: எப்படி சிம்மாசனத்துல நீங்க வந்து கட்டி அப்படியே உட்காந்துருப்பீங்க?
0: இந்த மாதிரிலாம் பேசுறத நிறுத்திட்டு அடுத்த பாட்டை போட்டா உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது.
1: அடுத்தது, அடுத்த பாட்டை கேட்கும் பொழுது நம்ம நேயர்கள் நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து இப்படிதான் பாடுவாங்க தெரியுமா?
0: எப்படி
1: எப்படின்னா 1, 2, 3 திரைப்படத்துல இடம்பெற்ற இந்த பாடல் மாதிரி
2: நடந்து எப்படி
0: பார்த்து உலகம் தாங்க,
1: நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து இப்படிதான் பாடுவாங்க
0: அப்படின்னு நம்மளே நினைச்சுக்கிட்டு இருக்கோம்.
1: சரி, இப்போ வாங்க போக்குவரத்து நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க.
3: 9:08 போக்குவரத்து நிலவரம்
1: PIEA நோக்கி செல்லும் BKE மண்டாய் ரோடிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது, 4 தடத்தை தவிர்க்கவும்.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
2: அட்டதான்.

0: 9968 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.
2: 9

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: வணக்கம் சிங்கே.
1: யோகி பி நட்சத்ரா எம்சி ஜெயஸ் வழங்கின அந்த பாடல கேட்டீங்க. இந்தியன் கேர்ள்ஸ் அப்படிங்கிற பாடல் உங்களுக்காக இடம் பெற்றது.
2: தொடர்ந்து உங்களுக்காக 90களில் வெளிவந்த விறுவிறுப்பான பாடல்கள் காத்து கொண்டிருக்கின்றன.
4: பட்டம்மா பாட்டு கட்டம்மா, சடுகுடு சடுகுடு.

0: பாடல்களுக்கு இடையில உங்களுக்காக சுவாரஸ்யமான தகவல் வரப்போகுது.
1: அது மட்டும் இல்ல, திரை தகவலும் உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கின்றது. எனவே தொடர்ந்து வானொலி பக்கமா வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில ரவிஜி
0: சஜினி
1: எங்களோடு இணைந்திருங்க.
0: ஒலி 9:06 இப்ப வானிலை நிலவரம்.
1: இன்று மதிய வேளைகள்ல நீங்க இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
0: அதோடு சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேரம் நிலவரப்படி 67 84 இடைப்பட்டிருக்கிறது. வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கிஜினையில சமைச்சு கொடுங்க.
4: ஆஹா, சம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்க, அம்மா வெளியில வெளியில வாங்க. ஏய் அம்மா, எங்க?
3: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
5: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
6: சொல்லுங்கள் ராஜமாதா.
7: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
7: காலை 7 மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7:30 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

வச்சிருக்கேன் மாமா, என்ன சொக்க வச்சு எட்டு நிக்கலாமா.

0: இசை ஞானி இளையராஜாவின் இசையில் உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒலித்தன. சின்னவர் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல மலேசியா வாசுதேவன், சித்ரா மற்றும் குழுவினர் பாடியிருந்தாங்க. அதற்கு முன்பு தங்கமான ராசா திரைப்படத்தில இருந்து பாடல கேட்டிருந்தீங்க. அருண்மொழி, எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
2: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE, குறிப்பாக புக்கெட் பாத்தோக் ஈஸ்ட் அவென்யூ 3, தங்கா பொலிவார், KPE, CTE, SLE ஆகிய பகுதிகளில். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: இனிமையான 90
6: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
7: ஹட்சன் பன்னீர். பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
8: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
9: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
10: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
11: உங்களுக்கு தெரியுமா,
0: இதே நாள் செப்டம்பர் 21 1981 யுனைடெட் கிங்டம் இடமிருந்து சுதந்திரம் வாங்கியது பெலீஸ்.
2: மத்திய அமெரிக்கால அமைந்திருக்கிற இந்த நாடு பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப நாம தெரிஞ்சுப்போமா?
0: உலகின் முதலாவது மற்றும் ஒரே ஜாகுவார் பாதுகாப்பகமான காக்ஸ்கோம் பேசின் வனவிலங்கு சரணாலயம் இங்கு அமைந்துள்ளது.
2: ரொம்ப வினோதமான, அதே நேரத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் என்னவென்றால், உலக புகழ்பெற்ற விரைவு உணவகங்கள் இந்த நாட்டுல சுத்தமா கிடையாதான். அதுக்கு காரணம், இந்த நாட்டு மக்கள் அதிக அளவுல அவங்களுடைய சொந்த உணவை ருசித்து அனுபவிச்சு சாப்பிடுறாங்களாம்.
0: பெலீஸ் நாட்டுல ஒரு சுவாரஸ்யமான நம்பிக்கை இருக்கு. அதாவது, புனித வெள்ளி அன்று நீங்க நீச்சல் செய்தீர்கள் என்றால் நீங்க ஒரு மர்மேடா மாறிடுவீங்களாம்.
2: இத்தகவலை வழங்கியோர்
0: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
1: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
2: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
3: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
2: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
3: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
2: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
3: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு உங்க குழுவிற்கு பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.

0: ராஜ் பாடியிருந்தாரு. அதற்கு முன்பு மன்னவா திரைப்படத்தில் இருந்த பாடலை கேட்டிருந்தீங்க, குமார் சானு அந்த பாடல வழங்கியிருந்தாரு.
1: 9:41 ECPA நோக்கி செல்லும் KPE ஏர்போர்ட் சாலைக்கு பிறகு இரண்டாம் தடத்தில் விபத்து. CTE நோக்கி செல்லும் SLE Woodlands Avenue 12 அதற்கு முன்பும் விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: ஒலி 968
5: சினிமா சினிமா
6: அட்லீ.

0: அருண்குமார் அப்படிங்கிற இயற்பெயரை கொண்ட இயக்குனர் அட்லிக்கு இன்று 40வது வயது பூர்த்தியாகுது.
1: தெரி, மெர்சல், ஜவான் இப்படின்னு பல ஹிட்டான திரைப்படங்களை இயக்கிய இவர் முதன் முதல்ல முக புத்தகம் அப்படிங்கிற ஒரு குறும்படத்தை இயக்கியிருந்தாரு. அந்த குறும்படத்துல சிவகார்த்திகேயன், சதீஷ் இப்படின்னு பல நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க.
0: இந்த குறும்படத்தின் வெற்றியை தொடர்ந்துதான் அவருக்கு ராஜாராணி, தெரி போன்ற மற்ற படங்களின் வாய்ப்புகள் வந்தன அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
1: அட்லி தமிழ் படங்களின் வாயிலா இயக்குனராக அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் ஹிந்தி திரைப்படத்தை இயக்குனாரு. இப்ப தெலுங்கு திரைப்படத்தை இயக்க போவதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க
2: அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.

0: அரவிந்தன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. அதற்கு முன்பு பார்வைகள் திரைப்படத்திலிருந்தும் பாடலை நீங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம்.
1: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
2: 9:53 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. BKEPIE நோக்கி செல்லும் வழியில் மாண்டாய் சாலைக்கு பிறகு, அதோடு MCE நோக்கி செல்லும் AYE அலெக்சாண்டர் சாலைக்கு பிறகும். காரணம், இவ்விடங்களில் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
6: வணக்கம் சிங்கே.
7: ரவிஜி ரவிஜி, நீங்க எங்கயோ போயிட்டீங்க, எங்கயோ போயிட்டீங்க, எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் ரவிஜி. வாழ்க வாழ்க.
0: எவ்வளவு காசு கொடுத்தீங்க நம்ம ராஜாவுக்கு?
8: சஜினி சஜினி சஜினி, இதெல்லாம் காசு பொருள் கொடுத்து கிடைக்கிற அன்பே கிடையாது. தானா சேர்ந்த கூட்டம் இப்படிதான் பேசும்.
0: நீங்க ஒரு டைலாக் எடுத்து விடுவீங்க, அதுக்கப்புறம் டைலாக் ஏத்த மாதிரி ஒரு நாலு பேர் வந்து பேசிடுங்க அப்படின்னு
8: என்கிட்ட வச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் ஏன் ஆமி வந்துச்சு வீடியோ காப்பே தாங்காது.
0: எங்க நம்ம ராஜி ஆமி எங்க கொந்தளிங்க பாருங்க.
8: இப்படி எல்லாம் பேசும்போது செம காமெடியா இருக்குல்ல. இதெல்லாம் கூட தெரியாம சில பேர் இப்படி பேசுறாங்க நினைக்கும் போது இன்னும் நகைச்சுவையா இருக்கு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருவோம். ஒரு ஆய்வுல கேட்டிருக்காங்க, நீங்க எதுக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புறீங்க, இது இது இருக்கு அப்படின்னு, எதுக்காக நீங்க நன்றி உணர்வோட இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, கிட்டத்தட்ட 47 விழுக்காட்டினர், குடும்பத்தினர், நண்பர்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: 19 விழுக்காட்டினர் நல்ல ஆரோக்கியம் நல்ல சுகாதாரம் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
8: 63 விழுக்காட்டினர் நல்ல சுகமான ஒவ்வொரு நாளும் அமையக்கூடிய ஞாபகங்கள் தருணங்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: அதோடு 47 விழுக்காட்டினர் நல்ல தனிப்பட்ட சுதந்திரம் நிலையான ஒரு சூழல் இவற்றுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புறாங்க.
8: இதுல இருந்து ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, நன்றி சொல்றதுக்கு இந்த உலகத்துல கொட்டி கிடக்குது வாய்ப்புகள். நன்றி சொல்வோம், நம்ம வாழ்க்கையை கொண்டாடுவோங்க.
0: இப்போதைக்கு இந்த நாற்காலிக்கு நான் நன்றி சொல்லுகிறேன்.
8: உங்களை தாங்குதுனா?
0: ஆமா அதேதான். என்ன உங்க முகம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு.
8: நன்றி சொல்றேன் உங்களுக்கு, நன்றி சொல்றேன்.
0: எனக்கு நீங்க நன்றி சொல்றீங்க.
8: நன்றி எதுக்கு? இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்ச எனக்கு நான் நன்றி சொல்றேன். நாளை காலை 6 மணிக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு வந்துருவாங்க நம்ம சஜினி. இதே மாதிரி நன்றி சொல்ல வந்துருவேன் நான் ரவிஜி. இது வணக்கம்
0: சரி.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதிஸ்டா புஷ்பக்கடை.
2: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
4: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: காலைமணி 10 மீடியாகாப் ஒளி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். உலகத் தலைவர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவன தலைமைச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நியூயார்க்கில் ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் 81வது ஆண்டு கூட்டம் நாளை தொடங்கவிருக்கிறது. சிங்கப்பூர் நேரப்படி நாளை இரவு 9 மணிக்கு கூட்டம் தொடங்கும். தலைமைச் செயலாளராக திரு அண்டோனியோ குட்ரஸ் பங்கேற்கப் போகும் கடைசி ஆண்டு கூட்டம் அது. அரசாங்க தலைவராக இருந்து ஐக்கிய நாட்டு நிறுவன தலைமைக்கு வந்த முதல் தலைவர் அவர். திரு குட்ரஸ் போர்ச்சுகல் பிரதமராக பதவி வகித்தவர். 2017 ஐக்கிய நாட்டு நிறுவன பொறுப்புக்கு வந்தார். உலகத் தலைவர்கள் அமைதி, கண்ணியம், நீதி, மனிதகுலம் ஆகியவற்றை பாதுகாக்க ஒன்றுபட வேண்டும் என்று அவர் குரல் கொடுத்தார். மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் பதவி விலகுவதாக அறிவித்திருக்கும் போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக்கை நேரில் சந்தித்து அவரது கருத்துக்களை கேட்கப் போவதாக கூறியிருக்கிறார். திரு ஆண்டனி லோக் கொள்கை பிடிப்புள்ளவர் என்று திரு அன்வார் சொன்னார். லஞ்சத்துக்கு எதிரான கொள்கை பலவீனம் அடைவது போல் தெரியும் போது அவர் எப்போதுமே குரல் கொடுத்திருக்கிறார் என்றார் திரு அன்வார். திரு ஆண்டனி லோக் தற்போது சீனாவின் ஷாங்காய் நகருக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். மலேசிய மன்னிப்பு வாரியம் நஜிப் 50 மில்லியன் ரிங்கிட் அபராதம் செலுத்தினால் வீட்டுக்காவலில் இருக்கலாம் என்று அனுமதி தந்தது. ஆயினும் அபராதத்தை செலுத்தும் அளவுக்கு பணம் இல்லை என்று நஜிப் கூறிவிட்டார். அவரது சொத்துக்களும் வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டிருப்பதாக அவரது தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கை குறிப்பிட்டது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் பெரிய தீ சம்பவத்துக்கு பிறகு MRT ரயில் சேவை இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கிறது. அனைத்து MRT நிலையங்களும் இன்று காலை வழக்கம்போல் செயல்பட தொடங்கின. பாங்காக் வடக்கில் இருக்கும் தாவ்பூன் MRT நிலையத்துக்கு அருகே நேற்று பிற்பகல் தண்டவாளத்தில் தீ மூண்டது. கரும்புகை அந்த பகுதியை மூடியது. பயணிகள் உடனே வெளியேற்றப்பட்டனர். யாருக்கும் காயமில்லை. மின்சார கோளாறு காரணமாக தீ மூண்டதாக நம்பப்படுகிறது. இரவு நடுகிலும் பழுதுபார்ப்பு பணி நடந்ததாக பாங்காக் MRT சேவையை நடத்தும் BEM நிறுவனம் குறிப்பிட்டது. பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிலிப்பீன்ஸில் இன்று மறைந்த முன்னைய அதிபர் ஃபெர்டினன் மார்கோஸ் ராணுவ சட்டத்தை அறிவித்த 54வது ஆண்டு நிறைவு. மணிலாவில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தை கட்டுப்படுத்த கொடுத்த பணத்தை அதிகாரிகளும் தலைவர்களும் கையாடியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை தேவை என்று மக்கள் கேட்கின்றனர். விலைவாசி உயர்வு, குடும்ப அரசியல், பிலிப்பீன்ஸில் அமெரிக்க ராணுவத்துக்கு கொடுக்கப்படும் அனுமதி விரிவடைவது போன்ற விவகாரங்களை கண்டித்தும் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புகை மூட்டத்தை கண்டித்து இந்தோனேசியா மீது மலேசியா சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சரவாக் மாநில உரிமை அமைப்பு அறைகூவல் விடுத்திருக்கிறது. சரவாக் போ சரவாக்கியன்ஸ் அமைப்பின் தலைவர் பீட்டர் ஜான் ஜபான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒவ்வொரு ஆண்டும் வந்து போகும் பருவத்தொல்லையாக இதை பார்க்க வேண்டாம் என்றார் அவர். சரவாக் மாநிலம் போனியோ தீவில் இருக்கிறது. அதே தீவில் இருக்கும் இந்தோனேசியாவின் களிமந்தான் காட்டு தீயினால் அது ஆக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூரில் இன்று காலை நிலவரப்படி காற்றின் தரம் மிதமாகவே இருக்கிறது. மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 85, மற்ற பகுதிகளில் 67 முதல் 81 வரை பதிவானது. 100 கடந்தால் ஆரோக்கியமற்ற நிலை. ரஷ்ய தேர்தலில் வாக்களிப்பு முடிவடைந்திருக்கிறது. அதிபர் விளாடிமிர் புட்டினின் ஒன்றுபட்ட ரஷ்ய கட்சி வெற்றி பெறும் என்பது கிட்டத்தட்ட உறுதி. முன்னைய தேர்தலில் 450 இடங்கள் கொண்ட நாடாளுமன்றத்தில் அந்த கட்சி 310 இடங்களை பிடித்தது. இதற்கிடையே உக்ரைன் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது. 450 வானூர்திகள் பாய்ச்சப்பட்டதாக மாஸ்கோ மேயர் கூறினார். மாஸ்கோவின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையும் குடியிருப்பு கட்டடமும் குறிவைக்கப்பட்டதாக அவர் சொன்னார். உக்ரைன் அதிபர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி போருக்கு பல பில்லியன் டாலரை தந்து கொண்டிருக்கும் ரஷ்யாவின் முக்கிய எண்ணெய் ஆலையை தாக்கியதை ஒப்புக்கொண்டார். ஜெர்மனியில் இரண்டு மாநிலங்களில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனி என்ற தீவிர வலசாரி கட்சி முன்னிலை வகிக்கிறது. பெர்லின், மெக்லன்பர்க் ஆகிய மாநிலங்களில் தேர்தல் நடந்தது. பெர்லின் மாநிலத்தை வலசாரி கட்சி கைப்பற்றும் என்று கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. பிரதமர் ஃபிரெட்ரிக் மர்த் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு இது மிகப்பெரிய தோல்வியாக கருதப்படுகிறது. தேர்தல் முடிவு ஒரு பேரிடர் என்று அவர் குறிப்பிட்டார். எனினும் பிரதமர் பதவியில் நீடிக்கப் போவதாகவும் சீர்திருத்த திட்டங்களை தொடரப்போவதாகவும் அவர் சொன்னார். ஜெர்மனி வாக்காளர்கள் எதிர்காலம் பற்றியும் தொடரும் உலக நெருக்கடி குறித்தும் கவலை தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. இனவாத சர்ச்சையை ஏற்படுத்திய விளம்பரத்தை கான்வர்ஸ் காலனி நிறுவனம் அகற்றியிருக்கிறது. தென்கொரிய பாடகி கரீனாவை காட்டும் அந்த இன்ஸ்டாகிராம் விளம்பரத்துக்காக கான்வர்ஸ் நிறுவனம் மன்னிப்பு கேட்டது. பாடகி கரீனாவின் ஆடையில் KKK வெள்ளை இனவாத அமைப்பின் முகமூடி போன்ற காட்சி தெரிந்தது. அவர் கையில் வைத்திருந்த காலணிகளும் சர்ச்சையை ஏற்படுத்தின. காலணிகள் தொங்கவிடப்பட்டிருந்த விதம் தூக்கிலிடப்பட்டவரின் கால்கள் போல் தெரிந்ததாக விமர்சிக்கப்பட்டது. இணையத்தில் கடும் எதிர்ப்பு. தவறு செய்துவிட்டதை கான்வர்ஸ் நிறுவனம் ஒப்புக்கொண்டது. விளம்பரத்தை அகற்றுவதாகவும் இதுபோன்ற சம்பவம் நடந்தே இருக்கக்கூடாது என்றும் நிறுவனம் சொன்னது. கான்வர்ஸ் நிறுவனம் நைக்கி நிறுவனத்துக்கு சொந்தமானது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
6: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294

டிஷும் திரையப்படுத்திருந்து முதல் பாடல் இடம்பெற்றது. நேர்களே, இப்போ நான் சொல்லப்போகிற விஷயத்தை கேட்டால் உங்கள் மனசுலையும் டிஷ்யூம்னு கேட்கும். ஆமாங்க, அதாவது இன்று தொடங்கி புதன்கிழமை வரைக்கும் நான் நிகழ்ச்சியை தனியாக தான் படிக்க போகிறேன். ஹலிமா சென்ற வாரமே சொன்னாங்க, அவங்க விடுப்பில் இருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் விடுப்பு இருக்காங்க, அது அவங்க வந்த பிறகு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியா. அதனால அடுத்த 3 நாட்களுக்கு நீங்கள் அவங்களுடைய அன்பும் ஆதரவும் கொடுக்கணும் சரியா. நீங்களே இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பெருசாக யோசிக்க போகிறோம். அதாவது ஆங்கிலத்தில் இந்த வாக்கியத்தை சொல்கிறத கேட்டிருப்பீங்க, யூ ஆல்வேஸ் மஸ்ட் திங்க் பிக். நம்ம ஏன் பெருசாக யோசிக்கணும், பெருசாக யோசிக்கிறதுனால அவருடைய பலன் என்ன என்பதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சத்தில் கலந்துரையாட போகிறோம். இதை பற்றி திருவள்ளுவர் திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காரு அதை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் தொடர்ந்து வானொலி பக்கமாக இருங்க. உங்களுக்காக ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சி ஆரம்பித்து விட்டது. நிகழ்ச்சியை உற்சாகமாக படைக்க வந்து விட்டேன் உங்களுடைய

0: ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
1: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: இன்றைய ஆனந்தம் ஆரம்பம் நிகழ்ச்சியில நம்ம திங்க் பிக், பெருசா யோசிக்கிறது பத்தி பேச போறோம். ஆங்கிலத்தில் யூ ஆல்வேஸ் மஸ்ட் திங்க் பிக், நீங்க பெருசா யோசிச்சாதான் உங்களுடைய இலக்குகள்லாம் நீங்க அடைய முடியும்னு பல முறை இதை வந்து தன்முனைப்பு கூட்டலையோ அல்லது தலைவர்கள் பிரபலங்கள் பேசுறதை நம்ம கேட்டிருக்கோம். உதாரணத்துக்கு பிரபுதேவாவே ஒரு பேட்டியில, ஒரு மேடை நிகழ்ச்சியில இதை சொல்லியிருந்தாரு.
4: காலேஜே படிக்கல, நான் 11th ஃபெயில். பட் ஆனா நான் நினைச்சேன், எங்க அப்பா மாஸ்டர் இருந்தாரு, தமிழ்நாட்டில் பெரிய மாஸ்டர் ஆகும் நான் நினைக்கவே இல்லை, இந்தியாவில பெரிய மாஸ்டர் ஆகும் நினைச்சேன்.
3: இந்தியாவிலே பெரிய மாஸ்டர் ஆகணும்னு அவர் நினைச்சிருந்தாரு, பெருசா யோசிச்சிருந்தாரு. அதனாலதான் த இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரபுதேவா மட்டும் கிடையாதுங்க, அந்த காலகட்டத்திலேயே திருவள்ளுவர் ஊக்கமுடைமை அதிகாரத்துல குறள் எண் 596 என்ன சொல்லியிருக்காருன்னா, உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்துன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா எப்பொழுதுமே நமக்கு பெரிய எண்ணங்கள் இருக்கும், அதை நோக்கி நம்ம செயல்படணும். அப்படி நீங்க பெருசா யோசிச்சு அது நடைபெறாத போது கவலைப்படாதீங்க, நீங்க முயற்சி செஞ்சீங்களே அதுவே பாராட்டத்தக்க கூறியது. நீங்க எப்போதுமே உயர்ந்த எண்ணங்களை வச்சிருக்கணும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால இன்றைய நிகழ்ச்சி நம்ம என்ன பேச போறோம்னா, நீங்க ஏதாவது பெருசா யோசிச்சிருக்கீங்களா? உயர்ந்த எண்ணங்கள், பெரிய இலக்குகள், அது வந்து உங்க வாழ்க்கையில நடைபெற்றிருக்கா? அப்படி நடைபெறாத போது நீங்க எப்படி அதை கையாண்டீங்க, இல்ல முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்களா போன்ற கருத்துக்களை நீங்க என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். 9 6 7 8 8 9 6 8 உங்களுடைய செய்திகள் அல்லது குரல் பதிவுகளை அனுப்பி வைங்க.

0: சங்கிகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேயர் செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. அப்படி நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவல உங்களுக்கு வழங்கியது ஜாயல்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: Maverick Events in production வழங்கும் Masala Coffee live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு Masala Coffee மீண்டும் சிங்கப்பூரில். Masala Coffee தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? அக்டோபர் 10 இரவு 7 மணிக்கு டிமாக்கி டவுன் டவுன் ஈஸ்டில் Masala Coffee live in Singapore, the return tour. நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
4: காலை 10 மணி முதல்
5: பிற்பகல் 2 மணி வரை
4: ஆனந்தம்.

ரன் திரையப்படுத்து பாடல் இடம்பெற்றது. நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம், நம்மளுடைய இலக்குகளை நோக்கி ரன் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம குடும்பத்துக்காக நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்த ஓட்டத்தில் நம்ம எப்போதுமே பெருசாக யோசிக்கிறோம். இந்த பெருசாக யோசிக்கிறனால தான் அந்த இலக்குகளை பார்க்கும்போது நான் எப்படியாவது அடையணும், இந்த அடையும் முயற்சியில தான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டுருக்குன்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது பெருசா யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சு அது நடைபெற்றிருக்கா? நடைபெறாத போது நீங்க எப்படி அதை கையாண்டீங்க? அந்த முயற்சியில நீங்க எப்படி ஈடுபட்டீங்க போன்ற விஷயங்கள்லாம் நீங்க பேசலாம்னு சொல்லியிருந்தேன். எனக்கு கணேஷ் என்ன செய்தி அனுப்பிச்சிருக்காருனா, காதர், நான் சிறு வயதுல ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில வளர்ந்து வந்தேன். என்னுடைய அப்பா இரண்டு வேலைகள் பார்த்துட்டு இருந்தாரு, எங்க அம்மா எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஆனா குடும்பத்துல ஒரு 6-7 பேர் ஒரே வீட்டை தங்கியிருந்தோம், ஒரு அறை வீடு தான். அப்பனா நான் யோசிப்பேன், என்னடா இவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம், நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப நீங்க சொன்ன மாதிரி எனக்கு திங்க் பிக், பெருசா யோசிக்கணும் அப்படிங்கறத பத்தி நான் ஒரு புத்தகத்துல படிச்சிருந்தேன். அன்று தொடங்கி எப்போதுமே என் மனசுல நான் ஒரு பெரிய வீடு வாங்கணும், நல்ல வேலையில இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கு ஏற்றவாறு நான் வேலை செஞ்சு கடுமையா உழைத்து பதவி உயர்வு வந்து அந்த சம்பளம் அதிகரிக்க என்னுடைய வாழ்வாதாரமும் மாறிடுச்சு. இப்ப நான் வந்து ஒரு கொண்டோமினியம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. வாவ் கணேஷ், நீங்க சொல்லும் போதே ஏதோ நாங்களும் அந்த இலக்கை அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. இதே மாதிரி கணேஷை போல நீங்களும் உங்க வாழ்க்கையில பெருசா யோசிச்சிருக்கலாம். அந்த பெருசா யோசிச்சதுனால அதோடைய பயணம் எப்படி இருந்தது, நீங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க போன்ற விஷயங்களை தொடர்ந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. 9 6 7 8 8 9 6 8

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு?
3: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
2: அப்ப பொலிவான சருமத்திற்கு
3: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
2: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
3: அப்பப்பாவை ஏடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
4: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பகடை, சிங்கப்பூர்.
5: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. புட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள்.

0: அதோடு சமூக தொண்டுடையர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
1: இன்று நம்ம பெருசா யோசிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். திருவள்ளுவரே திருக்குறள் என்ன சொல்றாருன்னா, உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்துன்னு சொல்லியிருக்காரு. எப்போதுமே உயர்ந்த எண்ணங்கள் இருக்கணும், அதை நோக்கி நம்ம செயல்படணும் சொல்லியிருக்கிறாரு. நீங்க உங்க வாழ்க்கையில பெருசா யோசிச்சு எல்லாத்தையும் செயல்படுத்திருக்கீங்களா, அல்லது நீங்க முயற்சி செய்து அது நடைபெறல ஆனா முயற்சி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா, போன்ற விஷயங்கள்லாம் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம்னு சொன்னப்போ எனக்கு நந்தினி குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்கிறாங்க.
2: இல்லையே, காலை வணக்கம் கதை, நந்தினி பேசுகிறேன். ஓகே, எனக்கு வந்து ஒரு இடையில வந்து நிறைய கஷ்டங்கள், ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு சரியெல்லாம் போய் வேலை செய்யாத செய்ய முடியாத அளவுக்குலாம் வந்து நிலமை வந்துச்சு வீட்டில். அப்போ நான் ஒரு ஆள் தான் வேலை வீட்டில், எனக்கு மூணு பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஆரம்பத்தில் எனக்கு வந்து டிப்ரெஷன் ஆனாலும் போக போக எனக்கு நானே வந்து சொல்லிக்கிட்டது வந்து, எந்த கஷ்டம் வந்தாலும் பிள்ளைங்களோட படிப்பு, பிள்ளைங்களோட வாழ்க்கையை நான் பார்க்கணும், அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தடங்களும் வந்துடக்கூடாதுன்னு நினச்சி என் பிள்ளைங்கிட்டையும் நான் பேசினேன். அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படக்கூடாது, நீங்கள் படிப்பை வந்து படிக்கணும், நீங்கள் நல்லா படிக்கணும், கிராஜுவேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி சொல்லி அடிக்கடி சொல்லி அவங்களுக்கு ஊக்கம் கொடுப்பேன். அது ஆனால் அவங்க வந்து என்கிட்ட என்னென்னா, அம்மா நான் வந்து பார்ட் டைமாக படிச்சுக்கிறேன், வேலை செஞ்சுக்கிட்டே படிச்சுக்கிறேன்னு நான் முடியவே முடியாதுன்ட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவள் ஹெல்ப் யூ, நீங்கள் வந்து படிச்சே வாங்க அப்படின்னு சொல்லி என்னோடய பெரிய வந்து இந்த வருஷம் கிராஜுவேட் பண்ணுறா. ஸோ அதோட இன்னும் ரெண்டு பேரும் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் நினைக்கிறது எல்லாமே வந்து பாசிட்டிவாக நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் கதர், பாசிட்டிவாக நினைச்சா எல்லாம் சாத்தியம் அப்படின்னு எப்போதுமே நான் என் மைண்ட் செட்டுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன்.
1: சிறப்பு, மிக சிறப்பு நந்தினி, ரொம்ப நன்றி. வெளிப்படையாக உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது, அது எதை நோக்கி நீங்கள் செயல்பட்டீங்க போன்ற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதே போல் லீலாவதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு 20 வயசில் ஒரு காவலராக ஆகணும்னு ஆசை, ஆனால் எங்கள் அப்பா வந்து என்னை தடுத்து நிறுத்திட்டாரு, அதையும் தாண்டி நான் வந்து SAF-ல வந்து போய் சேர்ந்தேன். அது தவறான முடிவு கிடையாது, படிப்படியாக பதவி உயர்வு வந்து நான் வாரண்ட் ஆஃபீஸராக ரிட்டையர் பண்ணேன்னு லீலாவதி எனக்கு இந்த செய்தி அனுப்பி வச்சுருக்கிறாங்க. இதே போல் மற்ற நேர்களும் எனக்கு நல்ல நல்ல கருத்துக்களாக அனுப்பிச்சிருக்கீங்க. சில நேரங்களில் நம்ம எதை நோக்கி செயல்படுறோம் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது காதர், நம்ம வந்து அதை இலக்கை அடைஞ்சிடணும், அப்போ தான் அந்த சக்ஸஸை வந்து நம்ம அனுபவிக்கும் போது, அந்த வெற்றி அனுபவிக்கும் போது நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பாரக் எனக்கு செய்தி அனுப்பிச்சிருக்கீங்க. இதே போல் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இலக்குகள் இருக்கலாம், எப்போதுமே நீங்கள் பெருசாக யோசிக்கணும், எப்போதுமே உயர்ந்த எண்ணங்கள் இருக்கணும், அந்த உயர்ந்த எண்ணங்கள் இருக்குதா வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அது வந்து அனுபவபூர்வமாக இருக்கும். நம்ம நோக்கி செயல்பட்டால் தான் நம்ம இலக்கை அடைய முடியும், அப்படி அடைய முடியாட்டியும் பரவாயில்லை, அந்த உயர்ந்த எண்ணங்கள் இருக்கல அதுவே உங்கள் முயற்சிக்கு ஒரு ஊன்றுதலாக இருக்கும். நீங்கள் வந்து முயற்சி செஞ்சே எப்போதுமே உங்களுடைய இலக்கு அடையலாம் என்பதை பற்றி நம்ம இன்று இந்த தலைப்பு மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம்.

0: 90 ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
6: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
5: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
6: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
5: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
6: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
8: எல்லா பழைய பாடல் விசிறிகளே கேதர் இயர். ஆமாங்க, உங்களுக்கு பிடித்த பழைய பாடல் தொகுப்பு இன்னும் கொஞ்சம் ஆரம்பிக்க போகுது. அது மட்டும் இல்லாம எங்கே எங்கே அங்கம் இன்று ஒரு இடத்தை பற்றி 3 குறிப்புகளை கொடுத்து அது என்ன கண்டுபிடிக்க போறீங்க. அந்த இடத்தை பற்றி ஒரு சில சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து நீங்க வானொலி பக்கமாக இருங்க. உங்களுக்காக இன்று தன்னந்தனியா நிகழ்ச்சியை படைச்சிட்டு இருக்கேன். உங்களுடைய காதல் இது ஆளுந்தும் ஆரம்பம்.

ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 தேதி சிங்கப்பூர் இண்டோ ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.

0: இளைய பாடல் விரும்பிகளுக்கு
1: பனிமலை மேகங்கள் பொழிகின்ற
0: பின்னிரவு 3 மணியிலிருந்து 5 மணி வரை ஒலியில் மட்டும்தான்.

வண்ணக்கிளி, பிரசிடென்ட், பஞ்சாட்சரம் திரைப்படங்கள் வந்து பழைய பாடல்கள் தொகுப்பாக ஆரம்பிச்சாச்சு. ஆமாங்க, 50களில் இடம்பெற்ற பாடல்கள் இப்போது இடம்பெற்றன. அதனடுத்து 60களில் வெளிவந்த பாடல்களையும் நீங்கள் கேட்க போகிறீங்க. அதுக்கு முன்பு இப்போ உங்களுக்காக இன்றைய இந்த அங்கத்தில் உங்களுக்கு 3 குறிப்புகளை கொடுக்க போகிறேன். முதல் குறிப்பு, இந்த இடத்துல 58 தரை வீடுகள் இருக்கின்றன, 26 அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கின்றன. இரண்டாவது குறிப்பு, 1930களில் அலெக்சாண்ட்ரா மற்றும் பாசிர் பஞ்சாங் பகுதிகளுக்கு அருகில் உள்ள பிரிட்டிஷ் ராணுவ தளங்களில் பணியாற்றியவர்களுக்கு குடியிருப்பு பகுதியாக இந்த இடம் கட்டப்பட்டது. இதுதான் இந்த 2 குறிப்புகள். இது எந்த இடம்னு நீங்கள் எனக்கு செய்தியாகவோ குரல் பதிவாக சொல்லி அனுப்பலாம். 9 6 7 8 8 9 6 8

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம். ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும், உள்ளம் மகிழ சமைக்க உதவும், ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
3: அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையிலிருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.

0: டாம்பஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: பாசமலர் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா பாடியிருந்த பாடலை கேட்டிருந்தோம். இந்த வாரம் நட்சத்திரம் யார் தெரியுமா? பி பி ஸ்ரீனிவாஸ். காலையில் நீங்கள் வணக்கம் சிங்க நிகழ்ச்சி கேட்கலன்னா, இப்போ நீங்கள் ஆனந்தாவரம் நிகழ்ச்சி கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதுமே பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய இனிமையான பாடல்களை நம்ம கேட்க போகிறோம். சரி, இன்று எங்கே எங்கே அங்கத்தில் நான் கொடுத்த குறிப்புகள் என்னென்னா, இந்த இடத்துல 58 தரை வீடுகள் உள்ளன. அது மூலம் நம்ம 26 அபார்ட்மெண்ட்ஸ் உள்ளன. 1930களில் அலெக்சாண்ட்ரா மற்றும் பாசிர் பாஞ்சாங் பகுதிகளுக்கு அருகில் இருந்த பிரிட்டிஷ் ராணுவ தளங்களில் பணியாற்றியவர்களுக்கு இந்த இடம் ஒரு குடியிருப்பு பகுதியாக இருந்தது அப்படின்னு கேட்டப்போ எனக்கு வந்த பதில்கள்.
3: வணக்கம் காதர், நீங்கள் குறிப்பிடும் அந்த இடம் பிரிட்டிஷ் காலனித்துவ வரிசை வீடுகள். இது ஜாலான் ஹாங்ஜபாட்டில் உள்ளது. நன்றி, வணக்கம். நான் சாமியல்.
2: ஜாலான் ஹாங்ஜபால் இருக்கிற இந்த கொலோனியல் வீடுகள் சொல்லுவாங்களே, கருப்பு வெள்ளை வீடுகள், அந்த இடம் கிடையாது. கில்மன் பேரக்ஸா அப்படின்னு ராஜன் கேட்டிருக்காரு, அந்த இடமும் கிடையாது. குயின்ஸ்டவுன்ல இருக்கிற குயின்ஸ்டவுன் அப்படின்னு போட்டிருக்கீங்க, அது மீனா. மீனா இந்த செய்தி அனுப்பிச்சிருக்கீங்க. அதனையடுத்து ஜெயபால் எனக்கு அனுப்பிய குரல் பதிவு.
4: வணக்கம் காதேர், நான் ஜெயபால் பேசுறேன். அநேகமா நீங்க நேவல் பேஸ் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க.
2: நேவல் பேஸும் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கருப்பு வெள்ளை வீடுகள் அது சரிதான், ஆனா அந்த மாதிரி நிறைய கருப்பு வெள்ளை வீடுகள் இங்க சிங்கப்பூர்ல பரவி இருக்குது. இது ஒரு குறிப்பிட்ட இடம். நான் சொன்ன ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, 1930களில் இந்த ராணுவ தளங்களில் பணியாற்றியவர்களுக்கு ஒரு தங்கும் பகுதியாக இது இருந்தது. அது கூகுள் செய்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் இன்னொரு குறிப்பு கொடுக்கலாம், அது கொடுத்துட்டா ரொம்ப ஈஸியாயிரும். நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு, அதனால தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. 9678 8968க்கு உங்க செய்தி குறிப்பதுகளை அனுப்பி வைங்க.

0: தேவையற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. புட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டூரியர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
1: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
2: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
1: ஜிஇடி ஏர்கோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏர்கோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
3: ஜிஇடி ஏர்கோன் அண்ட் என்ஜினியரிங், அழையுங்கள் 6371111105. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
4: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
5: ஓர் அமெரிக்க டாலர் $1.28, ஒரு யூரோ $1.46, ஒரு ஸ்டெர்லிங் பவுன் $1.71, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் $90, 100 இந்திய ரூபாய் $1.34, 100 இலங்கை ரூபாய் $39, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் $3.20.
6: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
7: அதிசய உலகம்.
8: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
9: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்.
8: ஒலி 9.68.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இரண்டு அற்புதமான பாடல்கள், தர்மபத்தினி இளமை காலங்கள் திரைப்படங்கள் இருந்து பாடல்கள் இடம்பெற்றன. இன்று நான் உங்களுக்கு கொடுத்த மூன்று குறிப்புகள் இந்த அங்கத்தில். மனுஷங்க, மூன்று குறிப்புகள் கிடையாது, இரண்டு குறிப்புகள் தான். மூன்றாவது குறிப்பு கொடுக்கலாம்னு நினைச்சேன், நான் கொடுக்கல. இரண்டு குறிப்புகள் என்னன்னா, இந்த இடத்துல 58 தரை வீடுகள், 26 அபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இரண்டாவது குறிப்பு, 1930களில் அலெக்சாண்ட்ரா மற்றும் பாசிர் பஞ்சாங் பகுதிகளுக்கு அருகில் இருந்த பிரிட்டிஷ் ராணுவ தளங்களில் பணியாற்றியவர்களுக்கு குடியிருப்பு பகுதியாக இந்த இடம் இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். மூன்றாவது குறிப்பு கொடுக்கறதுக்குள்ள சரியான பதிலை கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த நேயர்.
3: ஃபாதர், காலை வணக்கம். வெசக்ஸ் எஸ்டேட்
2: மற்ற நேர்களும் எனக்கு வெசக்ஸ் எஸ்டேட் அனுப்பிச்சிருக்கீங்க, அதுதான் சரியான பதில். இது எங்க மீடியா காப் வளாகத்துக்கு பின்னாலதான் இருக்குது இந்த வெசக்ஸ் எஸ்டேட். நான் சொன்னது போல இந்த இடத்துல 58 தரை வீடுகள், செமி டிடாச் ஹவுசஸ் சொல்லுவாங்களே அது இருக்கு, 26 அபார்ட்மெண்ட்ஸ் உள்ளன. 1930களில் அலெக்சாண்ட்ரா மற்றும் பாசிர் பஞ்சாங் பகுதிகளுக்கு அருகில் இருந்த பிரிட்டிஷ் ராணுவ தளங்களில் பணியாற்றியவர்களுக்கு இந்த இடம் ஒரு குடியிருப்பு பகுதியாக இருந்தது. மற்றொரு தகவல் என்னன்னா, 1971 பிரிட்டிஷ் ராணுவம் சிங்கப்பூர்ல இருந்து வெளியேறிய பிறகு இந்த இடத்துல யாருமே தங்குறதில்லை, இந்த பகுதிகளில் யாருமே தங்குறதில்லை. அதனை அடுத்து இந்த இடத்துல இருந்து பல பேர் ஸ்டூடியோஸா மாத்தினாங்க, கலைஞர்களுக்கு அவங்களுடைய ஓவியங்களை வரைந்து அது ஒர்க் ஸ்பேஸ் சொல்லுவாங்களே அது மாதிரி மாற்றப்பட்டது. இப்பவும் சில பேர் அங்கே தங்கியிருக்காங்க, ஆனால் அங்கே இரவல், அதாவது ரெண்டில் தங்கியிருக்காங்க. நிறைய தடவை பார்த்துருக்குறேன், பல பேர் அங்கே போயிருக்கிறாங்க. ரொம்ப அழகான இடமாக இருக்கும், நீங்கள் நிறைய படப்பிடிப்பு செய்யலாம், நிம்மதியாகவும் இருக்கும், அமைதியாகவும் இருக்கும். நீங்கள் முடிந்தால் இந்த இடத்துக்கு போய் பாருங்களேன். ஆமாம், நீங்கள் ஏன் பின்னால் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில இடத்துல இந்த சத்தம் அதிகமாக இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் அமைதி தேவை. இயற்கையாக இருக்கிற இடத்துல போயிட்டு அங்கே இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும். மன நிம்மதி வேணும்னா இந்த மாதிரி இடத்துக்கு நீங்க போகலாம், சரியா?
1: இத்தகவலை வழங்கியோர்
4: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது, சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ஏலக்காய் இத விழா காலங்கள்ல இனிப்பு பதார்த்தங்களை செய்யும் பொழுது நம்ம அதிகமா சேர்த்து கொள்வோம். நெய் சக்கரை போலவே இனிப்பு பதார்த்தங்களுக்கு சுவை சேர்ப்பது மனம் கொடுப்பது இந்த ஏலக்காய். இந்த இனிப்பு பதார்த்தங்களை செய்வதற்கு தேவையான ஏலக்காவை பெரும்பாலும் அரைக்கும் பொழுது அது கொர கொரன்னு இருக்கும். அத பலகாரத்துல சேர்த்தா கடிக்கும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால தூள் போன்ற ஏலக்காய் வேணும்னா ஒரு சிட்டிகை அளவு சக்கரையும் ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. இப்படி அரைக்கப்படும் ஏலக்காய் தோலை நீங்க பலகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, காஃபி அல்லது தேநீர் கலக்கும் போது இந்த ஏலக்காய் தூளை சேர்த்தீங்கன்னா உங்க காஃபி அல்லது தேநீர் தூக்கலா இருக்குங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
3: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
4: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
5: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
6: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
7: வணக்கம். நண்பகல் மணி 12, இடக்காப் ஒளி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரில் இவ்வாண்டின் 2வது காலாண்டில் ஆட்குறைப்பு அதிகரித்திருக்கிறது. 2020 கடைசி காலாண்டுக்கு பிறகு இதுவே அதிகம். ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை 4620 பேர் ஆட்குறைப்பு செய்யப்பட்டனர். 2வது காலாண்டுக்கான ஊழியர் சந்தை அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. ஆட்குறைப்பு இருந்தாலும் கூட வேலையில் இருப்போர் விகிதம் 19வது காலாண்டாக தொடர்ந்து வளர்ந்திருக்கிறது. குறிப்பாக குடியிருப்பாளர் அல்லாதோர் வேலை விகிதம் உயர்ந்தது. நிறுவனங்கள் மறுசீரமைக்கப்பட்டது ஆட்குறைப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. உற்பத்தி, தகவல் தொடர்பு, நிதி சேவை ஆகிய துறைகளில் ஆட்குறைப்பு அதிகம். மனிதவள அமைச்சின் கருத்து கணிப்புப்படி அதிகமான நிறுவனங்கள் அடுத்த 3 மாதத்தில் வேலைக்கு ஆள் எடுக்கவிருக்கின்றன. எனினும் குறைவான நிறுவனங்களே சம்பளத்தை உயர்த்த திட்டமிடுவதாக தெரிகிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் இன்று காலை செயல்படவில்லை. பல நாடுகளில் இடையூறு. டவுன் டிடெக்டர் கண்காணிப்பு தளம் சிங்கப்பூரிலும் இடையூறு இருந்ததாக சொன்னது. காலை 9:20 மணி அளவில் ஃபேஸ்புக் பக்கத்தை பார்க்க முடியவில்லை என்று 220 புகார்களும், இன்ஸ்டாகிராம் பக்கத்தை காணவில்லை என்று 120 புகார்களும் பதிவானதாக அது சொன்னது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, மெக்சிகோ, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் சிக்கல் இருப்பதாக தொடர்ந்து புகார் செய்தனர். உலகெங்கும் பாதிப்பு. அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கானோர் தடுமாறி போனதாக ராய்ட்டர்ஸ் குறிப்பிட்டது. அமெரிக்காவில் இன்று காலை 17,000 பேர் ஃபேஸ்புக் இல்லை என்று வருந்தினர். 5,000-க்கும் அதிகமானோர் இன்ஸ்டாகிராம் இல்லை என்று தவித்தனர். இதற்கு முன் ஜூன் ஜூலை மாதங்களிலும் மேட்டா நிறுவனத்தின் சமூக ஊடகம் தடைப்பட்டது. அமெரிக்காவும் சீனாவும் ஏஐ தொடர்பாக சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று அமெரிக்கா பரிந்துரைக்கிறது. அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட், சீன துணை பிரதமர் ஹே லீ ஃபெங் இருவரும் இன்று நியூயார்க்கில் பேச்சு நடத்தினர். வரும் வியாழக்கிழமை சீன அதிபர் ஷி ஜின்பிங் அதிபர் டிரம்பை சந்திக்க வெள்ளை மாளிகை செல்கிறார். அந்த சந்திப்புக்கு முன்னோட்டமாக இன்று அமெரிக்க நிதியமைச்சரும் சீன துணை பிரதமரும் சந்தித்தனர். ஏஐ பாதுகாப்பு பற்றி பேசப்பட்டதாக திரு பெசன்ட் சொன்னார். எல்லை கடக்கும் எந்த நடவடிக்கையிலும் வெளிப்படையாக நடப்பது முக்கியம் என்றார் அவர். ஈரான் ஆதரவு பெற்ற அவுதிப்படை அமெரிக்காவுடன் சண்டையிடப் போவதில்லை என்று சொல்லிவிட்டதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். ஹவுதியும் அமெரிக்காவும் தொடர்ந்து பேசுவதாக ஃபாக்ஸ் நியூஸ் சொன்னது. மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்போவதில்லை என்று ஹவுதி படை கூறியதாக இதற்கு முன் திரு ட்ரம்ப் குறிப்பிட்டார். ஈரான் விவகாரம் முடிவு செய்யும் தருணத்தில் இருப்பதாகவும் அதிபர் ட்ரம்ப் சொன்னார். உலகத் தலைவர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவன தலைமைச் செயலாளர் அண்டனியோ குட்ரஸ் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நியூயார்க்கில் ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் 81வது ஆண்டு கூட்டம் நாளை தொடங்கவிருக்கிறது. சிங்கப்பூர் நேரப்படி நாளை இரவு 9 மணிக்கு கூட்டம் தொடங்கும். தலைமைச் செயலாளராக திரு அண்டனியோ குட்ரஸ் பங்கேற்கும் போகும் கடைசி ஆண்டு கூட்டம் அது. உலகத் தலைவர்கள் அமைதி, கண்ணியம், நீதி, மனிதகுலம் ஆகியவற்றை பாதுகாக்க ஒன்றுபட வேண்டும் என்று அவர் குரல் கொடுத்தார். ஆஸ்திரேலியா வரும் 2029 ஐக்கிய நாட்டு பாதுகாப்பு மன்றத்தில் இடம் கேட்கப் போவதாக பிரதமர் அண்டனி குட்ரஸ் அல்பனீசி கூறியிருக்கிறார். இதற்கு முன் 2014 வரை 2 தவணைகள் ஆஸ்திரேலியா மன்றத்தில் இருந்தது. பாதுகாப்பு மன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் உலக விவகாரத்தில் முக்கிய பணியாற்ற முடியும் என்று திரு அல்பனீசி சொன்னார். ஐக்கிய நாட்டு நிறுவன பாதுகாப்பு மன்றத்தில் 5 நிரந்தர உறுப்பு நாடுகள் உள்ளன. 10 நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகள் ஆண்டு கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படும். ஆஸ்திரேலியா மக்கள் தொகை சுருங்கிவிடும் என்று கவலை தெரிவித்திருக்கிறது. 2060களில் பிறப்பு எண்ணிக்கையை விட மரண எண்ணிக்கை அதிகம் இருக்கும் என்று அது சொல்கிறது. ஆஸ்திரேலிய கருவூலத்துறை தலைமுறைகளுக்கு இடையிலான அறிக்கையை இன்று வெளியிட்டது. அடுத்த 40 ஆண்டுக்கான திட்ட அறிக்கை அது. AI, உலக நெருக்கடி, மூப்பு ஆகியவற்றை முக்கிய சவால்களாக சொல்கிறது அறிக்கை. ஜெர்மனியில் 2 மாநிலங்களில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனி என்ற தீவிர வலசாரி கட்சி முன்னிலை வகிக்கிறது. பெர்லின், மெக்லன்பர்க் ஆகிய மாநிலங்களில் தேர்தல் நடந்தது. பெர்லின் மாநிலத்தை வலசாரி கட்சி கைப்பற்றும் என்று கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. பிரதமர் ஃபிரெடரிக் மர்த் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு இது பெரிய தோல்வியாக கருதப்படுகிறது. தேர்தல் முடிவு ஒரு பேரிடர் என்று அவர் குறிப்பிட்டார். இனவாத சர்ச்சையை ஏற்படுத்திய விளம்பரத்தை கான்வஸ் காலனி நிறுவனம் அகற்றியிருக்கிறது. தென்கொரிய பாடகி கரீனாவை காட்டும் அந்த இன்ஸ்டாகிராம் விளம்பரத்துக்காக கான்வஸ் நிறுவனம் மன்னிப்பு கேட்டது. பாடகி கரீனாவின் ஆடையில் KKK வெள்ளை இனவாத அமைப்பின் முகமூடி போன்ற காட்சி தெரிந்தது. அவர் கையில் வைத்திருந்த காலணிகளும் சர்ச்சையை ஏற்படுத்தின. காலணிகள் தொங்கவிடப்பட்டிருந்த விதம் தூக்கிலிடப்பட்டவரின் கால்கள் போல் தெரிந்ததாக விமர்சிக்கப்பட்டது. இணையத்தில் கடும் எதிர்ப்பு. தவறு செய்துவிட்டதை கான்வஸ் நிறுவனம் ஒப்புக்கொண்டது. விளம்பரத்தை அகற்றுவதாகவும் இதுபோன்ற சம்பவம் நடந்திருக்கவே கூடாது என்றும் நிறுவனம் சொன்னது. கான்வஸ் நிறுவனம் நைக்கி நிறுவனத்துக்கு சொந்தமானது.
8: சொல்லும் பொருளும் எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு. அவசரகால வாகனங்களுக்கு மட்டுமே சிவப்பு விளக்கை மீறிச் செல்ல விதிவிலக்கு உண்டு. எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு.
7: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோ ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
2: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி தான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: பிரியமான தோழி இதை இப்படி மான் குட்டியே பாடல கேட்டுதீங்க. இன்று பிரியமான தோழி கிடையாது, தோழி விடுப்புல இருக்காங்க, தோழன் நான் இருக்கிறேன். மான் குட்டிகளை போல ஓடி வாங்க ஆனந்தமான நிகழ்ச்சிக்கு. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில உங்களுக்காக அடுத்த ஒரு மணி நேரம் 2000 ஆண்டு வெளிவந்த பாடல்களை கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்காக 3 குறிப்புகளை கொடுத்து இந்த 3க்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறீங்க. இப்ப சிங்கப்பூரின் வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சிங்கப்பூரின் வானிலை பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலான்னு முன்னெடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம காற்று தூய்மை கேட்டு குறியீடு எப்படி இருக்குன்னா 69 இருக்குன்னு தெரிய வருது. இப்ப கொஞ்சம் இந்த புகை மட்டும் குறைஞ்சிருச்சுன்னு தெரியுது, ஏன்னா மழை பெய்யறதுனால மாற்றங்கள் வருது. கவலைப்படாதீங்க, கூடிய விரைவில் இந்த புகை மட்டும் அப்படியே போயிடும், நம்ம நிம்மதியா மூச்சு இழுத்து சந்தோஷமா வாழலாம்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: ஜோடி தெனாலி திரைப்படங்கள் வந்து பாடல்களை கேட்டு இருந்தோம். இப்ப மூன்று குறிப்புகளை கொடுத்து இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறீங்க. முதல் குறிப்பு பாதாம், இரண்டாவது குறிப்பு பீச் பழம், மூன்றாவது குறிப்பு செரி பழம். ஆல்மண்ட், பீச், செரி. பாதாம், பீச், செரி, இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு? நீங்க கூகுள் செய்து கண்டுபிடித்து வாட்ஸ்அப்ல குரல் பதிவா சொல்லணும். இந்த முறை நீங்க குரல் பதிவா மட்டும்தான் சொல்லணும். 9688 9688
1: போக்குவரத்து நிலவரம்.
0: சாங்கியை நோக்கி செல்லும் பிஐ அங்கு பழையபார் ரோடுக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு. அதே போல நகரத்தை நோக்கி செல்லும் இசிபி அங்கு மரின் பரேடுக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு. இந்த பக்கமா நீங்க பயணம் செய்றீங்கன்னா உங்களுக்கு அதிக கவனம் தேவை.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
5: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் வழி ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஆல்பைனின் பிரம்மாண்ட மலை பகுதிகள், அஞ்சல் அட்டை நகரங்கள், வட துருவ ஒளி, அனைத்தையும் பார்த்து ரசிக்கலாம். சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேர்ஸ், 2 நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27 முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.

0: ரயிலின்
1: உலகே தேடுதே.

0: உதயா மற்றும் ஃபைஸ்தா திரைப்படங்களது பாடல்களை கேட்டோம். இன்று மூன்றுக்கும் என்ன தொடர்பு? அங்கத்தில் நான் கொடுத்த குறிப்புகள் பாதாம், பீச் பழம், செரி பழம், இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு கேட்டப்போ இங்கே ரொம்ப நகைச்சுவா எனக்கு தீர்வு என்ன செய்தி அனுப்பிச்சிருக்காருன்னா, மூன்றுமே நம்ம வாயில் போட்டு சாப்பிடுவோம். ஆமாங்க, நம்ம வாயில் தானே போட்டு சாப்பிடுவோம். இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும், கூகுள் செஞ்சு பார்க்கணும். இந்த மூன்றும் ஒரு குடும்பத்தில் அடங்கும், எந்த குடும்பம் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் செய்தியாகவோ குரல் பதிவாக சொல்லலாம். 9678 8968. நேரம் சரியாக இப்பொழுது 12:39 ஆக போகுது. உங்களுக்காக நிகழ்ச்சியை படிச்சிருக்கேன் உங்களுடைய காதல். இது ஆனந்தம் ஆரம்பம். இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
1: டவுன் பஸ். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
2: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
2: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
1: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
2: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
3: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியாகார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.

0: இன்றைய மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல மூன்று குறிப்புகளை கொடுத்திருந்தேன். மூன்று குறிப்புகள், பாதாம், செரி பழம், பீச் பழம். இதை கேட்ட பிறகு சில ஆராய்ச்சி தான் செய்ய சொல்லியிருந்தேன். நீங்க செய்துட்டு வந்திருக்கீங்க, ஆனா பாதி பாதியா எனக்கு பதில்களை அனுப்பிச்சிருக்கீங்க. இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். முதல்ல நம்ம பதில்களை கேட்டலாம்.
1: வணக்கம் காதர்.
0: வணக்கம்.
1: ஆல்மண்ட், பீச், பேரி, இம்மூன்றும் ரோசேசி என்ற தாவர வகை குடும்பத்தை சேர்ந்தவை.
2: வணக்கம் காதர், நான் மீனா இம்பெர்னஸ் ஜிபிலிருந்து அழைக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில், பாதாம், பீச் மற்றும் செரி பழங்கள் தாவரவியல் ரீதியாக புருனஸ் என்ற தாவர வகை குடும்பத்தை சேர்ந்தவை.
0: ஆமாங்க, ஜீனஸ் புருனஸ் அப்படிங்கறதா இந்த குடும்ப வகை. நல்ல முயற்சி, எல்லாரும் சரியான பதிலாக எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. பிரித்து பிரித்து சொல்லியிருக்கீங்க. இப்போ ஸ்டோன் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டோன் ஃப்ரூட்ஸில் அணுகிறது தான் இந்த பாதாம், பீச் மற்றும் செழி பழங்கள். எல்லாம் பார்க்கறதுக்கு வெவ்வேறு வடிவத்தில் இருந்தாலும், ருசி வேறு மாதிரி இருந்தாலும், ஒரே குடும்பத்தை சேரும்னு இந்த தகவல் நமக்கு சொல்லுது. இப்போ பாருங்கள், தாய்லாண்ட் மக்கள் இருக்காங்க, ஃபிலிப்பீன்ஸில் இருக்காங்க, இந்தோனேஷியாவில் இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க, சிங்கப்பூரில் இருக்கோம். இவை எல்லாரையும் நம்ம ஆசிய நாட்டு மக்கள் சொல்ல, இதே மாதிரி தான் இயற்கையிலையும் இந்த மாதிரி குடும்ப வகைகள் உள்ளன. இதே மாதிரி மற்ற குடும்ப வகைகள் இருக்கு, ஆனா இன்றைய நிகழ்ச்சி சொல்ல மாட்டேன். அடுத்தடுத்து வரும் எங்கெங்க அங்கத்துல நீங்க கேளுங்க, உங்களுக்கு புதிய தகவல் கிடைக்கும்.

0: நேர்களை, பிற்பகல் ஒரு மணியை தாண்டி வந்தாச்சு. உங்களுக்காக அடுத்து சூடான சினிமா செய்திகள் காத்திருக்குது. அதனை அடுத்து ஒரு சுவாரஸ்யமான தகவலையும் பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்பு சிங்கப்பூரின் வானிலை அடுத்த 4 நாட்களுக்கு எப்படி இருக்க போகுது, அதே இடியுடன் கூட இன்று எப்படி இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தனோ, அதே மாதிரி அடுத்த 4 நாட்களுக்கும் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம்னு முன்னறிவிக்கப்பட்டிருக்கு. காற்று தூய்மை கேட்டு குறியீடு இப்பொழுது 67 இருக்கு. கொஞ்சம் பிரித்து அதை பார்த்தோம்னா மத்திய பகுதிகளில் 83, வடக்கு பகுதிகளில் 67, மேற்கு பகுதியில் 81, கிழக்கு பகுதியில் 71 காட்டுது.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: ரோக்ஸ்டார் அனிருத்தின் XV டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் XV டூர்.
4: ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் மூலம் ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 7,400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கெட் ஏ பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்கள், பனியால் மூடப்பட்ட மரங்கள், மலரும் சக்குரா அனைத்தையும் மெய்மறந்து பார்த்து ரசிக்கலாம். ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் 2 நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27 முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.

0: ஒலி 968 சினிமா
1: கபாலி, காலா, சார்பட்ட பரம்பரை போன்ற வெற்றி திரைப்படங்களை கொடுத்த ப. ரஞ்சித் அடுத்து ஒரு பிரம்மாண்டமான படப்பிடிப்புல ஈடுபட்டு இருக்காரு. அதுவும் ஒரு புதிய முயற்சி, சைஃபை ஆக்சன் ஃபிலிம். முக்கியமா இந்த திரைப்படத்துல மூன்று வெவ்வேறு காலகட்டத்தில் நடைபெற மாதிரி ஒரு கதைக்களம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம மல்யுத்தத்தையும் அவரு இந்த திரைப்படத்துல எடுத்து சொல்லணும், மக்களிடம் காட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு வித்தியாசமான கதையை அவர் அமைச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தின் பெயர் வேட்டுவம். சில மாதங்களுக்கு முன்பு இந்த திரைப்படத்துடைய ஒரு குட்டி டீசர் சொல்லலாம், அதாவது இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுவாங்களே, அதை வெளியிட்டு இருந்தாங்க. இப்ப வேர்ல்ட் ஆஃப் வேட்டுவம், அன் இன்ட்ரோடக்ஷன் டு வேட்டுவம். வேட்டுவம்னா என்ன, அந்த அறிமுக காட்சிய, அந்த அறிமுக காணொலிய அவங்க இப்ப வெளியிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்துல பல முக்கியமான நடிகர்கள் நடிக்கிறாங்க. ஆர்யா, வி ஆர் தினேஷ், ஷோபிதா, கலையரசன், குரு சோமசுந்தரம், ஷபீர், ஜான் விஜய், இவங்க எல்லாருமே இந்த மல்யுத்தம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு கலை இருக்குது, அதை அவங்க பயிற்சி செய்து கடினமாக உழைத்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த காணொலியை நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக அவங்களுடைய கடின உழைப்பை அவங்களால பார்க்க முடியும். கூடிய விரைவில் இந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வெளியாக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தை டிசம்பர் மாதம் வெளியிட போறாங்கன்னு தகவலை வெளியிட்டிருக்காங்க.
2: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.

0: வாசி நோக்கி செல்லும் பி ஆய் அங்கு பி கே க்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு. நகரத்தை நோக்கி செல்லும் இசிபி அங்கு பெடோக் சவுத் அவென்யூ ஒன்றுக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் சாலை பணியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
3: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: ஸ்டார்ஹப், we got you.
5: சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்பு, இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
6: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சீட் சலூன்.
7: இதோ வந்துட்டோம்.
8: நினைத்தேன் வந்தாய், 100 வயது
9: கேட்டால் தருவோம்.
10: சுட சுட விருந்தே.
11: இய போடப்பா,
10: போற்றுவோம்.
11: ஆ தம்டி கும்டி, தம்டி கும்டி, தம்டி.
9: அப்படி பாடக்கூடாது.
12: பாடவா உன் பாடலை.
9: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
11: டீ கடைக்கு போமா?
9: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
11: எக்ஸாக்ட்லி,
9: கேட்க தவறாதீங்க.
13: சொந்தபுல என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல்.
0: அடுத்து உங்களுக்காக இந்த அங்கத்துல இன்று நான் உங்களுக்கு கொடுக்க போகும் ஆங்கில வார்த்தை டிரான்சாக்ஷன். ஆங்கில வார்த்தை டிரான்சாக்ஷன், நீங்க இதை தமிழாக்கம் செய்யணும். உங்க பதில எனக்கு குரல் பதிவா சொல்லி அனுப்புங்க. 9678 9 6 8. சரி, இன்றைய தங்க நிலவரம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 173 வெள்ளி 90 காசு.
14: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: இன்றைய அங்கத்துல நான் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னா டிரான்சாக்ஷன். இந்த வார்த்தைக்கு தமிழாக்கம் என்னன்னு கேட்டப்போ எனக்கு வந்த பதில்கள்,
1: நான் என்ன பேசுறேன், குட் ஆஃப்டர்நூன் கதிர், அது வந்து ஒளி மாற்றம்.
0: ஒழிப்பு மாற்றமா? அது கிடையாது. அடுத்து
2: டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு.
0: மொழிபெயர்ப்புவா? அந்த மாதிரி பூ எதுவுமே கிடையாது. நான் சொன்னது டிரான்சாக்ஷன், டிரான்ஸ்லேஷன் கிடையாது. டிரான்சாக்ஷனுடைய தமிழாக்கம் என்ன? நீங்க சரியா கேட்டுட்டு இப்ப பதில் அனுப்பி வைங்க. 9 6 7 8 8 9 6 8.

0: காதல் பாட்டு ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
2: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்தும்மாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செய்தி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
3: எப்படி காத்து நம்ம பக்கம் வீசுறதுக்கு இந்த மின் விசிறி உருவாகியதோ அதே மாதிரி இப்ப சூரிய ஒளி நம்ம மேல படுறதுக்கு இப்ப ஒரு சேவை உருவாகி இருக்கு. ரிஃப்ளெக்ட் ஆர்பிட்டல் இவங்க இந்த சேவையை வழங்குறாங்க. விண்வெளியிலிருந்து நேரடியாக உங்களுக்கு எங்க தேவைப்படுதோ அங்க சூரிய ஒளி படும்னு இவங்க சொல்றாங்க. இது கேட்கறதுக்கு இது முடியுமா, சாத்தியமா? இவங்க வெளியில இருக்கிற இந்த சேட்டலைட்ஸ் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி சூரிய வெளிச்சம் எப்போதுமே வெளியே இருக்கு. விண்வெளியில இருந்து சூரிய வெளிச்சம் இருக்கிறதுனால இந்த சேட்டலைட்ஸ் வந்து அதை பயன்படுத்தி அது வந்து அப்படியே டைரக்ட் பண்ணுது. எந்த பக்கம் தேவையோ அந்த பக்கம் சூரிய வெளிச்சம் படும்னு இவங்க சொல்றாங்க. இதை ஏன் அவங்க உருவாக்கியிருக்காங்கன்னா, சில நேரங்களில் இந்த பண்ணைகளில் தொடர்ச்சியாக சோலார் பவர் தேவைப்படும். தொடர்ச்சியாக அங்கே சூரிய வெளிச்சம் படுறதுக்கு இதை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பேரிடர்கள் இடம்பெற போகுது, இரவு நேரத்தில் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த சேவையை அவங்க வழங்குறாங்கன்னு ரிஃப்ளெக்ட் ஆர்பிட்டல் நிறுவனம் இதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 4 நிமிடங்களுக்கு உங்களுக்கு தொடர்ச்சியாக சூரிய வெளிச்சம் வேணும்னா 333 வெள்ளி, இது US டாலர்ஸ் நினைக்கிறேன், அதை நீங்கள் கட்டணம் செய்யணும். தொடர்ச்சியாக அவங்களுக்கு 1 மணி நேரம் சூரிய வெளிச்சம் வேணும்னா நீங்கள் 5000 வெள்ளி கட்டணும்னு சொல்கிறாங்க. இந்த தகவல் உண்மையா இல்லையான்னு நம்பலனா நீங்க ரிஃப்ளெக்ட் ஆர்பிட்டல் அப்படின்னு கூகுள் செய்து பாருங்க. நீங்க மேலும் பல விவரங்களை தெரிஞ்சுக்கலாம்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679666646

0: ராவணன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தோம். நான் ஏன் அப்படி ராவணனாக மாறினா, சற்று முன்பே நான் டிரான்செக்ஷன் அப்படின்னு நான் வார்த்தையை கொடுத்துருந்தேன், தமிழாக்கம் செய்ய சொல்லியிருந்தேன், எனக்கு தவறான பதில்கள் வந்தன. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் சொன்னேன் டிரான்ஸ்லேஷன் கிடையாது, அது டிரான்செக்ஷன் சொல்லியும் எனக்கு தவறான பதில்கள் வந்தன. ஏதோ சில நல்ல உள்ளங்கள் எனக்கு நல்லபடியாக சரியான பதிலை அனுப்பிட்டீங்க, அதை நம்ம கேட்கலாம். வாங்க,
1: நீங்க சொன்ன
2: இன்னைக்கு கேட்ட கேள்விக்கான பதில் பரிவர்த்தனை
0: என்பது சரியான பதில். டிரான்சாக்ஷன்னா பரிவர்த்தனை. யாராவது ஒரு பொருளை வாங்கும் போதோ அல்லது விற்கும் போதோ அல்லது பணம் பரிமாற்றம் செய்யப்படும் போது இந்த பரிவர்த்தனை வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த அங்கத்தில் பங்கெடுத்த அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம், போட்டியங்களில் கலந்துக்கிட்டீங்க, நல்ல நல்ல பாடல்களை கேட்டீங்க. இதே போல் நாளைக்கும் நீங்கள் 10 மணிக்கு உங்கள் அன்பும் ஆதரவும் கொடுக்க வந்துருங்க. இப்போ நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்களுடைய காதர் இது ஆனந்தம் ஆரம்பம்.
3: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு, பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு, எட்டூர் என்

0: ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோ ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
1: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
2: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
1: விலை எப்படி?
2: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
3: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
4: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
5: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
4: சுவையா?
5: இந்த காஃபி.
4: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
5: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
6: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ். 9

0: மில்கி மிஸ்ட் பன்னீர், ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
2: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
1: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
3: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122, வாரத்தில் 7 நாட்களும்.
4: Media Kabuli 968 Hindi Padalhead.
5: You're listening to Hindi Numbers on Oli 968.

0: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் மட்டன் மறுபடி கூப்பிடுதே, டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணோம்.
1: ப்ரோ உங்களை எல்லா காலத்திலும் பார்க்குறேன். இந்த மாப்பிள்ளோட சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
0: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
2: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
3: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
4: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
3: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
4: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
3: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
4: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள

அறியுங்கள். ASKtraining.com.sg அறியுங்கள். 6484672323 விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர், ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
2: ஒலியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி பாடல்கள்.
3: You're listening to Hindi numbers on 96.8.
4: அது ஐசாமா.

0: You've just listened to Hindi Numbers. Thank you for listening to Oli 98. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது Oli 968.
1: Next we have Punjabi Numbers on Mirika Oli 968.

பாடலுக்காக மலையாள பாடல்கள்.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர் ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம். சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு? SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
4: SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்?
3: ஆமா, SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் SPM கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடல் எண்ணெயும் சிங்கப்பூர் எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
4: இனிமே SPM கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
5: மொத்த விற்பனையாளர் SP முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
1: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
0: சுவையா?
1: இந்த காஃபி.
0: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபியாச்சே. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
1: கோத்தாஸ் ஃபில்டர் காபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
3: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளி வழிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளி வழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
4: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
5: மலையாள பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டது மலையாள பாடல்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
2: ஒலி 968 அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது தெலுங்கு பாடல்கள்.
3: தெலுங்கு பாடல்கள்.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர், ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துடைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டின் மால், 6 வேர்டன் சாலை.
2: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
3: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
2: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
3: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
2: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
3: ஸ்கில்ஸ் பியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
2: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

0: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
1: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
0: விலை எப்படி?
1: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
3: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
4: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
3: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்?
4: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
3: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
5: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
6: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
7: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
6: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
7: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
6: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
7: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
8: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
9: ஸ்டார்ஹப், we got you.
10: இதோ வந்துட்டோம்.
11: நினைத்தேன் வந்தாய் 100 வயது,
10: கேட்டால் தருவோம்
12: சுட சுட விருந்து.
11: போடப்பா
10: போட்டுருவோம்
11: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
10: அப்படி பாடக்கூடாது.
13: பாடவா உன் பாடலை.
10: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
11: டீ கடைக்கு போவோமா?
10: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
11: எக்ஸாக்ட்லி,
10: கேட்க தவறாதீங்க.
14: தொந்தரவு இல்லாம ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல.
10: இது வந்துட்டு நல்ல மழை. சிங்கப்பூர்ல பல இடங்கள்ல இந்த மழைக்கு ஏத்த மாதிரி டீ கடையில உங்களுக்காகவே சூடான டீ குடிச்சிட்டு நிகழ்ச்சி படிக்க ஓடி வந்திருக்கிறேன் உங்கள் விமலா. இன்றைக்கு நம்முடைய நித்யா விடுப்புல இருக்காங்க. சமூக வலைதளத்தை பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், அக்கா கொரியால ராமன் சாப்பிட்டு இருக்காங்க, கொடுக்காம சாப்பிட்டு இருக்காங்க. வரும்போது என்ன வாங்கிட்டு வராங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். வரும்போது சொல்லும் போது வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு செய்தி படிச்சு பார்த்தாங்க. நம்ம ஒலி நேர்கள் பலருக்கு இந்த மாதிரி ஒலியை கேட்டுட்டு பேருந்துல பயணம் செய்யறது அதெல்லாம் ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். அப்படிப்பட்டவராக நீங்க இருந்தீங்கன்னா இந்த செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா கண்டிப்பா ஒலி 9:00 கேட்க தவறாதீங்க. 28 மணி வரை உங்களை மகிழ்விக்க வந்துட்டேன். உங்க விமலா டீ குடிச்சிட்டு நிகழ்ச்சிக்கு போகலாமா?

0: அருமையான பாடல்ல சிங்கப்பூரின் நடுப்பகுதிகள்ல இப்ப வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆஹா, இந்த ஒரு புகைமூட்ட காலகட்டத்துல இது கொஞ்சம் நல்லா இருக்கு, மழை பெய்யும் போது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. உண்மைதானா? உங்க பகுதியில அதே மாதிரி சிங்கப்பூர்ல மழை பெஞ்சிட்டு இருக்கா அப்படின்னா ஒலி வாட்ஸ்அப்க்கு செய்தி அனுப்புங்க. அல்லது உலக நாடுகள் இருந்து எங்க இருந்து நிகழ்ச்சி கேட்டாலும் உங்க பகுதியில எப்படி இருக்கு மழை அப்படின்னு எங்களோட பகிர்ந்து கொள்ள தவறாதுங்க. அப்படிப்பட்ட மழைக்காக ஒரு அருமையான பாடலும் காத்துட்டு இருக்கு, சரியா? தொடர்ந்து கேளுங்க. அதுக்கு முன்பாக
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: நுழைவாயில் அந்த பகுதியில விபத்து ஏற்பட்டு இருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
5: வழங்கும் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM டிமார்க்கே டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவுச் சீட்டுகளுக்கு புக் மை ஷோ .sg.
6: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐ பார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
7: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
8: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே. சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
9: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
8: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
10: சேஜ் சலூன், அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க, 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சீட் சலூன்.
11: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
12: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
11: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
13: GED ஏகோன் அண்ட் என்ஜினியரிங். அழியுங்கள், 6371111105. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GED ஏகோன் .com.
0: சிங்கப்பூர்ல பல இடங்களில் மழை பெய்யுது அப்படின்னு பச்சந்திலாம் சொல்லிருக்காங்க. பல பல நேர்களா வந்து செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. எப்படி உங்க பகுதியில் எப்படி மழை பெஞ்சிருக்கா அப்படின்னு வந்து கேள்வி கேட்டது போது ராஜா செய்தி அனுப்பிச்சிருக்காரு. அவரோட குரல் பதிவு கேட்கலாம். ரொம்ப சோகமா ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்காரு.
14: எங்க தீவு முழுவதும் மழைங்கிறீங்க, ஆனா நாங்க வேலை பார்க்கற இடத்துல மழையே இல்ல. மழையினால கொஞ்சம் ஓய்வெடுப்போம்னா வேலையை நிப்பாட்டிட்டு சாங்கி விமான நிலைய பகுதியில மட்டும் மழையே இல்ல.
0: ஆத்தாடி, கவலைப்படாதீங்க. அடுத்த பாட கேட்டு உடனே சாங்கி பக்கமா மழை சோன்னு கொட்ட போகுது. தீவம்பாறு பகுதியிலயும் அதிகமா நல்ல மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு ரஹ்மா செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்ம நீர் ராஜ் செய்தி அனுப்பிச்சிருக்காரு. புக்கே மீரா பகுதியில அழகான மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மழை தொழில்கள் மெதுவாக விழ, எப்படி மழை தொழில்கள் மெதுவாக விழ, குளிர்ந்த காற்று வீச, சுற்றிலும் ஒரு இனிமையான அமைதி நிலவுகிறது. வெயிலின் வெப்பம் தண்ணீர் மறைந்து மரங்களும் செடிகளும் புத்துணர்ச்சி பெற்றது போல பசுமையா காட்சியளிக்கின்றன. அழகா இருக்கு. முக்கிய மேன பகுதியில நீங்க வேலை செஞ்சிருக்கீங்களா அல்லது வீட்டுல இருந்து படி மழை என்ன நினைச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியல. ஆனால் அடுத்த பாடல் நிச்சயமா எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு பாடலா தான் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வழக்கமாவே மழை அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கதாநாயகி வந்து ஒரு வெள்ளை நேரத்துல சேலை அணி வச்சு ஆட வைப்பாங்க. ஆனா பாருங்க, அடுத்த வர இருக்கும் பாடல் காட்சியிலயோ கதாநாயகனு மழையில நினைவிட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட பாடுதான் அடுத்து காத்துட்டே இருக்கு. டிக்சன் செய்து அனுப்பிச்சிருக்காரு ஈஷன்ல மழை அப்படின்னு. அப்படிப்பட்டவராக இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஜில்லுன்னு ஒரு பாடல் காத்திருக்கேன். இந்த சுவாச காட்சி திரைப்படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அரவிந்த் சாமி அந்த படத்தை நடிச்சிருப்பாரு. ரொம்ப அழகான காட்சி, ரொம்ப இனிமையான பாடலும் கூட. மழையை ரசிச்சு ரசிச்சு கவிஞர் எழுதியிருப்பாரு இந்த பாடல் வரிகள். உங்களுக்கு இனிமையான உணர்வை கொடுக்கும் நாங்க நம்புறோம்.

0: சுவாச காற்றை திரையிலிருந்து அந்த பாடல உங்களுக்காக இதமாக இடம்பெற்றது. இன்னும் எக்கச்சக்கமான செய்திகள் வந்து குவிஞ்ச பண்ணமா இருக்கு. ஒன்னு இதான் கடைசி சரியா? முருகன் செய்தி அனுப்பிச்சிருக்காரு.
1: மழை வணக்கம், பழனியர் சைடும் மழை வந்த வண்ணமாக உள்ளது, படிக்கும் முருகன்.
0: நன்றி முருகன். மங்களம் செய்தி அனுப்பிச்சிருக்காங்க, பொங்கலையும் சோனி மழை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஜூரூங் ஈஸ்ட் தேபான் கார்டன்லயும் சோனி மழை அப்படின்னு சுசித்ரா சொல்றாங்க. நவீன் செய்தி அனுப்பிச்சிருக்காரு, பயணியர் செக்டர் இரண்டுல வேலை செஞ்சிட்டு இருக்காரு. இப்போது அங்க மழை பெஞ்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மழையை பார்த்த உடனே. நிறைய நாள்கள் கழிச்சு இப்ப பொழியும் இந்த மழையால வேலை பார்க்கும் இடத்துல நல்ல குளிர்ச்சியான சூழல் நிலவுது, அனைவருக்கும் கொஞ்சம் ஓய்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நவீன். அதே போல அடுத்த பாடல்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நினைக்கிறேன். விஜயா
2: மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம், மழை கண்டோன பெரிய லாட்டரி அடிச்ச மாதிரி இருக்கு. நன்றி வணக்கம். டீ குடிக்க நானும் வரேன் அப்புறமா. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க டீ கடைய.
0: நன்றி. உங்களுக்காக இன்னொரு பாட்டு இருக்குது, மழைக்கேத்த ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளவுதான் மழை பாடல ஒலியேற்றினாலும் நம்ம நேர்கள் இந்த பாடல ஒலியேற்ற வரைக்கும் விடுறதே இல்லை. இந்த பாடல ஒலியேற்றுங்க செய்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
3: மழை வருது மழை வருது, கூடை கொண்டு வா
0: ஆதரவு
4: அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
5: அதிசய உலகம்.
6: ஒரு பாட்டு காதல் பூத்தது, அதை கேட்டு
5: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
7: சங்கீதமேகம் தேன் சிந்தும் நேரம்
5: ஒலி 96.7.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
3: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா? அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு. சந்திரமௌலி துபாயில இருந்து செய்தி அனுப்பிச்சிருக்காரு. என்ன பாட்டுலாம் வித்தியாசமா இருக்கு, இல்ல ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு காதல் பாட்டா இருக்கு. நித்யா வேற இல்ல, ஒரே சந்தோஷம் போல புதுசா அனுப்பிச்சிடாதீங்கப்பா. சரி, வழக்கமா வந்து திங்கட்கிழமை கொஞ்சம் சோர்வா இருக்கும், இன்னும் காலையில பலர் வேலை செய்ய ஆரம்பிச்சு ஓன இருப்பாங்க. ஆனா பாருங்க, சில நேரத்துல இந்த மழை வரும்பொழுது அது வேறு மாதிரியான உணர்வு கொடுக்கும். அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து ஒரு பாடலை வெட்டி வச்சிருக்கேன். சரியா, என்ன பாடல் அப்படின்னு தொடக்க வரையும் நீங்க கண்டுபிடிக்கணும். ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாடல் தான். அதனால நம்ம நேர்கள் சரியான பதில சொல்லக்கூடிய முதல் 10 நேர் யார் அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கான பாடல் பகுதி இதோ. அழகாய் மனதை பறித்து விட்ட அந்த பாடலுடைய முதல் அடி என்ன? பதில சொல்லுங்க 9678 9688 என்ற எண்ணுக்கு. பதில் அனுப்புற மட்டும் இல்லாம கொஞ்சம் பாடி நீங்க அனுப்பலாம். சரி, யார சரியான பதில் சொல்றாங்கன்னு பாக்கலாம். அதுக்கு முன்பாக 70கள் பக்கமா கொஞ்சம் போலாமா? வாங்க, கைப்பிடிச்சு உங்களுக்கு கூட்டு போறேன்.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
3: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
4: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: 8679666 8679666

0: டாம்பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபெஸ்ட் வழி ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகள், அஞ்சல் அட்டை நகரங்கள், வட துருவ ஒளி அனைத்தையும் பார்த்து ரசிக்கலாம். சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ்ட், 2 நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27, முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியம்.
2: வணக்கம் பாலாஜி.
3: துளி துளி துளி மழையாய் வந்தாய்,
2: துளி துளி துளி மழையாய் வந்தாய். அவங்க மட்டும் இல்லைங்க, குமார், பாஸ்கர், செல்வராணி, சேரா, டேவி, சேரா ரவி.
4: வணக்கம்மா.
2: வணக்கம் வணக்கம்.
4: துளி துளியாய் மழையாய் வந்தாயே,
2: வோ
4: சுட சுட மலையாய் வந்தாலே.
2: சரியான கியூட்டுங்க நீங்க. இருந்தாலும் பாத்தீங்களா, முயற்சி அந்த தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க மட்டும் இல்லாம சரியான பல பல நேர்கள்லாம் அனுப்பி வச்சிருக்கீங்க. அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்றோம். நான் சொல்லல முதல் 10 நேர்கள் அப்படின்னு. ஆக முயற்சி செய்த எல்லா நேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அருமையான பாடல் தான் இன்று கொலையேற்றிருந்தோம். பையாத்திரைக்கா இடம் இருந்த பாடல் சரியான பாடல் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்படி காலர் தூக்கி விட்டுக்குங்க. யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில நான் முத்துக்குமார் வரிகளை கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு இந்த பாடலை கேட்கும் போது அப்படியே வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் போய் மழையில் என்ன ஆடணும் போல தோணும். நம்முடைய கார்த்தி தமனா போல அப்படிப்பட்ட ஒரு பாடலுங்க. ஜில்லுன வாங்க பின்னால அப்படியே நீர்வீழ்ச்சி அப்படியே பச்சை பசையில் இருக்கக்கூடிய இடத்துல ஆடுமா நினைச்சிட்டு பாட்டு கேட்கலாம். இது டீ கலர், நான் உங்கள் விமலா.

0: மாலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: அருமையான பாடல், நீதியின் மறுபக்கம் படத்துல இருந்து அந்த பாடல நாம கேட்டு மழைந்தோம். எக்கச்சக்கமான செய்திகள் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு. அவற்றில டக்குன்னு ஒண்ணு பாத்துல, கோமதி செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. வணக்கம் கோமதி.
1: மாலை வணக்கம் விமலா.
0: வணக்கம்.
1: கோமதி பேசுறேன். சொல்லணும்னு தான் பேசுறேன். இந்த மாதிரி இந்த மழை நேரத்துக்கு இந்த பாட்டுனா, நீங்க போடுற பாட்டுலாம் ரொம்ப சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்குது. திங்கக்கிழமை மாதிரி தெரியல. ரொம்ப நன்றி. பாய்.
0: நன்றி நன்றி கோமதி. அவங்கள போல இன்னும் பலரும் செய்தி அனுப்பிச்சிருக்கீங்க. எல்லாருடைய குரல் பதிவுக்கும் செய்திக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இவ்வாறு நட்சத்திர மங்கத்துல ஒரு அழகான பாடலை எடுத்து வச்சிருக்கீங்க. பி வி ஸ்ரீனிவாஸ் அவர் பாடியிருக்கும் ஒரு பாடல், கொஞ்ச காலம் ஆச்சு இந்த பாடலை கேட்டு. அப்படிங்கப்பா, எஸ் ஜானகியோடு அவர் இணைந்து பாடியிருக்கும் பாடல் மறக்க முடியாத ஒரு பாடலும் கூட. பாதை தெரியுது பார்த்திருக்காக இடம்பெற்றிருக்கும் பாடல் அது. அந்த பாடல் 1960s காலகட்டத்தில் வந்திருக்கும் பாடல். ஆனால் இன்றைக்கு இந்த மழை நேரத்தில் கேட்கும்போது கொஞ்சம் இதமாக இருக்கும். அதனால வானொலி பக்கமாகவே இணைஞ்சிருங்க. இந்த இடத்துல சிங்கப்பூரின் வானிலை என்ன சொல்லுது அப்படின்னு லேசாக தெரிஞ்சுக்கலாம். இடியுடன் கூடிய மழை பிற்பகல் நேரத்தில் பல இடங்களில் எதிர்பார்க்கப்பட்டது. மழையும் பெய்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் மழை விட்டுருச்சு அப்படின்னு தெரியல. இருந்த பொழுதிலும் நிச்சயமாக அந்த பாடலை கேட்கும்போது மழை கண்டிப்பா வரக்கூடும். இந்த நேரத்துல சிங்கப்பூரின் பிஎஸ்ஆர் எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வடக்கு பகுதியில 16, மேற்கு பகுதியில 28, மத்திய பகுதியில 45, கிழக்கு பகுதியில 26, தெற்கு பகுதியில 21. பெய்த மழை நிச்சயமாக இந்த காற்று தூய்மை கேட்டு குறியீட்டை குறைச்சிருக்கு அப்படின்னு தெரியுது.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
0: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில். அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
2: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
2: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
1: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
2: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
3: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
4: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
3: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
4: போன? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
3: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
4: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
3: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: மாலை 4 மணி முதல் 28 மணி வரை டீ கடை ஆதரவு.

0: எங்கேயாவது நம்ம போறதா இருந்துச்சுன்னா எங்க போறோம் வரோம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு பலகைகள் அல்லது யார்ட்ட கேட்டு கேட்டுதான் போகணும். ஆனா இப்ப எல்லாம் தேவையில்லை, கூகுளை திறந்தா அது காட்டுது வழிய.
1: கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில்.
0: இந்த கூகுள் ஒரு அழகான தத்துவத்தை நம்முடைய வாழ்க்கை தத்துவத்தை சொல்லுது என்பது உங்களுக்கு தெரியுமா? அண்மையில கூகுளை பயன்படுத்திட்டு நான் பயணம் செஞ்சுட்டு இருக்கும் போது வாகனத்தை செலுத்தும் போது இந்த ஒரு விஷயம் டக்குன்னு புரி தட்டுச்சு. ஆமால அப்படின்னு யோசிக்க வச்சுது. என்னன்னா கூகுள் மேப்ஸ் எப்படி நம்ம பயன்படுத்தும் போது அது நீங்க தவறான பாதை எடுத்துட்டீங்க அப்படின்னு ஒரு போதும் சொல்லாது. யூ ஹவ் டேக்கன் அ ராங் டேர்னிங் அப்படின்னு எப்பொழுதுமே சொல்லாது. அது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ரீரவுட்டிங், அதாவது வழியை மாற்றி விடுது. நீங்க ஒரு வழியை விட்டாலோ அந்த வழியை திருப்பி விடுது அப்படின்னு தான் சொல்லும். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இல்லையா? ஒரு விஷயம் நமக்கு ஆசைப்பட்ட மாதிரி நாம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலன்னா கொஞ்சம் மெனக்கட வேண்டியிருக்கும். ஆனா சுத்தி கித்தி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம். அதனால உங்க பாதை பயணம் எப்படி இருக்குன்னு லேசா யோசிச்சுட்டு இந்த பாடல கேளுங்க. இது டீ கடை, நான் உங்கள் வைப் விமலா.
2: மனசு போகுதே மானே

0: பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் பி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: மலேசிமா சிவன் குழுவினர் கொண்டு வந்த இரண்டு பாடல்களை இளையராஜாவின் இசையில் கேட்டு மகிழ்ந்தோம். முதல் மரியாதை படத்திலிருந்து கிராமத்து மின்னல் படத்திலிருந்து பாடல்கள் ஒலித்தன. 5:20 நேரம் சரியாக.
2: சாங்கி
1: நோக்கி செல்லும் ஈஸ்டிவன் சாலைக்கு அருகில் விபத்து ஏற்பட்டு இருப்பதால லானி சாலை நெடுக நெரிசல் அதிகமாயிருக்கு. மேலும் ஈஷன் ஸ்ட்ரீட் 11 நோக்கி செல்லும் ஈஷன் அவென்யூ 5 ஈஷன் ரிங் ரோட் அருகில் 2 தடத்திலேயோ விபத்து ஏற்பட்டிருக்குங்க.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
5: ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் மூலம் ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கெட் ஏ பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் படத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்கள், பனியால் மூடப்பட்ட மரங்கள், மலரும் சக்குரா அனைத்தையும் மெய்மறந்து பார்த்து ரசிக்கலாம். ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் 2 நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27 பிற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. மரினா ஸ்கொயர் 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
6: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
6: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
6: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
8: வேலை முடிஞ்சு கலைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு.
7: மழை அப்படின்னாலே மழைக்கு இருக்கக்கூடிய அழகான தன்மை இருக்கு. அது வந்து உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கும். அதுவும் சின்ன வயசுல மழைனா இந்த காகிதங்கள்ல கப்பலை உருவாக்கி தண்ணீர்ல விட்டு விளையாடுறது. அப்புறம் அம்மா சொல்லுவாங்க, திட்டுவாங்க, மழையில் விளையாடாதே விளையாடாதுன்னு. அப்பதான் போய் விளையாண்டுட்டு வந்து மறுநாள் காய்ச்சல் விழுந்த அனுபவங்களா பல இருக்கலாம். இன்றைக்கு நீங்க பெரிய ஆளானதுக்கு அப்புறம் அதே மழையை வித்தியாசமான கண்ணோட்டத்துல பார்க்கிறோம். ஆனா சின்ன வயசுல மழைனும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் இல்லையா? அந்த நினைவுகளை லேசா நாம நினைவுபடுத்த உங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வுகளை கொடுத்திருக்கு, என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க குருமா? பகிர்ந்து கொள்ளலாம், வாங்க பேசலாம், கொண்டாடலாம் மழையை. இந்த நேரத்துல மற்றொரு பாடல் தேவாவின் இசையில் ஒலிக்குதுங்க. மறை குழந்தை ஞாபகம் இருக்கா? அந்த படத்துல எஸ்பிபியும் சித்ரா கொண்டு வரும் பாடல் இது. ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும் அட என்னப்பா எழுதியிருக்காங்க அப்படின்னு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு பாடலும் கூட இந்த பாடல். காமக்கொடியின் அவருடைய வரிகள்ல இது உங்களுக்காக.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: மறிக்கழுந்து படத்திலிருந்து தங்கவலை திருடன் படத்திலிருந்து SVB சித்ரா குழுவினர் கொண்டு வந்த பாடல்களை நாம கேட்டு மகிழ்ந்தோம். நீரோ ஸ்ரீ மாலிமணி 5:32 ஆகின்றது.
4: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
5: டவுன் பஸ். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
6: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 4 வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.

0: சின்ன வயசுல மழை அப்படின் போது அது எப்படிப்பட்ட உணர்வுகளை உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு கேட்டிருந்தேன். ராணி செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. வணக்கம்.
1: மழை வணக்கம் விமலா.
0: வணக்கம் வணக்கம்.
1: சின்ன வயசுல மழை பெஞ்சிச்சுன்னா நல்லா போய் விளையாடுவோம். முடி வேற ரொம்ப அடர்த்தி, லேஸ்ல காயாது. நல்லா மலையில வந்துட்டு நனைஞ்சிட்டு வந்து எங்க அம்மா திட்டு திட்டு திட்டு தலையெல்லாம் தொட்டுவாங்க. அது நல்ல ஒரு அனுபவம் தான். ரொம்ப நன்றி ராணி பேசுறேன்.
0: நன்றி ராணி. அடுத்ததாக
2: வணக்கம் விமலா, நான் ஜெய்பால் உட்லண்ட்ஸ்ல இருந்து பேசுறேன். நீங்க படிக்கிறது நல்லா இருக்கு, அந்த பாட்டெல்லாம் இதமா இருக்கு, மாலை நேரத்துக்கு ஏத்த மாதிரியே இதமா இருக்கு. ரொம்ப நன்றி விமலா. மலைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தங்க, அந்த மலை இல்லாம நம்ம வானவியல பார்க்க முடியாது. சோ மலைய வேணும், மலை முக்கியமா வேணும். அப்பதான் செடி எல்லாம் வளரும், அது முக்கியமானது.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க ஜெய்பால், நன்றி ஜெய்பால். அடுத்து விக்னேஸ்வரியோட செய்தியை பார்க்கலாம். இப்ப வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காங்களா, பேருந்துல பயணம் செஞ்சிருக்காங்களா? அதனால குரல் பதிவு அனுப்ப முடியாது. ஆனால உயர்நிலை பள்ளி படிக்கும் போது அந்த காலத்து நினைவுகளை சொல்றேன். மழை பெஞ்சும் போது என்னுடைய நண்பர்களோட நான் அப்படி வீட்டுக்கு நடந்தே போயிருவேன். என்னுடைய புத்தகம், என்னுடைய சீருடை, அப்புறம் காலணி எல்லாமே நினைஞ்சிடும். அதை பத்தி கவலையே படமாட்டேன். இந்த மழையில நினைஞ்சிட்டு போகும்பொழுது சிரிச்சுட்டு பேசிட்டு நண்பரோட போறதுலாம் ரொம்ப அழகான ஒரு நினைவுல அமைஞ்சிருக்கு. இப்பெல்லாம் அதெல்லாம் கிடைக்காது, ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விக்னேஸ்வரி. அந்த நாள் நினைவுகள் அப்படின்னு அழகா நினைவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்வளவு கொடுத்தாலும் அந்த நினைவுகள்லாம் திரும்ப வர முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான். அடுத்ததாக பார்த்திபனோட குரல் பதிவை இன்னும் கொஞ்ச நேரத்துல வாங்கிக்கலாம். அதற்கு முன்பாக

0: ஹரிஹரனின் குரல்ல துணர்கள் காலகட்டத்திலிருந்து இரண்டு பாடல்களை கேட்டோம். நினைத்தேன் பந்தாய் படத்திலிருந்து, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்திலிருந்து பாடல்கள் ஒலித்தன. 5:44
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: உல்லாச நோக்கி செல்லும் பிகே டெரிஃபார்ம் சாலை கருகில விபத்து ஏற்பட்டு இருக்கு. 2 தடத்தை தவிர்த்து விடுங்க. அடுத்துதான் சாங்கி நோக்கி செல்லும் PIE ஸ்டீமன் சாலை கருகில் மற்றும் ஒரு விபத்து நேர்ந்திருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ஏலக்காய் இத விழா காலங்கள்ல இனிப்பு பதார்த்தங்களை செய்யும் பொழுது நம்ம அதிகமா சேர்த்துக் கொள்வோம். நெய் சக்கரை போலவே இனிப்பு பதார்த்தங்களுக்கு சுவை சேர்ப்பது மனம் கொடுப்பது இந்த ஏலக்காய். இந்த இனிப்பு பதார்த்தங்களை செய்வதற்கு தேவையான ஏலக்காவை பெரும்பாலும் அரைக்கும் பொழுது அது கொற கொறன்னு இருக்கும். அத பலகாரத்துல சேர்த்தா கடிக்கும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால தூள் போன்ற ஏலக்காய் வேணும்னா ஒரு சிட்டிகை அளவு சர்க்கரையோ ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. இப்படி அரைக்கப்படும் ஏலக்காய் தோலை நீங்க பலகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, காஃபி அல்லது தேநீர் கலக்கும் போது இந்த ஏலக்காய் தூளை சேர்த்தீங்கன்னா உங்க காஃபி அல்லது தேநீர் தூக்கலா இருக்குங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
0: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
1: நாம இணைஞ்சிருக்கிறோங்க. காற்று தூய்மை கேட்டு குறியீடு கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டத்துல. மழையை பார்க்கும் போது வர சந்தோஷம்
2: இருக்கு.
1: குறிப்பிட்டிருக்காங்க.
3: இனிய மாலை வணக்கம். விமலாஜி, பார்த்திபன் பேசுற. மழை அத பத்தி நினைச்ச ஒரு குட்டி கவிதை, குட்டி கதை மாதிரி. சிறு வயதில் மழை வந்தால் சந்தோஷமாய் ஓடி நனைந்தேன், அதான் உண்மை. சேற்றிலும் சிரித்தபடி சின்ன உலகம் ஒன்றை ரசித்தேன். மழை உலகத்தை சொல்றேன். இன்று மழை வந்தாலோ ஓரமாய் நின்று வேடிக்கை பார்க்கிறேன். மழை மாறவில்லை, மாறியது நான் தான். அதனாலோ என்னவோ இப்போது மழை எனக்கு அவ்வளவாய் பிடிக்கவில்லை. நினைஞ்ச கோடாயிருதுல, என்ன பண்றது?
1: வயசு ஆக ஆக பாருங்க, ரசனை தன்மையே குறைஞ்சு போச்சு நமக்கு எல்லாம். நினைச்சு பார்த்தா கொஞ்சம் சோகமா இருக்கு. சின்ன பிள்ளைங்களாவே இருந்திருக்கலாமோன்னு தோணுது.
4: சின்ன வயசுல மழையில விளையாடதன்னு சொல்லுவாங்க. அப்பதான் நம்ம வந்து சீசன் சொல்லுவாங்க, அது பிளே கிரவுண்ட் சீசன் சொல்லுவாங்க. விளையாண்டுகிட்டே இருப்போம். மழை பெஞ்சா இன்னும் குஷியா இருக்கும். ஏன்னா அது ஸ்லைட்ல வர்றது, அப்புறம் கொஞ்சம் தண்ணி தங்கிடும், அந்த தண்ணியிலே விளையாடுறது. எனக்கு அந்த நினைப்பெல்லாம் வந்துட்டு. விமலா, தோஸ் டீனேஜ் டேஸ்.
5: வீட்டுல இருந்து ஒரு சாயங்காலம் ஒரு சூடா மசாலா ஜிஞ்சர் டீ குடிச்சு வீட்டுல இருந்து அந்த மழையை ரசிச்சு, ஆஹா, அந்த மாதிரி ஒரு நினைவு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். Thank you.
1: உண்மைதான் இல்லையா? அந்த மழை வரும்போது சூடா ஏதாவது ஒரு பானத்தை கலை குடிச்சிட்டு அப்படி சன்னல் பக்கத்துல உட்காந்துட்டு மழையை ரசிக்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். இப்படியாக இன்னும் எக்கச்சக்கமான செய்திகள்லாம் வந்து குவிஞ்ச வண்ணமா இருக்கு. ஆனா அவற்றையெல்லாம் நமக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா 6 மணி செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. ஆனால ஒரு விஷயம் சொல்லியாகணும். எனக்கு சின்ன வயசு ஞாபகம்னா அந்த பேப்பர்

அவ்வளோ இருக்கலையா, அதில் அந்த படகு நான் செஞ்சு அதை தண்ணியில் விட்டு அது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்லாம் பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் இந்த வயசில் சின்ன பெரிய சின்ன வயசில் அதெல்லாம் பண்ணோம், இப்பெல்லாம் வந்து அதை ரசிப்பத்தன்மை ரொம்ப குறைஞ்சி போயிருச்சு. இருந்தாலும் வாய்ப்பு கிடச்சிதுன்னா, நேரம் கிடச்சிதுன்னா மழையை கொஞ்சம் ரசிச்சு பாருங்கள், மழையில் விளையாடி பாருங்கள். என்ன காய்ச்சி தானே வந்துட்டு போட்டோம், மாத்திரை போட்டுக்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு செய்தி அனுப்பிச்சு எல்லா நேர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய குரல் பதிவு இடம்பெறலாம் கவலைப்படாதீங்க, ஆனால் உங்கள் செய்திக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது டீ கடை, நான் உங்கள் விமலா.

வணக்கம். மாலைமணி 6, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது தமிழவேல். சிங்கப்பூரில் இவ்வாண்டின் 2வது காலாண்டில் ஆட்குறைப்பு அதிகரித்திருக்கிறது. 2020 கடைசி காலாண்டுக்கு பிறகு இதுவே அதிகம். ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை 4,620 பேர் ஆட்குறைப்பு செய்யப்பட்டனர். 2வது காலாண்டுக்கான ஊழியர் சந்தை அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. ஆட்குறைப்பு இருந்தாலும் கூட வேலையில் இருப்போர் வீதம் 19வது காலாண்டாக தொடர்ந்து வளர்ந்திருக்கிறது. குறிப்பாக குடியிருப்பாளர் அல்லாதோர் வேலை விகிதம் உயர்ந்தது. நிறுவனங்கள் மறுசீரமைக்கப்பட்டது ஆட்குறைப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. உற்பத்தி, தகவல் தொடர்பு, நிதிச்சேவை ஆகிய துறைகளில் ஆட்குறைப்பு அதிகம். மனிதவள அமைச்சின் கருத்து கணிப்பின்படி அதிகமான நிறுவனங்கள் அடுத்த 3 மாதத்தில் வேலைக்கு ஆள் எடுக்கவிருக்கின்றன. எனினும் குறைவான நிறுவனங்களே சம்பளத்தை உயர்த்த திட்டமிடுவதாக தெரிகிறது. பொது பேருந்துகளில் மற்றவர்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தும் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்படலாம். புதன்கிழமை முதல் இதற்கான புதிய விதிமுறைகள் நடப்புக்கு வருகின்றன. சத்தமாக இசை கேட்பது, இருக்கைகளில் கால்களை வைப்பது, குப்பை போடுவது, உண்பது அல்லது குடிப்பது போன்ற செயல்களுக்கு 500 வெள்ளி வரை அபராதம் விதிக்கப்படலாம். பேருந்து நிலையங்களில் மற்றவர்களுக்கு இடையூறு அல்லது ஆபத்தை ஏற்படுத்துவது போன்ற கடுமையான குற்றங்களுக்கு அதிகபட்சம் 5,000 வெள்ளி அபராதம் விதிக்கப்படக்கூடும். புதிய விதிமுறைகளை நிலப்போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. பேருந்து நிறுவனங்களின் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்கள் விதிகளை மீறுவோருக்கு எச்சரிக்கை அறிக்கைகளை கொடுப்பார்கள். ஆணையம் பின்பு அதனை விசாரிக்கும். ஆனால் பேருந்து ஓட்டுநர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்காது. மாறாக பயணிகள் தொந்தரவு கொடுக்கும் வகையில் நடந்து கொண்டால் அவர்களை பேருந்திலிருந்து இறங்குமாறு ஓட்டுநர்கள் கேட்டுக் கொள்ளலாம். சிங்கப்பூரின் பானக்கலன்களை திரும்ப கொடுக்கும் இயந்திரங்கள் மூலம் இதுவரை 33 மில்லியனுக்கும் அதிகமான பானக்கலன்கள் திருப்பிக் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 553 டன் பொருட்கள் துவாசில் உள்ள புதிய நிலையத்தில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. நிலையம் இன்று அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. சேகரிக்கப்பட்ட பொருட்களின் 55 விழுக்காடு பிளாஸ்டிக், எஞ்சியவை உலோகம். பானக்கலன்களை திரும்ப கொடுக்கும் திட்டம் அக்டோபர் முதல் தேதி முழுமையாக நடப்புக்கு வருகிறது. திட்டத்தின் முதல் ஆண்டில் சிங்கப்பூரில் விற்கப்படும் கலன்களில் குறைந்தது 60 விழுக்காட்டை திரும்பப் பெறுவது இலக்கு. 2029 ஆண்டிலிருந்து அதை 80 விழுக்காடாக உயர்த்த திட்டமுள்ளது. இத்திட்டத்தில் ஆண்டுக்கு 1 பில்லியன் கலன்களை கையாள முடியும். இதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 16,000 டன் பொருட்களை மறுசுழற்சிக்காக மீட்க முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் இன்று காலை செயல்படவில்லை. பல நாடுகளில் இடையூறு. டவுன் டிடெக்டர் கண்காணிப்பு தளம் சிங்கப்பூரில் இடையூறு இருந்ததாக சொன்னது. காலை 9:20 மணியளவில் ஃபேஸ்புக் பக்கத்தை பார்க்க முடியவில்லை என்று, 220 புகார்களும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை காணவில்லை என்று 120 புகார்களும் பதிவானதாக அது சொன்னது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, மெக்சிகோ, பிலிப்பீன்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் சிக்கல் இருப்பதாக தொடர்ந்து புகார் செய்தனர். உலகெங்கும் பாதிப்பு. அமெரிக்காவில் 1,000,000 தடுமாறி போனதாக ராய்ட்டர்ஸ் குறிப்பிட்டது. அமெரிக்காவில் இன்று காலை 17,000 பேர் ஃபேஸ்புக் இல்லை என்று வருந்தினர். 5,000 அதிகமானோர் இன்ஸ்டாகிராம் இல்லை என்று தவித்தனர். இதற்கு முன் ஜூன், ஜூலை மாதங்களிலும் மெட்டா நிறுவனத்தின் சமூக ஊடகம் தடைப்பட்டது. சிங்கப்பூர் நிறுவனமான டாலிஜாய் 55 ஆண்டுகளுக்கு பிறகு தனது வர்த்தகத்தை நிறுத்தவுள்ளது. 1971 ஆண்டு தொடங்கப்பட்ட டாலிஜாய் பல தலைமுறைகளாக பெற்றோருக்கு நன்கு அறிமுகமான பெயர். குழந்தைகளுக்கான பால் புட்டிகள், தலையணைகள், கழுவும் பொருள்கள் உள்ளிட்டவற்றை அது விற்பனை செய்கிறது. 55 ஆண்டுகளாக தங்களுக்கு ஆதரவளித்த குடும்பங்களுக்கு நிறுவனம் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் நன்றி தெரிவித்தது. டாலிஜாய் பொருட்கள் எப்போது கடைகளிலிருந்து முழுமையாக அகற்றப்படும் என்பது தெரிவிக்கப்படவில்லை. இருப்பில் உள்ள பொருட்களை சிறப்பு தள்ளுபடி விலையில் தொடர்ந்து வாங்கலாம் என்று நிறுவனம் கூறியது. சிங்கப்பூருக்கு அருகே ஒரு பெரிய சரக்கு கப்பல் சீன மீன்பிடி படகுடன் மோதியது. சம்பவம் நேற்று நடந்தது. பனாமாவில் பதிவு செய்யப்பட்ட சரக்கு கப்பலின் நீளம் 229 மீட்டர். மீன்பிடி படகின் பக்கவாட்டில் கப்பல் இடித்ததால் தளத்தில் பெரும் மலைகள் அடித்துச் சென்றன. சிப்பந்திகள் கம்பிகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டனர். சரக்கு கப்பல் சிங்கப்பூரிலிருந்து புறப்பட்டபோது சம்பவம் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டது. சிங்கப்பூரில் இன்று 5 மணி நிலவரப்படி காற்றின் தரம் மிதமாகவே இருக்கிறது.
மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 82 பதிவானது. மற்ற பகுதிகளில் 67 முதல் 79 வரை பதிவானது. காற்றின் தரம் நேற்று மத்திய, கிழக்கு, மேற்கு பகுதிகளில் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியது. குறியீடு 100 கடந்தால் ஆரோக்கியமற்ற நிலை என கருதப்படும். சீன அதிபர் ஷி ஜின்பிங் நாளை மறுநாள் அமெரிக்காவுக்கு 3 பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். அவர் வியாழக்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை சந்தித்து பேசுவார் என்று சீனா உறுதிப்படுத்தியுள்ளது. இரு தலைவர்களும் 4 பிறகு மீண்டும் சந்திக்கின்றனர். வர்த்தகமே பேச்சின் முக்கிய அம்சமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு எட்டப்பட்ட வர்த்தக சமரசத்தை நீட்டிப்பது குறித்து இரு தலைவர்களும் பேசக்கூடும். தைவான் விவகாரமும் பேச்சில் இடம்பெறலாம். இதற்கிடையே செயற்கை நுண்ணறிவு, வர்த்தகம் ஆகியவை தொடர்பில் இருதரப்பு அதிகாரிகள் நியூயார்க்கில் முன்னோடி பேச்சு நடத்தியுள்ளனர். எனினும் பெரிய முன்னேற்றங்களை எதிர்பார்க்க வேண்டாம் என்று வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 7 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: ஸ்ரீ ஜாண்டர் இசமைச்ச பாடி இந்த பாடல நாம கேட்டு மகிழ்ந்து 6 மணி செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து இடம்பெறுகின்றது டீ கடை நிகழ்ச்சி. இன்றைக்கு உங்களுக்காக 3 குறிப்புகள் காத்திருக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா நான் மாற போறேன், என்ன என்பது இன்னும் கொஞ்சத்தில் சொல்றேன். அதுக்கு முன்பாக இன்றைக்கு சிங்கப்பூர்ல மழை பெஞ்சிருக்கு, வானிலை எப்படி இருக்கு அப்படின்னு லேசா தெரிஞ்சுக்கலாம். பல பகுதிகளில் மழை வெபட ஆரம்பிச்சிருக்கு, ஆனா நாளை இதே நேரத்துல இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் அப்படின்னு முன்னோரிக்கப்பட்டிருக்குங்க. இது நல்ல செய்தியா இருக்குல்ல. இந்த நேரத்துல மழை பெஞ்சு விட்டுருக்கு. இந்த நேரத்துல சிங்கப்பூரின் PSR எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உண்மையிலே அது மழைக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா மாலை மணி 6:09 நிலவரப்படி பார்க்கும் பொழுது வடக்கு பகுதியில 19, மேற்கு பகுதியில 21, மத்திய பகுதியில 36, கிழக்கு பகுதியில 23, தெற்கு பகுதியில 21 பதிவாகி இருக்குங்க.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
0: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ். மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.

0: நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
2: வாவ், என்ன விசேஷம்! முகம் ஜொலிக்குதே.
3: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
2: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
3: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
4: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சீட் சலூன்.
5: சூடா ஒரு டீ போடு.
6: டீயாலே போடுவோம்.
7: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
2: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
8: பாடல்
2: அடுத்த

0: காதல் பாட்டு ஆதரவு
1: மெய்மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
2: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்தமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
3: தங்க நகைகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேயர் செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. அப்படி நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கியது ஜாயல் காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். இன்றைக்கு ஒரு பொருளாக நான் மாறி இருக்க குறிப்புகளை வச்சு தான் யாருன்னு கண்டுபிடிக்கிறீர்கள் முடிதான் பாத்தலாமா? நீங்களா நானு பாத்தலாம். முதல் குறிப்பு நல்ல கவனமா கேளுங்க. நான் ஒரு பொருள் என்ன உருவாக்குறது வந்து அது மடிக்கக்கூடிய நாற்காலிகள் இருக்கு இல்லையா, நாற்காலிகள் அதை வச்சுதான் என்ன கண்டுபிடிச்சாங்க. என்னுடைய உருவமும் பாக்குறதுக்கு அது மடிக்கிற நாற்காலி மாலை தொடக்கத்துல அப்படிதான் அமைஞ்சிருந்து வச்சுக்கீங்களேன். ஆனா என்னாச்சுன்னா என்ன கண்டுபிடிச்சவருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அவர் வந்து கடை வச்சிருந்தாரு. ஆனா என்னாச்சுன்னா கடையில உள்ளவங்க வந்து அதிகமா பொருளை வாங்க மாட்டாங்களே அப்படின்னு கஷ்டப்பட்டவர், அப்படின்னு யோசிச்சவர் என்ன கண்டுபிடிச்சாரு. இது வந்து இரண்டாவது குறிப்பு. 1937 நான் கண்டுபிடிக்கப்பட்ட போது ஒக்லஹோமால தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனா யாருமே என்ன பயன்படுத்தல, யாருக்கும் என்ன பிடிக்கல அப்போ. ஆனா அது பேர் என்ன செஞ்சாரு, அந்த கடைக்காரர் என்ன செஞ்சாரு, ஆளுங்களுக்கு காசு கொடுத்து, நபர்களுக்கு காசு கொடுத்து என்ன பயன்படுத்த சொன்னதுக்கு அப்புறமாக அதன் பிறகு எல்லாரும் என்ன பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நான் யார் என்பதா இன்றைக்கான கேள்வியா அமைஞ்சிருக்கு. ரொம்ப குழப்பிட்டோ. ஆமா ஆமா, ரொம்ப குழப்பமா இருக்கலாம். ஆனா மீண்டும் சொல்றேன் கேளுங்க, கடையில பொருட்களை வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் ரொம்ப குறைவான பொருட்களை வாங்குறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் ரொம்ப யோசிச்சிருந்திருக்காரு. அதன் பிறகு அந்த மடிக்கிற நாற்காலி இருக்கு இல்லையா, அதை பார்த்த உடனே அவருக்கு பொறி தட்டி இருக்கு, ஆஹா இப்படி ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி என்ன கண்டுபிடிச்சிருக்காரு. 1937 ஒக்லஹோமால தொடக்கத்துல என்ன அறிமுகப்படுத்தின போது யாருக்குமே என்ன பிடிக்கல. ஆனா என்ன பண்ணாருன்னா யாருமே என்ன பயன்படுத்தாதனால காசு கொடுத்து, நபர்களுக்கு காசு கொடுத்து அதை பயன்படுத்துங்க பயன்படுத்துங்கன்னு சொல்ல ஆரம்பிக்க அதன் பிறகு மற்றவர்களும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு நீங்க நானும் எல்லாருமே பயன்படுத்திருக்கோம். நான் யார் தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக தலைவன் தலைவர் வராங்க, வழி விடுங்க.

0: படத்துல இருந்து ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையில பாடல் கேட்டோம். அதற்கு முன்பாக தலைவன் தலைவி படத்துல இருந்து சானாவோட இசையில பாடல் இடம்பெற்றது. சந்தோஷ் நாராயணன் அதை
1: சுருக்கிட்டேன். போக்குவரத்து நிலவரம்
0: உள்ளே நோக்கி செல்லும் பி கே டெய்ரி ஃபார்ம் சாலை கருகில வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு. அடுத்ததாக எஸ் எல் ஏ நோக்கி செல்லும் டிபிஇ பொங்கல் சாலையிலிருந்து டெம்பனி செவனி ஏழு நெடுக்க நெரிசல் அதிகமாயிருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்.
4: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்
0: இன்று செப்டம்பர் மாதம் 21 தேதி ஆக அண்மைய நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம். ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 28 காசு, ஒரு யூரோ ஒரு வெள்ளி 46 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுன் ஒரு வெள்ளி 71 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 34 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3 வெள்ளி 20 காசு.
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம்.
0: வித்தியாசமான பதில்கள், விரோதமான பதில்கள் எல்லாத்துக்கும் வச்சிருக்கு. அவற்றை இன்னும் கொஞ்ச நேரத்துல கேட்கலாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக ரவின் மேக் குழுவினர் கொண்டு வரும் பாடல் உங்களுக்காக துள்ளலாம்.

0: ஒரு சிறு நிறைய சிறப்பு
1: தெரிஞ்சுக்கலாம் என்பதை தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக வாங்க மஞ்சள் சில பாடல்கள் இரண்டு ஒன்று பின் ஒன்றாக கேட்போம். அஞ்சாதே கோட்.

0: ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமா டெய்ரி ஃபார்ம் சாலை நெடுக நெரிசலாக இருக்கு. இரண்டாம் தடத்தை தவிர்த்து விடுங்க. மேலும் சாங்கி நோக்கி செல்லும் PIE புகிபாத்தோ E7 மூன்று கருகில் விபத்து ஏற்பட்டு இருப்பதால நான்காம் தடத்தை தவிர்த்து விடுங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
2: அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
3: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
2: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
4: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
5: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
5: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
5: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
5: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
6: வணக்கம், நான் தான் உங்கள் சும்பலக ரஃபி. இனிமையான நிகழ்ச்சிகளை உங்களுக்கு படித்துக் கொண்டிருப்பவர் உங்கள் விமலா.

0: நெரிசல். அடுத்துதான் பிகே நோக்கி செல்லும் SLE அப்ப தாம்ஸ் சாலையின் இரண்டாம் தடத்துல விபத்து ஏற்பட்டிருக்கு. பார்த்து போங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
2: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்.
3: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: ஸ்டார்ஹப், we got you.
5: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கிஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன்.
6: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
5: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய், சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
8: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
9: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
8: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
9: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
8: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
9: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484672323. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: கார்த்திக் பத்து, அவருடைய செல்வராணி, சுபாஷினி, பரமேஷ், தேவராஜா, குமார், ஷாமினி தேவி, டாக்டர் ஸ்ரீனிவாஸ் சுப்பிரமணியம், சரகுணன், கேரலைன், சாமுவல், அண்ணம் என பலர் சரியான பதில் சொல்லிருக்கீங்க. வரேவா வாங்கிருங்க எல்லாரும். சரி, சரியான பதில் என்ன அப்படின்னு நான் சொல்ல முடியல, குறிப்புகளை சொல்றேன். ஒரு விஷயத்த நான் கூடுதலா சொல்லிட்டேன், அதனால தான் நீர்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, மீண்டும் சொல்றேன் குறிப்புகள். அதாவது இந்த கடைக்காரர் என்ன செஞ்சிருக்காருன்னா, நம்ம வாடிக்கையாளர் ரொம்ப குறைவான பொருட்களை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்னு சொல்லி என்ன கண்டுபிடிச்சாங்க. பறவை கண்டான் விமானம் படைத்தான் அப்படின்ற மாதிரி ஒரு நாற்காலி, அதுவும் மடிக்கக்கூடிய நாற்காலியை பார்த்திருந்தாரு, என்ன கண்டுபிடிச்சாரு, என்ன உருவாக்குனவர். இரண்டாவது குறிப்பு, ஒக்லஹோமால 1937 என கண்டுபிடிக்கப்பட்ட போது யாருக்குமே என்ன பிடிக்கல, யாருமே பயன்படுத்தல, அதனால காசு கொடுத்து நபர்களை பயன்படுத்த வச்சு அதன் பிறகு நாம எல்லாம் இன்றைக்கோ எல்லா நாளும் பயன்படுத்திட்டு இருக்கோம். நான் யார் அப்படின்னு கேட்டிருந்த பொழுது வந்திருக்கும் பதில்கள் சிலவற்றை லேசா பார்த்துலாம் நிறைய பேர் செய்து அனுப்பிச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அவங்கள இரண்டு குரல் பதிவுகளை நம்ம கேட்கலாம். நம்முடைய சரகுணன் புதிய நீர் வந்திருக்காரு வானொலி பக்கமாக, வாங்க வாங்க.
1: வணக்கம் விமலா.
0: வணக்கம்.
1: என் பெயர் சரகுணன். நீங்க கேட்ட கேள்விக்கு விடை வந்து ஷாப்பிங் கார்ட் என்று சொல்லப்படும் ஒரு பொருள் தள்ளுவண்டி. இந்த பேரங்கடிகள்லாம் நம்ம பயன்படுத்துறோமா இல்லையா, அந்த பொருட்களை வச்சு தள்ளுறது தள்ளுவண்டி, அந்த ஷாப்பிங் கார்ட்.
0: ஒவ்வொரு நாளும் பயங்கரமா ஆராய்ச்சி செஞ்சு பதிலை கண்டுபிடிப்பாரு. வகுப்பறையில முதல் பெஞ்ச்ல உட்கார்ந்து போல இருக்கு, அப்படி அனுப்பிச்சிருக்காரு. கேளுங்க அவரோட குரல் பதிவை.
2: வணக்கம் விமலா.
0: வணக்கம்.
2: சில்வன் கோல்மேன் என்ற கடைக்காரர் 1930களில் ஒக்லஹோமாவில் கண்டுபிடித்தது ஷாப்பிங் கார்ட். முன்பு அது ஃபோர்டபிள் பாஸ்கெட் கேரியர் என்று அழைக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் ஷாப்பிங் கார்ட் என்று பெயர் மாற்றம் கண்டு இப்பொழுது எல்லாரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம், சாமியல்.
0: அதாங்க சரியான பதிலும் கூட, சரியான பதில் 50, அதுதான் ஷாப்பிங் கார்ட். தமிழ்ல வந்து இதை வந்து நம்ம வணிக தொகுப்பு வண்டி அல்லது மளிகை பொருள் தள்ளு வண்டி அப்படின்லாம் நம்ம கூட அழைக்கலாம். சரியான பதில் அதுதான். பாத்தீங்களா, ஒருத்தர் எதுவும் யோசிச்சிருக்காரு, சில்வன் கோல்மேன் அப்படி யோசிச்சிருக்காரு, எப்படி வந்து நம்முடைய வியாபாரத்தை பெருசுபடுத்தலாம், குறைவா மக்கள்லாம் பொருட்கள் வாங்கிட்டு போறாங்களே, வாடிக்கையாளர் ரொம்ப குறைவான பொருட்கள் வாங்கிட்டு போறாங்களே, அவங்க எப்படி திசை திருப்பலாம் அப்படின்னு அவர் போட்ட ஸ்கெட்சில தான் நம்ம விழுந்துட்டோம். அந்த ஷாப்பிங் கார்ட்னால தாங்க நம்ம சம்பாதிக்கிற பாதி பொருட்கள்ல பாதி சம்பளமே அதுல தான் போகுது. ஏன்னா பெரிய வண்டி இல்லையா, நம்ம அதுல கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கும்போது அவங்க தெரிய மாட்டேங்குது எவ்வளவுதான் செலவு பண்றோம்னு. அதனால அடுத்த தடவை என்ன நீங்க ஷாப்பிங் சென்டர்ல பாத்தீங்கன்னா, ஆஹா காசுலாம் இதுல தான் போகுது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கோங்க. உங்களை அப்படி இழுக்கும், இழுப்பேன் வாழ்த்துக்கள் மந்தா.

0: தகவலை வழங்கியோர்.
1: அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். 7:00 மீடியா கோப் 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது தமிழவேல். சிங்கப்பூரில் இவ்வாண்டின் 2வது காலாண்டில் ஆட்குறைப்பு அதிகரித்திருக்கிறது. 2020 கடைசி காலாண்டுக்கு பிறகு இதுவே அதிகம். ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை 4,620 பேர் ஆட்குறைப்பு செய்யப்பட்டனர். 2வது காலாண்டுக்கான ஊழியர் சந்தை அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. ஆட்குறைப்பு இருந்தாலும் கூட வேலையில் இருப்போர் விகிதம் 19வது காலாண்டாக தொடர்ந்து வளர்ந்திருக்கிறது. குறிப்பாக குடியிருப்பாளர் அல்லாதோர் வேலை விகிதம் உயர்ந்தது. நிறுவனங்கள் மறுசீரமைக்கப்பட்டது ஆட்குறைப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. உற்பத்தி, தகவல் தொடர்பு, நிதி சேவை ஆகிய துறைகளில் ஆட்குறைப்பு அதிகம். மனிதவள அமைச்சின் கருத்து கணிப்பின்படி அதிகமான நிறுவனங்கள் அடுத்த 3 மாதத்தில் வேலைக்கு ஆள் எடுக்கவிருக்கின்றன. எனினும் குறைவான நிறுவனங்களே சம்பளத்தை உயர்த்த திட்டமிடுவதாக தெரிகிறது. பொது பேருந்துகளில் மற்றவர்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தும் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்படலாம். புதன்கிழமை முதல் இதற்கான புதிய விதிமுறைகள் நடப்புக்கு வருகின்றன. சத்தமாக இசை கேட்பது, இருக்கைகளில் கால்களை வைப்பது, குப்பை போடுவது, உண்பது அல்லது குடிப்பது போன்ற செயல்களுக்கு 500 வெள்ளி வரை அபராதம் விதிக்கப்படலாம். பேருந்து நிலையங்களில் மற்றவர்களுக்கு இடையூறு அல்லது ஆபத்தை ஏற்படுத்துவது போன்ற கடுமையான குற்றங்களுக்கு அதிகபட்சம் 5,000 வெள்ளி அபராதம் விதிக்கப்படக்கூடும். புதிய விதிமுறைகளை நிலப்போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. பேருந்து நிறுவனங்களின் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்கள் விதிகளை மீறுவோருக்கு எச்சரிக்கை அறிக்கைகளை கொடுப்பார்கள். ஆணையம் பின்பு அதனை விசாரிக்கும். ஆனால் பேருந்து ஓட்டுநர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்காது. மாறாக பயணிகள் தொந்தரவு கொடுக்கும் வகையில் நடந்து கொண்டால் அவர்களை பேருந்திலிருந்து இறங்குமாறு ஓட்டுநர்கள் கேட்டுக்கொள்ளலாம். வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் 81வது பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளவிருக்கிறார். செப்டம்பர் 22 முதல் 28 வரை அவர் நியூயார்க்கில் இருப்பார். செப்டம்பர் 26 நடைபெறவிருக்கும் பொது விவாதத்தில் டாக்டர் பாலகிருஷ்ணன் சிங்கப்பூர் அறிக்கையை முன்வைப்பார். போர்கள், அதிகரிக்கும் உலக அரசியல் பதற்றம், செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி, பருவநிலை மாற்றங்களால் ஏற்படும் நெருக்கடி ஆகியவற்றுக்கு இடையே இந்த கூட்டம் நடைபெறுகிறது. டாக்டர் பாலகிருஷ்ணன் பல உயர்நிலை கூட்டங்களிலும் கலந்து கொள்வார். ஆசியான் வளைகுடா ஒத்துழைப்பு மன்ற வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்திற்கும் அவர் இணை தலைமை தாங்குவார். ஆசிய கழகத்தில் சிறப்புரையாற்றுவார். அங்கு கொள்கை வகுப்பாளர்கள், கல்வியாளர்கள் ஆகியோரையும் சந்திப்பார். சிங்கப்பூரின் பானக்கலன்களை திரும்பக் கொடுக்கும் இயந்திரங்கள் மூலம் இதுவரை 33 மில்லியனுக்கும் அதிகமான பானக்கலன்கள் திருப்பிக் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 553 டன் பொருள்கள் துவாசில் உள்ள புதிய நிலையத்தில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. நிலையம் இன்று அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. சேகரிக்கப்பட்ட பொருள்களில் 55 விழுக்காடு பிளாஸ்டிக், எஞ்சியவை உலோகம். பானக்கலன்களை திருப்பிக் கொடுக்கும் திட்டம் அக்டோபர் 1 முழுமையாக நடப்புக்கு வருகிறது. திட்டத்தின் முதல் ஆண்டில் சிங்கப்பூரில் விற்கப்படும் கலன்களில் குறைந்தது 60 விழுக்காட்டை திரும்பப் பெறுவது இலக்கு. 2029 அதை 80 விழுக்காடாக உயர்த்த திட்டமுள்ளது. இத்திட்டத்தில் ஆண்டுக்கு 1 பில்லியன் கலன்களை கையாள முடியும். இதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 16,000 டன் பொருள்களை மறுசுழற்சிக்காக மீட்க முடியும். சிங்கப்பூர் நிறுவனமான டாலிஜாய் 55 ஆண்டுகளுக்கு பிறகு தனது வர்த்தகத்தை நிறுத்தவுள்ளது. 1971 தொடங்கப்பட்ட டாலிஜாய் பல தலைமுறைகளாக பெற்றோருக்கு நன்கு அறிமுகமான பெயர். குழந்தைகளுக்கான பால் புட்டிகள், தலையணைகள், கழுவும் பொருள்கள் உள்ளிட்டவற்றை அது விற்பனை செய்கிறது. 55 ஆண்டுகளாக தங்களுக்கு ஆதரவளித்த குடும்பங்களுக்கு நிறுவனம் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் நன்றி தெரிவித்தது. டாலிஜாய் பொருள்கள் எப்போது கடைகளிலிருந்து முழுமையாக அகற்றப்படும் என்பது தெரிவிக்கப்படவில்லை. இருப்பில் உள்ள பொருள்களை சிறப்பு தள்ளுபடி விலையில் தொடர்ந்து வாங்கலாம் என்று நிறுவனம் கூறியது. சிங்கப்பூரில் இன்று 6 மணி நிலவரப்படி காற்றின் தரம் மிதமாகவே இருக்கிறது. மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 81 பதிவானது. மற்ற பகுதிகளில் 66 முதல் 78 பதிவானது. காற்றின் தரம் நேற்று மத்திய, கிழக்கு, மேற்கு பகுதிகளில் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியது. குறியீடு 100 கடந்தால் ஆரோக்கியமற்ற நிலை என கருதப்படும். சீன அதிபர் ஷி ஜின்பிங் நாளை மறுநாள் அமெரிக்காவுக்கு 3 பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். அவர் வியாழக்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசுவார் என்று சீனா உறுதிப்படுத்தியுள்ளது. இரு தலைவர்களும் 4 பிறகு மீண்டும் சந்திக்கின்றனர். வர்த்தகமே பேச்சின் முக்கிய அம்சமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு எட்டப்பட்ட வர்த்தக சமரசத்தை நீட்டிப்பது குறித்து இரு தலைவர்களும் பேசக்கூடும். தைவான் விவகாரமும் பேச்சில் இடம்பெறலாம். இதற்கிடையே செயற்கை நுண்ணறிவு, வர்த்தகம் ஆகியவை தொடர்பில் இருதரப்பு அதிகாரிகள் நியூயார்க்கில் முன்னோடி பேச்சு நடத்தியுள்ளனர். எனினும் பெரிய முன்னேற்றங்களை எதிர்பார்க்க வேண்டாம் என்று வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
3: சொல்லும் பொருளும் எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு. அவசர கால வாகனங்களுக்கு மட்டுமே சிவப்பு விளக்கை மீறிச் செல்ல விதிவிலக்கு உண்டு. எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
5: மாலை 4 முதல் 8 வரை டீ கடை ஆதரவு.
6: இல்லை இல்லை சொல்லு, ஒரு கணம் போதும்.

0: சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
1: சேஜ் சலூன், அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றே செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன்.
2: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
3: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாது. ஹட்சன் தயிர், எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.

ஹார்ட் ஐஸ் மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு. 7 மணி செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து இடம்பெறுகின்றது டீ கடை நிகழ்ச்சி. நம்ம நேயர்களுக்காகவே இன்றுக்கு செப்டம்பர் மாதம் 21 ஒரு பிரபலம் தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாடுறாரு. இவ்வளவு நாள் யாரும் கவனிக்காத ஒருவர், திடீர்னு எல்லாருடைய கவனமும் இவர் மேல வந்திருக்கு. யார் அந்த நடிகர், யாரு பிறந்த நாள் கொண்டாடுறாரு, யாரு திடீர்னு தமிழ் சினிமால இப்ப எல்லாருடைய கவனத்தை ஈர்த்திருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்தை பகிர்ந்து கொள்றேன். தொடர்ந்து வானொலி பக்கமா இணைஞ்சிருங்க. பச்சைக்கிளி முத்திச்சரம் ஹரிஜராஜினி செயல்.

0: சுவாமி ஜெயஸ்ரீன் குரல்ல இரண்டு பாடல்களை கேட்டோம். மின்னலே படத்துல இருந்து பச்சைக்கிளி, முத்துச்சரம் படத்துல இருந்து பாடல்கள் ஒலித்தனர். ஹேர ஜெயராஜனே செயல் பாடலாசிரியர்கள் ரோஹிணி தாமரையின் வரிகள்ல அந்த பாடல்கள்
1: இடம்பெற்றன.
0: டிபிஐ நோக்கி செல்லும் கேபி சேனல் பக்கமாக பயணம் செஞ்சிருந்தீங்கன்னா அந்த பகுதியில சாலையின் இரண்டாம் தடத்துல விபத்து ஏற்பட்டு இருக்குங்க. அடுத்ததாக வில்லஸ் டிரைவ் 50 நோக்கி செல்லும் வில்லஸ் அவென்யூ 5, அங்கு வில்லஸ் அவென்யூ 2 கருகில் இரண்டாம் தடத்தில் விபத்து நேர்ந்திருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
5: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே. என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
4: விலை எப்படி?
5: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
0: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002-21-96. செல்லுங்கள் newmtechgroup.com.
6: சொல்லுங்கள் ராஜமாதா.
7: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
7: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
7: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
7: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
8: 80களின் அதிசய உலகம்.
9: ஒரு பாட்டு காதல் பூத்தது, அதை கேட்டு
8: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
10: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்.
8: ஒலி 9:06.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். 9

0: அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம் 113 ஸ்ட்ராங்கன் ரோட் சிங்கப்பூர்.
1: நேரம் சரியாக 2:31 ஆகின்றது. ஒலி 9:08 இணைஞ்சிருக்கும் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியோ வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம். நிச்சயமாக தொகுப்புல இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாடல்கள் தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறோம். இந்த நேரத்தை தொடர்ந்து இணைஞ்சிருந்தீங்கன்னா ஒலி பக்ச பக்கமா வாங்க ஒரு செய்தி பகிர்ந்து கொள்ளவும் தவறாதீங்க. அண்மை காலமாக பலருடைய கவனத்தை ஈர்த்திருக்கும் ஒருவரை பத்தி தான் அடுத்து உங்களுக்காக செய்தியும் காத்துட்டே இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9:08
0: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: சிறு சிறு நினைவுகள் நினைவிலே மலருதே. டவுன் பஸ்
3: இது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்.

0: Maverick Events in production Varangum. Masala Coffee live in Singapore. The return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபியின் தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM டிமாக்கி டவுன் டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவுச் சீட்டுகளுக்கு புக் மை ஷோ டாட் எஸ்ஜி. ஒலி 968
1: சினிமா நடிகர் ரிஷிகாந்த்
2: கல்யாண விருந்தே அடிச்சிருக்கு பந்தியில முந்தி கடா முத்துராசு.
1: ரிஷிகாந்தோடைய நடிப்புல அண்மையில வெளிவந்திருக்கும் திரைப்படம் தான் முத ராத்திரி. யாருப்பா இந்த பையன், இவ்வளவு நல்லா நடிக்கிறாரு, கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரியோ கன கச்சிதமாவும் நடிக்கிறாரு அப்படின்னு பலரையும் வேக வச்சிருக்காரு. ஆனா உண்மையிலேயே அவர் திரையுலகத்துக்கு ரொம்ப புதுசாக இருந்தாலும், கதாநாயகன் அப்படின்னு புதுசா இருந்தாலும், ஏற்கனவே சிறு திரைப்படங்கள் குறும்படங்கள்ல இருந்து 50க்கு மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. பல திரைப்படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் அங்கங்க வந்துட்டு போயிருப்பாரு. அப்படி கவனிக்கப்படாம இருந்தவர் இந்த படம் முத ராத்திரி திரைப்படம் வழியாக அனைவருடைய கவனத்தை ஈர்த்து
3: இருந்திருக்கு.
1: முத ராத்திரி திரைப்படம் மட்டும் இல்லாம டாரதி திரைப்படமும் அவருடைய நடிப்புல வெளிவந்திருக்கு. இந்த நேரத்துல ரஜினிகாந்தோட பயோபிக் எடுக்கிறதா இருந்தா அதுக்கு கன கச்சிதமா பொருந்தக்கூடியவர் நம்ம ரிஷிகாந்த் அப்படின்னு கூட சமூக வலைதளத்துல பலரும் அவருடைய பாராட்டிருக்காங்க. ஏன்னா அவருடைய நடிப்பு அவ்வளவு இயல்பா இருந்தது. அவர் முக வெட்டெல்லாம் பார்க்கும்போது ரஜினி சின்ன வயசுல பாக்குற மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். இன்று September 21 ரிஷிகாந்தோட பிறந்த தினமும் கூட. இந்த வெற்றி அவர் கிடைத்திருக்கும் வெற்றி தொடரட்டும். இன்னும் பல திரைப்படங்கள் அவர் கொடுப்பாரு, வெற்றிகரமா வருவாரு, அடுத்த ஒரு பெரிய சுத்து வருவாரு அப்படின்னு எதிர்பார்ப்போமே. ரிஷிகாந்த் பிறந்த நாள் வாழ்த்துகள்.

பேசும் அட உண்மை சொல்ல கூசும் போடும் நூறு வேஷம் தினம் போய சொல்லியேசும் ஊரு வம்ப பேசும் அட உண்மை சொல்ல கூசும் போடும் நூறு வேஷம் தினம் போய சொல்லியேசும் டாங்கு டாங்கு அட என்ன புங்க போங்கு ஏண்டி அம்மா இந்த ராங்கு நல்லா இல்ல போக்கு நான் சொன்னேன் பொறு பாக்கு கத்தலக்குள் கொட்ட பாக்கு ராணி அம்மா மனசு வச்சா.

0: தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க.
1: அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.
2: இளையராஜாவின் இசையில 2 பாடல்களை ஒன்றின் மீன் ஒன்றா கேட்ட டாரத்தி படத்தில் இடம்பெற்ற அந்த கல்யாண விருந்து பாட்டு கேட்கும் போது இந்த பாட்டு பாருக்கு அந்த பாட்டு பாருக்கு அப்படின்னு சொல்லி மாப்பிள்ள பட பாடலையும் குறிப்பிட்டிருந்தாங்க. 2 படம் கொஞ்சம் கலகி பார்த்திருந்தேன், ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நேரம் சரியாக 2:42 ஆகிறது.
3: போக்குவரத்து நிலவரம்
2: உல்லாச நோக்கி செல்லும் பிகே மண்டை சாலைக்கு அருகில் முதல் தடத்துல விபத்து ஏற்பட்டு இருக்கு. அடுத்ததாக பிகே நோக்கி செல்லும் SLE அப்ப தாம்ச சாலைக்கு அருகில வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
5: முகவர் கட்டணம் கிடையாது, பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய குரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664
2: சுவையாக சமைக்க
6: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: ஏலக்காய், இத விழா காலங்கள்ல இனிப்பு பதார்த்தங்களை செய்யும் பொழுது நம்ம அதிகமா சேர்த்துக் கொள்வோம். நெய் சக்கரை போலவே இனிப்பு பதார்த்தங்களுக்கு சுவை சேர்ப்பது மனம் கொடுப்பது இந்த ஏலக்காய். இந்த இனிப்பு பதார்த்தங்களை செய்வதற்கு தேவையான ஏலக்காவை பெரும்பாலும் அரைக்கும் பொழுது அது கொர கொரன்னு இருக்கும். அத பலகாரத்துல சேர்த்தா கடிக்கும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால தூள் போன்ற ஏலக்காய் வேணும்னா 1 சிட்டிகை அளவு சர்க்கரையோ ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. இப்படி அரைக்கப்படும் ஏலக்காய் தோலை நீங்க பலகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, காஃபி அல்லது தேநீர் கலக்கும் போது இந்த ஏலக்காய் தோலை சேர்த்தீங்கன்னா உங்க காஃபி அல்லது தேநீர் தூக்கலா இருக்குங்க.
4: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.

0: அவ்வளவாக கவனிக்கப்படாத திரைப்படங்களை ஒன்றுதான் பாலா திரைப்படம். அந்த படத்திலிருந்து பாடலை நாம கேட்டோம். யுவன் சங்கர் ராஜா இசமைக்க அறிவுமதியின் வரிகள்ல அந்த பாடலை நாம கேட்டோம். பாடலை கொண்டு வந்திருந்தாங்க உன்னிகிருஷ்ணன், சுஜாதா. இந்த நேரத்துல சிங்கப்பூரின் வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நாளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் அப்படின்னு முன்னெடுத்திருக்காங்க மாலை நேரத்துல. அதே நேரத்துல சிங்கப்பூரின் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 7:49 நிலவரப்படி எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வடக்கு பகுதியில இப்போது 19 அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக இருங்க வந்துகிட்டே இருக்கு. ஓ, 22 ஆயிருச்சு. வடக்கு பகுதியில 22, மேற்கு பகுதியில 37, மத்திய பகுதியில 43, கிழக்கு பகுதியில 34, தெற்கு பகுதியில 21 எனவும் பதிவு செய்யப்பட்டிருக்குங்க.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
0: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிராய்ஸ்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.

0: தரம் நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆகா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர்.
1: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் வழி சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகையை இப்போதே பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை அனுபவித்தல், ஏரிக்கரை ஓரத்தில் ஹை டீ, பாலைவன அழகு என பல அனுபவங்கள் உண்டு. சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் 2 நாட்களுக்கு மட்டும், செப்டம்பர் 26-27 முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியம் 9.

0: நலம் தரும் தினம் ஆர்.கே.ஜி. நெய் நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். நல்ல மழையோட இன்றைய டீ கடையை நாம ஆரம்பிச்சிருந்தோம். வியாபாரம் ஓஹோன்னு இன்றைக்கு இருந்தது. ஏன்னா நல்ல மென்மையான பல பாடல்களை வெளியிட்டு இருந்தோம். மேலும் 5 மணிக்கு மேல இன்றைக்கு சின்ன வயசுல மழை அனுபவங்கள் நினைவுகள் அவற்றை நம்ம நேர்கள் பகிர்ந்து கொண்டாங்க. 6 மணிக்கு மேல 1, 2, 3 அங்கத்துல இன்றைக்கு நான் ஒரு பொருளா மாறி இருந்தேன். வணிக தொகுப்பு தள்ளுவண்டி அப்படின்னு சொல்லலாம். அல்லது ரொம்ப எளிமையா சொல்லுனா மளிகை பொருள் தள்ளுவண்டி அப்படின்ற ஒரு பொருளை பத்தி சொல்லியிருந்தேன். அவற்ற வரலாற்றை நம்ம லேசா புரட்டி பார்த்தோம். ஷாப்பிங் போகும்போது பெரும்பாலான நேரத்துல காசு எப்படி இவ்வளவு போகுது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ட்ராலியும் கூட தான். ஆக அடுத்த ஷாப்பிங் போகும்போது இவற்றெல்லாம் ஞாபகத்துல வைத்துக் கொள்ள தவறாதீங்க. அது மட்டும் இல்லாம இடம்பெற்ற பாடல்கள் அங்கங்கள் எல்லாம் உங்களை மகிழ்வித்திருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையில விமலா ஞானம் விடைபெறும். நீரோ வந்தாச்சு. நாளைக்கு சூடாக டீ கலக்கிட்டு டீ கடை பக்கமா வாங்க. இன்னும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம், பாடல்களை கொண்டாடலாம். மீண்டும் சந்திக்கலாம். வரட்டா, விடைபெறுகிறேன். உங்க வாய்ப்பு விமலா.

0: வணக்கம். 20:08 மீடியா கோப் 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது தமிழவேல். வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் 81வது பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளவிருக்கிறார். செப்டம்பர் 22 முதல் 28 வரை அவர் நியூயார்க்கில் இருப்பார். செப்டம்பர் 26 நடைபெறவிருக்கும் பொது விவாதத்தில் டாக்டர் பாலகிருஷ்ணன் சிங்கப்பூர் அறிக்கையை முன்வைப்பார். போர்கள், அதிகரிக்கும் உலக அரசியல் பதற்றம், செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி, பருவநிலை மாற்றங்களால் ஏற்படும் நெருக்கடி ஆகியவற்றுக்கு இடையே இந்த கூட்டம் நடைபெறுகிறது. டாக்டர் பாலகிருஷ்ணன் பல உயர்நிலை கூட்டங்களிலும் கலந்து கொள்வார். ஆசியான் வளைகுடா ஒத்துழைப்பு மன்ற வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்திற்கும் அவர் இணைத்தலைமை தாங்குவார். ஆசிய கழகத்தில் சிறப்புரையாற்றுவார். அங்கு கொள்கை வகுப்பாளர்கள், கல்வியாளர்கள் ஆகியோரையும் அவர் சந்திப்பார். சிங்கப்பூர் வர்த்தகங்களில் 80 விழுக்காட்டு நிறுவனங்கள் வருங்கால சவால்களை எதிர்கொள்ள இன்னும் தயாராக இல்லை என்று சிங்கப்பூர் வர்த்தக சம்மேளனம் தெரிவித்துள்ளது. பெரும்பாலானவை ஆரம்ப கட்டத்திலேயே உள்ளன. வருங்காலத்துக்கு தயாராகுதல் குறித்த ஆய்வின் முடிவில் அது தெரியவந்தது. எனினும் சிங்கப்பூர் வர்த்தகங்கள் திறன் மேம்பாடு, ஊழியரணி திட்டமிடல் ஆகியவற்றை வலுப்படுத்த முனைகின்றன. அதேவேளை வர்த்தகத்தை மின்னிலக்கமயமாக்கி தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்தவும் நிறுவனங்கள் விரும்புகின்றன. 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ஆய்வில் பங்கேற்றன. அவற்றில் பெரும்பாலானவை சிறிய நடுத்தர நிறுவனங்கள். சிங்கப்பூர் வர்த்தக சம்மேளனத்தின் புதிய குறியீட்டின் மூலம் நிறுவனங்கள் மதிப்பிடப்பட்டன. நிறுவனங்கள் எந்தெந்த துறைகளில் மேம்பட வேண்டும் என்பதை கண்டறிய குறியீடு உதவும். சிங்கப்பூரில் இவ்வாண்டின் 2வது காலாண்டில் ஆட்குறைப்பு அதிகரித்திருக்கிறது. 2020 கடைசி காலாண்டுக்கு பிறகு இதுவே ஆக அதிகம். ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை 4,620 பேர் ஆட்குறைப்பு செய்யப்பட்டனர். 2வது காலாண்டுக்கான ஊழியர் சந்தை அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. ஆட்குறைப்பு இருந்தாலும் கூட வேலையில் இருப்போர் விகிதம் 19வது காலாண்டாக தொடர்ந்து வளர்ந்திருக்கிறது. குறிப்பாக குடியிருப்பாளர் அல்லாதோர் வேலை விகிதம் உயர்ந்தது. நிறுவனங்கள் மறுசீரமைக்கப்பட்டது ஆட்குறைப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. உற்பத்தி, தகவல் தொடர்பு, நிதிச்சேவை ஆகிய துறைகளில் ஆட்குறைப்பு அதிகம். மனிதவள அமைச்சின் கருத்து கணிப்பின்படி அதிகமான நிறுவனங்கள் அடுத்த 3 மாதத்தில் வேலைக்கு ஆள் எடுக்கவிருக்கின்றன. எனினும் குறைவான நிறுவனங்களே சம்பளத்தை உயர்த்த திட்டமிடுவதாக தெரிகிறது. பொது பேருந்துகளில் மற்றவர்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தும் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்படலாம். புதன்கிழமை முதல் இதற்கான புதிய விதிமுறைகள் நடப்புக்கு வருகின்றன. சத்தமாக இசை கேட்பது, இருக்கைகளில் கால்களை வைப்பது, குப்பை போடுவது, உண்பது அல்லது குடிப்பது போன்ற செயல்களுக்கு 500 வெள்ளி வரை அபராதம் விதிக்கப்படலாம். பேருந்து நிலையங்களில் மற்றவர்களுக்கு இடையூறு அல்லது ஆபத்தை ஏற்படுத்துவது போன்ற கடுமையான குற்றங்களுக்கு அதிகபட்சம் 5,000 வெள்ளி அபராதம் விதிக்கப்படக்கூடும். புதிய விதிமுறைகளை நிலப்போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. பேருந்து நிறுவனங்களின் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்கள் விதிகளை மீறுவோருக்கு எச்சரிக்கை அறிக்கைகளை கொடுப்பார்கள். ஆணையம் பின்பு அதனை விசாரிக்கும். ஆனால் பேருந்து ஓட்டுநர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்காது. மாறாக பயணிகள் தொந்தரவு கொடுக்கும் வகையில் நடந்து கொண்டால் அவர்களை பேருந்திலிருந்து இறங்குமாறு ஓட்டுநர்கள் கேட்டுக்கொள்ளலாம். சிங்கப்பூரின் பானக்கலன்களை திரும்ப கொடுக்கும் இயந்திரங்கள் மூலம் இதுவரை 33 மில்லியனுக்கும் அதிகமான பானக்கலன்களை திருப்பிக் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 553 டன் பொருள்கள் துவாசில் உள்ள புதிய நிலையத்தில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. நிலையம் இன்று அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. சேகரிக்கப்பட்ட பொருள்களில் 55 விழுக்காடு பிளாஸ்டிக், எஞ்சியவை உலோகம். பானக்கலன்களை திருப்பிக் கொடுக்கும் திட்டம் அக்டோபர் 1 முழுமையாக நடப்புக்கு வருகிறது. திட்டத்தின் முதல் ஆண்டில் சிங்கப்பூரில் விற்கப்படும் கலன்களில் குறைந்தது 60 விழுக்காட்டை திரும்பப் பெறுவது இலக்கு. 2029 அதை 80 விழுக்காடாக உயர்த்த திட்டமுள்ளது. இத்திட்டத்தில் ஆண்டுக்கு 1 பில்லியன் கலன்களை கையாள முடியும். இதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 16,000 டன் பொருள்களை மறுசுழற்சிக்காக மீட்க முடியும். மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் திரு நஜீப் ரசாக்கிற்கு வழங்கப்பட்ட நிபந்தனையுடன் கூடிய அரச மன்னிப்பு பற்றி கருத்துரைத்துள்ளார். அவருக்கு வழங்கப்பட்ட நிபந்தனையுடன் கூடிய அரச மன்னிப்பு பொதுமக்களின் நம்பிக்கையில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதை மனத்தில் கொள்ள வேண்டும் என்றார் அவர். உலகம் மலேசியாவின் மீது கொண்டுள்ள பார்வையையும் கருத்தில் கொள்ளுமாறு மன்னிப்பு வாரியத்திடம் தாம் வலியுறுத்தியதாக அவர் சொன்னார். முன்னாள் பிரதமர் நஜீப் எஞ்சிய சிறை தண்டனையை வீட்டுக்காவலில் நிறைவேற்ற அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர் 50 மில்லியன் ரிங்கிட் அபராதம் செலுத்த வேண்டும். திரு நஜிப்புக்கு மன்னிப்பு கிடைக்க தாம் உதவியதாக கூறப்படுவதை திரு அன்வார் மறுத்தார். மன்னிப்பு கோர ஒவ்வொரு கைதிக்கும் உரிமை இருப்பதாக அவர் சொன்னார். ஆனால் அதனை வழங்கும் அதிகாரம் மன்னருக்கே இருப்பதாக திரு அன்வர் தெரிவித்தார். திரு நஜிப்புக்கு எதிரான மற்ற வழக்குகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் அவர் கூறினார். ஜப்பானை டூஜுவான் புயல் நெருங்குகிறது. இதனால் சுமார் 275 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. டோக்கியோ உள்ளிட்ட கிழக்கு ஜப்பானில் கனத்த மழையும் பலத்த காற்றும் பதிவானது. நிலச்சரிவு ஏற்படும் அபாயமும் அதிகரித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை வரை பெய்யும் மழை செப்டம்பர் மாதத்தின் வழக்கமான மொத்த மழையளவை தாண்டக்கூடும் என்று வானிலை ஆய்வகம் எச்சரித்துள்ளது. டோக்கியோவுக்கு அருகிலுள்ள சிபாவில் 4000க்கும் அதிகமான வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. சில ரயில் சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. டோக்கியோ விளையாட்டு கண்காட்சியின் இறுதி நாள் நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் குதிரையேற்ற போட்டியும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 9 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.

0: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
1: You're listening to Hindi Numbers on Mediacorp Oli 968.
2: Mediacorp Oli 968 Hindi Paadalgal.

0: Thank you for listening to
1: 98.8. வணக்கம். 9:00 மீடியாகாப் 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது தமிழவேல். வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் 81வது பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளவிருக்கிறார். செப்டம்பர் 22 முதல் 28 வரை அவர் நியூயார்க்கில் இருப்பார். செப்டம்பர் 26 நடைபெறவிருக்கும் பொது விவாதத்தில் டாக்டர் பாலகிருஷ்ணன் சிங்கப்பூர் அறிக்கையை முன்வைப்பார். போர்கள், அதிகரிக்கும் உலக அரசியல் பதற்றம், செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி, பருவநிலை மாற்றங்களால் ஏற்படும் நெருக்கடி ஆகியவற்றுக்கு இடையே இந்த கூட்டம் நடைபெறுகிறது. டாக்டர் பாலகிருஷ்ணன் பல உயர்நிலை கூட்டங்களிலும் கலந்து கொள்வார். சிங்கப்பூர் வர்த்தகங்களில் 80 விழுக்காட்டு நிறுவனங்கள் வருங்கால சவால்களை எதிர்கொள்ள இன்னும் தயாராக இல்லை என்று சிங்கப்பூர் வர்த்தக சம்மேளனம் தெரிவித்துள்ளது. பெரும்பாலானவை ஆரம்ப கட்டத்திலேயே உள்ளன. வருங்காலத்துக்கு தயாராதல் குறித்த ஆய்வின் முடிவில் அது தெரியவந்தது. எனினும் சிங்கப்பூர் வர்த்தகங்கள் திறன் மேம்பாடு, ஊழியரணி திட்டமிடல் ஆகியவற்றை வலுப்படுத்த முனைகின்றன. அதேவேளை வர்த்தகத்தை மின்னிலக்கமயமாக்கி தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்தவும் நிறுவனங்கள் விரும்புகின்றன. 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ஆய்வில் பங்கேற்றன. அவற்றில் பெரும்பாலானவை சிறிய நடுத்தர நிறுவனங்கள். சிங்கப்பூர் வர்த்தக சம்மேளனத்தின் புதிய குறியீட்டின் மூலம் நிறுவனங்கள் மதிப்பிடப்பட்டன. நிறுவனங்கள் எந்தெந்த துறைகளில் மேம்பட வேண்டும் என்பதை கண்டறிய குறியீடு உதவும். சிங்கப்பூரில் இவ்வாண்டின் 2வது காலாண்டில் ஆட்குறைப்பு அதிகரித்திருக்கிறது. 2020 கடைசி காலாண்டுக்கு பிறகு இதுவே அதிகம். ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை 4,620 பேர் ஆட்குறைப்பு செய்யப்பட்டனர். 2வது காலாண்டுக்கான ஊழியர் சந்தை அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. ஆட்குறைப்பு இருந்தாலும் கூட வேலையில் இருப்போர் விகிதம் 19வது காலாண்டாக தொடர்ந்து வளர்ந்திருக்கிறது. குறிப்பாக குடியிருப்பாளர் அல்லாதோர் வேலை விகிதம் உயர்ந்தது. நிறுவனங்கள் மறுசீரமைக்கப்பட்டது ஆட்குறைப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. உற்பத்தி, தகவல் தொடர்பு, நிதிச்சேவை ஆகிய துறைகளில் ஆட்குறைப்பு அதிகம். மனிதவள அமைச்சின் கருத்து கணிப்பின்படி அதிகமான நிறுவனங்கள் அடுத்த 3 மாதத்தில் வேலைக்கு ஆள் எடுக்கவிருக்கின்றன. பொது பேருந்துகளில் மற்றவர்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தும் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்படலாம். புதன்கிழமை முதல் இதற்கான புதிய விதிமுறைகள் நடப்புக்கு வருகின்றன. சத்தமாக இசை கேட்பது, இருக்கைகளில் கால்களை வைப்பது, குப்பை போடுவது, உண்பது அல்லது குடிப்பது போன்ற செயல்களுக்கு 500 வெள்ளி வரை அபராதம் விதிக்கப்படலாம். பேருந்து நிலையங்களில் மற்றவர்களுக்கு இடையூறு அல்லது ஆபத்தை ஏற்படுத்துவது போன்ற கடுமையான குற்றங்களுக்கு அதிகபட்சம் 5,000 வெள்ளி அபராதம் விதிக்கப்படக்கூடும். புதிய விதிமுறைகளை நிலப்போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. பேருந்து நிறுவனங்களின் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்கள் விதிகளை மீறுவோருக்கு எச்சரிக்கை அறிக்கைகளை கொடுப்பார்கள். ஆணையம் பின்பு அதனை விசாரிக்கும். ஆனால் பேருந்து ஓட்டுநர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்காது. மாறாக பயணிகளை தொந்தரவு கொடுக்கும் வகையில் நடந்து கொண்டால் அவர்களை பேருந்திலிருந்து இறங்குமாறு ஓட்டுநர்கள் கேட்டுக் கொள்ளலாம். சிங்கப்பூரின் 3 பில்லியன் வெள்ளி பண மோசடி வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆடம்பர பைகள், அணிகலன்கள் ஆகியவற்றின் முதல் ஏலம் முடிவடைந்துள்ளது. 337 பொருட்களும் விற்கப்பட்டன. அதன் வழி 1.1 மில்லியன் வெள்ளிக்கும் அதிகமான தொகை பெறப்பட்டது. ஏலம் விடப்பட்ட பொருள்களில் அரிய வகை லூயி விட்டோன் யாயோ குசுமா பைக்கு கடும் போட்டி ஏற்பட்டது. அதன் விலை 12,000 வெள்ளி முதல் 16,000 வெள்ளி வரை இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டது. ஆனால் கடைசி அரை மணி நேரத்தில் மொத்தம் 42 முறை விலை உயர்த்தி கேட்கப்பட்டது. இறுதியில் 87,000 வெள்ளிக்கு அது விற்கப்பட்டது. சில நகைகளும் எதிர்பார்த்ததை விட அதிக விலைக்கு ஏலம் போயின. 1,000 வெள்ளி முதல் 1,500 வெள்ளி வரை மதிப்பிடப்பட்ட வைர பதக்கம் கொண்ட சங்கிலி ஒன்று 11,000 வெள்ளிக்கு விற்கப்பட்டது. இந்த வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட மேலும் சுமார் 300 நகைகளுக்கான ஏலம் செப்டம்பர் 27 வரை நடைபெறும். மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் திரு நஜீப் ரசாக்கிற்கு வழங்கப்பட்ட நிபந்தனையுடன் கூடிய அரச மன்னிப்பு பற்றி கருத்தரித்துள்ளார். அவருக்கு வழங்கப்பட்ட நிபந்தனையுடன் கூடிய அரச மன்னிப்பு பொதுமக்களின் நம்பிக்கையில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் என்றார் அவர். உலகம் மலேசியாவின் மீது கொண்டுள்ள பார்வையையும் கருத்தில் கொள்ளுமாறு மன்னிப்பு வாரியத்திடம் தாம் வலியுறுத்தியதாக அவர் சொன்னார். முன்னாள் பிரதமர் நஜீப் எஞ்சிய சிறை தண்டனையை வீட்டுக்காவலில் நிறைவேற்ற அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர் 50 மில்லியன் ரிங்கிட் அபராதம் செலுத்த வேண்டும். திரு நஜிப்புக்கு மன்னிப்பு கிடைக்க தாம் உதவியதாக கூறப்படுவதை திரு அன்வார் மறுத்தார். மன்னிப்பு கோர ஒவ்வொரு கைதிக்கும் உரிமை இருப்பதாக அவர் சொன்னார். ஆனால் அதனை வழங்கும் அதிகாரம் மன்னருக்கே இருப்பதாக திரு அன்வார் தெரிவித்தார். திரு நஜிப்புக்கு எதிரான மற்ற வழக்குகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் அவர் கூறினார். ஜப்பானை டூஜுவான் புயல் நெருங்குகிறது. முன்னெச்சரிக்கையாக கிட்டத்தட்ட 2 மில்லியன் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் வீடுகளை விட்டு வெளியேறுவது கட்டாயமில்லை. சில பகுதிகளில் துயர் துடைப்பு நடவடிக்கைகளில் ராணுவத்தின் உதவி கேட்கப்பட்டுள்ளது. 50,000 வீடுகளில் மின்சாரம் இல்லை. சுமார் 275 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கிழக்கு ஜப்பானில் கனத்த மழை பெய்கிறது. பலத்த காற்று வீசுகிறது. நிலச்சரிவு ஏற்படும் அபாயமும் அதிகரித்துள்ளது. சில ரயில் சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. டோக்கியோ விளையாட்டு கண்காட்சியின் இறுதி நாள் நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஆசிய விளையாட்டுகளின் குதிரையேற்ற போட்டியும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம். 9

0: இரவினில் ஆட்டம்
1: செப்டம்பர் 21st நம்ம சந்திக்கிறோம். நம்மள முதல் முதல்ல ஒரு நல்ல கூற்றோட வரவேற்று இருக்கிறாங்க மைமூன். மைமூன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, மனிதர்கள் குறைகள் உள்ளவர்கள் தான், அந்த பக்கத்தை மூடி விடுங்கள், அனைவரையும் நேசிக்க அன்பு என்ற கதவை மட்டும் திறந்து வையுங்கள். உங்கள் அன்பு உண்மையாக இருக்கும் போது உலகம் பிரகாசமாக தோன்றும். எவ்வளவு பெரிய நல்ல வார்த்தை பாத்தீங்களா. அதாவது சில பேர் வந்து அந்த குறைகளையே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. குறைகள் உள்ளவர்கள் தான் மனிதர்கள், அதையே பாத்துக்கிட்டு இருக்காம அன்பு என்பதை வந்து கொடுத்து பெறத்துக்கு பாருங்க.
0: நல்ல ஒரு கூற்றோட, அதாவது நாம வர்றதுக்கு முன்னாடியே, நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது முன்னாடியே வந்து இந்த கூற்றை சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மைமூன். அந்த நல்ல ஒரு கூற்றோட இன்றைய நிகழ்ச்சி நம்ம தொடங்க போறோம். இரவு ஆட்டம் இன்றைக்கு திங்கட்கிழமை, நல்ல ஒரு பொழுது. இந்த இரவு ஆட்டத்துல என்ன எதிர்பார்க்கலாம் ரஃபி?
1: இன்னைக்கு வந்து வழக்கமான அங்கங்கள்லாம் இருக்கு. நாங்க கொடுத்த உறுதியும் காப்பாத்துற நேரம் இருக்கு. 10 மணிக்கு மேல நாங்க வந்து பாடல்களை எடுத்து போடுவோம்னு சொல்லிட்டோம்ல, கடல்லே இல்லாததெல்லாம் எடுத்து நாங்க போடுவோம். அதை வந்து நீங்க என்ன செய்யணும்னா, கேட்கணும், பாடல்களை முன்கூட்டியே கேட்டுருங்க. ரொம்ப கடைசி நேரம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காங்க. 11 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேளுங்க. என்ன சொன்னா, அதுக்கு முன்னாடியே பலரும் அனுப்பி வச்சிடறாங்க.
0: உண்மைதான் ரஃபி. அதுவும் இப்படின்னா 11 மணிக்கு அனுப்புறவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னாத முன்கூட்டி அனுப்பிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, 10 மணிக்கு அனுப்புனவங்க அப்பதான் உங்க பாடலையும் வருது. நீங்க கொஞ்சம் நினைச்சு பாக்கணும் எவ்வளவு முன்கூட்டியே நீங்க கொடுக்கணும் அப்படின்னு. ஆக முன்கூட்டியே கேளுங்க, உங்களுடைய பாடலை ஒளிபரப்புறதுக்கு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம்.
1: அது மட்டும் இல்லாம உங்களுக்காக பல தகவல்கள், திரை தகவல் இருக்கு, அப்புறம் இவ்வாறு கலைஞர் இருக்கிறாரு,
0: சுவாரஸ்யமான தகவல்கள் அங்கம் இருக்கு, காதல் பாடல்கள் இருக்கு, எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இன்றைய இரவு ஆட்டம் நிகழ்ச்சி.
1: அது மட்டும் இல்ல, கேட்டதில் கேட்காதது நம்ம வந்து என்னைக்கோ கேட்ட ஒரு பாடலை கேட்க போறோம். 11:30 மேல
0: வாங்க, தாமதிக்காம நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிச்சிருவோம். இது உங்கள் இரவனில் ஆட்டம்.
1: பாடல்களை கேளுங்கள்,
0: மறைந்து விடும் சோகங்கள்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்க புருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம். குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டின் மால், 6 வேர்டன் சாலை.
3: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
4: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
3: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
5: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
3: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
5: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், 101 ஸ்ட்ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர்.
1: இரவு நாட்டம் நிகழ்ச்சியில நேர்கள் இணைந்திருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க கேட்ட பாடல் வந்து ராஜாஸ் பிளேலிஸ்ட்.
3: அதுதான் திரைப்படத்தினுடைய பெயர். இன்னும் வெளிவரல அந்த திரைப்படம், வரப்போகுது. இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அவரை பாடி இந்த பாடல் தான் நம்ம கேட்டோம்.
1: சரி, ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. நீங்க வந்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா பின்னாலே தொடர்ந்து வருவாரு.
3: அப்படி கிடையாது ரஃபி, நல்ல ஒரு பாடல், புதிய பாடல். இந்த திரைப்படம் நான் கொஞ்சம் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ராஜாஸ் பிளேலிஸ்ட் சொல்லும்போது இது ஒரு டைம் டிராவல் படம் மாதிரி தெரியுது.
1: அந்த நேரத்துக்கு போயிட்டு வர்ற மாதிரி,
3: பழைய பாடல்களை கேட்டா அந்த நேரத்துக்கு போற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் வெளி வரல. ஆக இந்த திரைப்படம் வெளிவந்தா கண்டிப்பாக இளையராஜாவுடைய பாடல்கள் இருக்கும்னு ஒரு உறுதி. இன்னொன்னு வந்து டைம் டிராவல், அந்த நேரத்துல 80களில் 70களில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு.
1: டைம் டிராவல் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சில படங்கள் இப்ப 24 திரைப்படமும் அது தொடர்பா
3: நினைக்கிறேன்
1: விரும்புறாங்க.

0: தரன் குமாருடைய இசையில அந்த பாடலை கேட்டோம். தமிழ் கெத்து, அதுதான் அந்த பாடலுடைய தலைப்பு. நேரம் இப்பொழுது 9:19.
1: ஒலி 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: சிங்கப்பூர் சாலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைய நிலவரம் படி, இப்போதைய நிலவரம் படி, MCE நோக்கி செல்லும் AYE ஜாலான் பூன்லேக்கு பிறகு சாலை பணிகள், அதனால அங்கே மூன்றாம் தடத்தை தவிர்த்துருங்க. SLE நோக்கி செல்லும் TPE டெம்பினிஸ் MDU7 வெளியேற்றத்திற்கு அருகே சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
5: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
4: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
5: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
4: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
5: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
6: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
6: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
6: ஆமா, அதோட துடைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
6: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: அனிருத் பாடிய பாடலை நம்ம கேட்டோம் சேம் சிஎஸ் உடைய இசையில். சரி, உங்கள் சட்ட முன்பாக உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். டைம் ட்ராவல், இது வந்து ரொம்ப மர்மமான ஒன்று தான், யாராலுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களால் செய்ய முடிஞ்சா சொல்லுங்க.
1: செய்யவே முடியாது, ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா எந்த காலக்கட்டத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்க வைக்கும். உங்களை
0: யாராச்சும் ஒரு வரம் தராங்க, உங்களால் பின்னோக்கி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எந்த நேரத்துக்கு போவீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அதற்கு பல பதில்கள் வந்திருக்கு. ரவி,
1: ஒரு கற்பனையில் தானே மேரி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து 90களுக்கு போக விரும்புவாங்களாம்.
0: ஓஹோ,
1: அவங்களுடைய அப்பா இருந்த காலம் அது, அதனால அந்த காலகட்டத்துக்கு நான் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு மேரி ரெண்டே வரியில நச்சுன்னு முடிச்சுட்டாங்க.
0: ஆமா, பலருக்கும் என்ன ஆசை இருக்கணும் ரஃபி, அவங்களுடைய அதாவது பெற்றோரா இருக்கலாம், ரொம்ப அன்பானவங்களா இருக்கலாம், அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா ஆசைப்படுவாங்க. அதான் மேரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நிவிதா, எனக்கு என்னமோ நிவிதா தான் நம்மளுடைய நேர்களையே ரொம்ப வயது குறைவான நேர் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைத்தா ஏன்ஷியன் கிரீஸ்க்கு, கிரீஸ் கிடையாது, ஏன்ஷியன் இஜிப்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அண்டை காலத்துல எகிப்து எப்படி இருக்கும், எகிப்து எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு அவங்க ஆசைப்படுறாங்க. குறிப்பா சில இடங்களையும் சொல்லியிருக்காங்க, அங்கேயும் நான் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு.
0: அங்க போனா அந்த பிரமிட்ஸ பாக்கணும், லைப்ரரி ஆஃப் அலெக்சாண்ட்ரியா, அந்த காலத்துல அங்க எப்படி இருந்தது, ஏன்னா அவங்களுக்கு வரலாறு ரொம்ப பிடிக்குமா, இதெல்லாம் ரொம்ப அதிக அளவுல படிப்பாங்க. எனக்கு ரொம்ப நினைச்சு பார்ப்பேன் எப்படி செஞ்சிருப்பாங்க, அந்த பிரமிட்ஸ் எல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க, அங்குள்ள வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எப்போதுமே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களா. ஆக அந்த நேரத்துக்கு போனா இதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல பதில்னு நினைக்கிறேன் ரஃபி.
1: நிச்சயமா, ஏன்னா
0: எப்போதுமே நம்மளுடைய வாழ்க்கை காலகட்டத்தில் எந்த காலகட்டத்துக்கு போனோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்ப இப்ப இவங்க சொல்ற பதில வச்சு நான் கூட சோழ வம்சத்துக்கு போகலாம்
1: அப்படின்னு ஒரு ஆசை,
0: தஞ்சை பெரிய கோயில் எப்படி கட்டினாங்க அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு எனக்கு.
1: ஆமா, நான் வந்து முகலாய காலத்திற்கு போகலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன்.
0: பிரியாணி சாப்பிட போறீங்களா?
1: இல்ல, எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு.
0: ஆமா,
1: ஏன்னா நீங்க போனீங்கன்னா வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா பலவற்றை நீங்க அங்க பாத்துருப்பீங்க.
0: சரி,
1: ரேட் ஃபார்ட்க்குலாம் போயிருப்பீங்க.
0: நான் போனது கேட்டது சொல்லுங்க.
1: போனது இல்லையா? நீங்க
0: போலியே கூட்டிட்டு
1: போங்க. சரி, அங்கேயும் போயிருக்கலாம். ஆனா இன்னொரு காலம் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காலம் வந்து சங்னிலா உத்தமா காலம்.
0: ஏன்னா நீங்க தான் அந்த சிங்கமா,
1: அது சிங்கமா இருக்கணும்னு ஆசைப்படலாம். ஆனா சிங்கம்னு சொல்றதை விட அந்த நேரத்துல இருந்த மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க.
0: ஆமா, அப்போ உள்ள சிங்கப்பூர் எப்படி
1: இருந்திருக்கும்,
0: அது சிங்கப்பூராவே இருந்திருக்காது, அதுதான் உண்மை. இருந்தாலுமே அந்த நேரத்துல எப்படி இருந்திருப்பாங்க, மற்ற நாடுகள்லயும் நிரம்ப வந்திருப்பாங்க, எப்படி அவங்க வந்து பேசியிருப்பாங்க கூட நமக்கு
1: தெரியாது. என்ன பாஷையில பேசியிருப்பாங்க, மலாயில பேசி இருந்திருக்கலாம், பேசாமலும் இருந்திருக்கலாம். சரியா, எப்படி நடந்திருப்பாங்க, என்ன சாப்பிட்டிருப்பாங்க,
0: ஆக இந்த மாதிரி கேள்விகளா இருக்கும். ஆக நம்ம வந்து பின்னோக்கி நம்ம போனோம்னா, ஒரு காலகட்டத்துக்கு நம்ம போகணும்னு ஆசைப்பட்டோம்னா இந்த மாதிரி காலகட்டத்துக்கு நம்ம இருந்த காலகட்டத்தை விட பின்னோக்கி நம்ம போகணும்.
1: சரி, தொடர்ந்து இணைந்திருங்க, நம்ம வந்து ஒரு பாடலை கேட்டு வருவோம். மற்ற நேர்களை என்ன சொல்றாங்கன்னு பிறகு நம்ம தெரிஞ்சு கொள்வோம். ராகுல் நம்பியாருடைய குரல்ல ஒரு அருமையான பாடலுங்க கேளுங்க, மகிழுங்க.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: இந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இன்றைய நாணய செலாவணி நம்ம பாத்துருவோம். ஒரு அமெரிக்க டாலர் 1.28 வெள்ளி, ஒரு யூரோ 1.46 வெள்ளி, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.71 வெள்ளி, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் 1.34 வெள்ளி, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3.20 ரிங்கிட்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கப்படுது. அதாவது நீங்க வந்து பின்னோக்கி செல்லாம், ஒரு காலகட்டத்தை இங்க போகலாம் அப்படின்னு யாராச்சும் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு போவீங்க அப்படின்னு உங்ககிட்ட நம்ம கேட்டிருந்தோம்.
1: அது 80வது ஆண்டு காலகட்டமா இருக்கலாம், இல்ல அதுக்கு முந்தைய ஒரு ஆண்டு காலகட்டமா இருக்கலாம். அப்படி போகும்போது எதை வைத்து நீங்க அந்த காலகட்டத்தை எங்க கிட்ட சொல்றீங்க, ஏன் போகணும்னு ஆசைப்படுறீங்க, அதை முதல் சொல்லுங்க.
0: அடுத்து பரமேஸ்வரி துரைசாமி என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரஃபி நவீன் வணக்கம், நான் 80 காலகட்டத்திற்கு திரும்பி போக விரும்புகிறேன். ஏன்னா அது ஒரு பொற்காலம், இளமையில் எந்த விதமான கவல்களும் இல்லை, அருமையான ஒரு இனிமையான நாட்கள் அது, பெற்றோர்கள் பாதுகாப்பில் மகிழ்ச்சியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க பாசிர்கூடாங்கல இருந்து. உண்மையான ஒன்றுதான் ரஃபி, நான் சொன்ன ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், எல்லாருக்குமே அவங்களுடைய இளமை பருவத்துக்கு போகணும்னு தான் ஆசைப்படுவாங்க
1: பெற்றோர் இருந்த நேரத்துல.
0: அது ஆமா, அதாவது அவங்களுடைய பாதுகாப்புல இருந்த நேரத்துல. இப்ப நம்ம வந்து வளர்ந்துட்டோம், நாமளே சொந்தமா வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், பணத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலகட்டத்துல அது கிடையாது. ஏன்னா பெற்றோர்கள் இன்னைக்கு வேணுமா பெற்றோர்கிட்ட கேட்போம், இது வேணுமா கேட்போம் அப்படின்னு எல்லாத்தையுமே பெற்றோர்களுக்கு தான் பதில் இருக்கும். ஆக நமக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது.
1: ஆனா அந்த காலகட்டத்துல அவங்க அதை விரும்பி இருப்பாங்களான்னு தெரியாது. அந்த காலகட்டம் வந்து அவங்களுக்கு வெறுப்பை கொடுத்த ஒரு காலகட்டமா கூட
0: இருக்கலாம்.
1: ஆனா இது பெற்றோர் சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு வந்து அறிவுரை சொல்லிட்டே இருக்கிறாங்க, வெளியே போக விட மாட்டாங்க, கொஞ்சம் தாமதமா வந்துட்டு அடிக்கிறாங்க, இதெல்லாம் செய்திருப்பாங்கல்ல, அப்ப பிடிக்காம இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம் அங்க போகணும் அப்படின்னு.

0: வந்த இடம் நல்ல ஒரு விறுவிறுப்பான ஒரு பாடல். ஜவான் திரைப்படத்திலிருந்து அனிருத்தின் இசையில் அவரே பாடியிருந்த பாடலை கேட்டோம்.
1: வாகனங்கள் பழுதாக்கி நின்று கொண்டிருக்கின்றன. டிபிஇபிஐ சொல்லும் பொங்கல் ரோடுக்கு பிறகு கேபி டனல் இசிபி சொல்லும் சிம்ஸ் அவென்யூ எக்ஸிட் அங்கேயும் வந்து வாகனம் ஒன்று பழுதாகி நின்று கொண்டிருக்கின்றது. இசிபி நிலவரத்தையும் பார்த்துருவோம். சாங்கியை நோக்கி சொல்லும் பிஐக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதடைந்து நின்று கொண்டிருக்கின்றது. இதற்கிடையே நம்மளுடைய அந்த காற்று தர குறியீடு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். தூய்மை கேட்டு குறியீடு இன்னைக்கு வந்து வடக்குல வந்து 22, மேற்குல வந்து 31, மத்திய பகுதியில 40, கிழக்குல 29,
0: இறுதியா தெற்கு பகுதியில 36 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ரொம்ப குறைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன் ரஃபி.
1: ஆமா, மிதமான அளவுல தான் இருக்கு. பார்த்து கவனமா பயணத்தை மேற்கொள்ளுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: Maverick Events and Production வழங்கும் Masala Coffee live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM, DMK Downtown Eastdale. Masala Coffee live in Singapore, the return tour. நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
5: வாவ், என்ன விசேஷம்! முகம் ஜொலிக்குதே.
6: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
5: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தராங்களாமே.
6: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
7: சேஜ் சலூன், அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன்.

0: என் வாழ்க்கை இதை விட இன்னும் உயர்த்தி கொள்ளவும் அது உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி. அவங்க பேரை குறிப்பிடல,
2: செல்வின்னு நினைக்கிறேன், செல்வினே சொல்லிடுவோம்.
1: செல்வி இதுல உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டே பேசுறாங்கன்னு தெரியல, கொஞ்சம் மூச்சு வாங்கி பேசுறாங்க, பாத்துக்கங்க செல்வி. இருந்தாலுமே உங்களுடைய நீங்க சொல்ல வரது எனக்கு புரியுது, ஏன்னா 25-26 அப்படிங்கிறது
2: அந்த வயசுக்கு போக
1: வந்து பீக் அப்படின்னு
2: சொல்லுவாங்களே,
1: எல்லாமே நம்ம ஓடி ஆட முடியும், ஓடுற பாம்ப பிடிக்கிற வயசு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்துக்கு போனோம், தவறுகள் செஞ்சிருப்போம், நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய தவறுகளை செஞ்சிருப்போம், அந்த தவறுகளை நம்ம திருத்திக் கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: வுட்லண்ட் செக் பாயிண்ட்ல சிங்கப்பூர்லேருந்து ஜேபிக்கு செல்லும் வழியில கொஞ்சம் போக்குவரத்து நெரிசலாக தான் இருக்கு. இருந்தாலுமே நீங்க சீக்கிரமா கடக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. துவாச பாத்துக்கிட்டோம்னா போக்குவரத்து சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.

0: காதல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் பி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
2: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
1: ஜிஇடி ஏர்கோனை கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏர்கோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
3: ஜிஇடி ஏர்கோன் அண்ட் என்ஜினியரிங். அழியுங்கள் 6371111005. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
4: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
5: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.

0: விருப்ப பாடல் அங்கத்துக்கு நம்ம வந்துட்டோம். உங்ககிட்ட நம்ம சவால் கொடுத்திருந்தோம், சில பேர் வந்து தப்பா
1: புரிஞ்சுக்கிட்டாங்க.
0: அவர் என்ன ஒரு நேரம் என்ன செஞ்சிருக்காருன்னா, சலனத்தை நம்ம கிட்ட பாடியிருக்காரு.
1: ஆமா, போய் கண்டுபிடிங்க அது என்ன பாட்டு அப்படின்னு.
0: இப்ப என்ன பாட்டுன்னு சொல்லி அதை ஒளிபரவங்க பாப்போம் அப்படின்னு நமக்கு சவால் விட்டுருக்காரு. இது ஒரு போட்டி அங்க கிடையாதுங்க.
1: ஆமாங்க, நாங்க என்ன சவாலை ஏற்றுக்கொண்டோம்னா, நீங்க ஒரு பாட்டை கேட்கணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, அதை கேட்டே இருக்க மாட்டீங்க. அது வந்து எந்த வானொலியில கேட்டாலும் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்க மாட்டாங்க.
0: நீங்க இணையத்துல போய் தேடினாலும் அது
1: கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி சவாலை எங்க கிட்ட சொல்லுங்க. பாட்டோட பல்லவியை சொல்லுங்க, தலைப்பு சொல்லுங்க, என்ன படம்னு சொல்லுங்க. படம் தெரியலனாலும் படல பல்லவியை சொல்லுங்க. இந்த சரணத்தை படித்துட்டேன், நீங்களே போய் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த போட்டியை நாங்க நடத்தலைங்க.
0: சரி, இன்றைக்கு நல்ல இரண்டு பாடல்கள் எடுத்து வச்சிருக்கோம் அங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு. நல்ல பழைய பாடல்கள் இரண்டு பாடல்கள். ஏன்னா ரஃபி, ஒரு பாடல் ஒரு குறுகிய பாடல், ஆனா நல்ல பாடல், பானுமதி பாடியிருக்கும் பாடல். இன்னொன்னு வந்து ரொம்ப பிரபலமான ஒன்று. யார் யாரு என்னென்ன பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த குரல் பதிவை கேட்போம்.
2: மோமா ரஃபி
1: வணக்கம்,
2: இரவு வணக்கம், நவீன் இரவு வணக்கம். ராமு பேசுறேன்,
1: சொல்லுங்க.
2: இன்னைக்கு நான் கேட்க வேண்டிய பாட்டு வந்து ஒரையிரவு படத்துல வந்து, இல்ல இது ஒரையிரவு இல்ல, இது வந்து என்ன படம்னு தெரியல. ஆனா வந்து பான்மணி பண்ண பட்டு, பான்மணி பண்ண பட்டு, நிலா நிலா ஓடிவா, நேரு கண்டதெல்லாம் சொல்லி வாவா, அந்த பட்டு. நான் வந்து இது என் வயசு இப்ப 78. நான் கேட்ட வயசு, நான் கேட்டது 8 வயசுல. அப்பெல்லாம் வந்து ஒரு ஒரு வீட்டுல ரெக்கார்டு போடுவாக்க, அது பணக்காரங்க வீட்டுல தான் ரெக்கார்டு போடுவாக்க. அப்ப அந்த வீட்டுல உட்காந்து நாங்க கேட்டு இருக்கிறது அந்த பாட்டு, நிலா நிலா ஓடிவா. அந்த பாட்டு இருந்தா தவறு செஞ்சு போறீங்களா, அந்த என்ன படம் தெரியல, பான்மதி பண்ண பாட்டு.
1: ஓகே,
2: ரொம்ப நன்றி.
1: அதோட நவீன் அவர் பாருங்க, 8 வயசுல கேட்டது, 78 வயசு, 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் படல கேட்க போறாரு.
0: ஆமா ஆமா, ரொம்ப நினைவு வைத்து இதை கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம நல்ல சுவையான நினைவையும் நம்ம கூட பகிர்ந்துருக்காரு. ரொம்ப நன்றி பிணைங்க ராமு. முதல் முறையா என்னையோ மதிச்சு வணக்கம் சொல்லிருக்காரு. அது
1: என்ன
0: இல்ல, எனக்கு கொஞ்சம்
1: வழக்கம்
0: வருஷமா இருக்கு, அவ்வளவுதான். அதற்கு பிறகு
1: வழக்கமா சொல்ல மாட்டாரு அவரு,
0: உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவாரு. நானே வேலை செஞ்சாலுமே அவர் உங்ககிட்டதான் ஹாய் சொல்லி இந்த பாடல் ஒளிபரப்பு
1: சொல்றீங்களா?
0: சரி, அதுக்கு பிறகு ரொம்ப பிரபலமான பாடல் அப்படின்னு சொல்லியிருந்த அண்மையில கூட நம்ம ஹலிமா இத பத்தி பேசியிருந்தாங்க. அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெளிநிலவே
1: அப்படின்னா என்ன அர்த்தம் வந்து ஹலிமா சொல்லியிருந்தாங்க. அங்க போய் நீங்க பாத்து தெரிந்து கொள்ளல அப்படின்னு சௌந்தரராஜன் பி சுசீலா. இந்த பாடல்
0: மறைந்துவிடும்

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ். அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
2: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
2: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
1: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
2: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
3: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
4: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
5: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646
6: இரண்டு 80களில் வெளிவந்த பாடல்களை நம்ம கேட்க போறோம். அதுல முதல் பாடல ராதிகா பாடியிருக்காங்க. யாரு ரஃபி? நடிகை ராதிகாவா?
7: இல்ல, இவங்க வந்து பாடகி ராதிகா நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ் பாடல்ல இந்த ஒரு பாடல் பாடின மாதிரி தான் இருக்கு. அவங்க பாடி இருக்கலாம்.
6: சரி,
7: ரொம்ப குறைவான பாடல்களை பாடியிருக்காங்க. அது இளையராஜாவோட இசையில பாடி இருக்கிறாங்க. முரளி மாதிரி தான், எஸ் முரளி வந்து ஒரு பாட்டு பாடினார். அதே மாதிரி தான் இன்னொரு பாடகி வந்து ராதிகா.
6: ஆராதனை திரைப்படத்தின் அடுத்த பாடல் நம்ம கேட்க போறோம். இந்த பாடல இந்திரா ராவ் விரும்பி கேட்டிருக்காங்க.
7: அதனை அடுத்து பூங்காற்று இனி விஸ்வம் இந்த பாடலை வந்து ஞாபகப்படுத்தி இருக்கிறாரு. படிச்ச புள்ள படத்துல இருந்து மனோ சித்ரா பாடியிருக்கும் பாடல். இதுவும் இளையராஜாவோட இசையில. கேளுங்க, மகிழுங்க, தொடர்ந்து நீந்திருங்க. எங்களை நம்பி இங்க வாங்க. இரவணி ஆட்டம் நிகழ்ச்சிக்கு நாங்க உங்களுடைய பாடலை
8: போடுறோம்.
9: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையே நீங்க கேட்கலாம்.
10: தூண்டும்

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
3: தங்க நகைகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேயர் செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. அப்படி நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவல உங்களுக்கு வழங்கியது ஜாயல் காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
4: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்கதான் புதுப்பிச்சாங்க.
2: விலை எப்படி?
4: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
5: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002-21-96. செல்லுங்கள் newmtechgroup.com.
6: சொல்லுங்கள் ராஜமாதா.
7: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
7: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
7: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
7: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க 3 வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
8: தொலைபேசி மூலமா அழைங்க
9: 669-11-968.
2: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
8: வாட்ஸ்அப் மூலமாக
9: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்.
2: 9678-8968.
9: உங்க விருப்ப பாடல்களை
8: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
9: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
2: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடல்களை தாங்கி வரும் நிகழ்ச்சியை தான் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுல எந்த பாடல்னாலும் கொடுங்க, அந்த பாடலை நாங்க ஒளியேற்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாடலை கேட்டு அப்படின்னு நினைக்கிற பாடல் சொல்லுங்க, அந்த பாடலை தேடி பிடிச்சி உங்களுக்காக நாங்க போட்டுருவோம்.
10: இந்த பாடலை ரொம்ப பிடிக்கும், இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வீரா சொல்லியிருக்காரு. ரஃபி,
2: என்ன பாடல?
10: பல முறை இந்த பாடலை கேட்டிருக்கேன், ஆனா ஒளியில கேட்டு ரொம்ப அரிதா இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப நாளா கேட்கல, அதனால ஒளியில கேட்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
2: சரி,
10: அமைதிக்கு பேர் தான் சாந்தி, டி ராஜேந்திரோட இசையில, ஒருத்தலை ராகம் திரைப்படத்திலிருந்து.
2: இன்னைக்கு வந்து சாந்திக்கான ஒரு நாள், அமைதிக்கான ஒரு நாள்.
10: ஆமா, இதை பத்தி நாம பிறகு பேச போறோம். தெரிஞ்சுதான் கேட்கிறாருன்னு தெரியல, ஆனா அமைதிக்கு பேர் தான் சாந்தி. ரொம்ப அழகான ஒரு பாடல், இந்த இரவு வேளையில உகந்த ஒரு பாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
2: அதனை அடுத்து உங்களுக்காக இன்னொரு அருமையான பாடல், ஆள போறான் தமிழ. மெர்சல் படத்துல இருந்து இந்த பாடலை கேட்டிருக்கிறாரு. யார் கேட்டிருக்கா? டேவிட் ஜி கேட்டிருக்கிறாரு.
10: டேவிட்
2: ஜி, நம்ம ரவி ஜியை பத்தி உங்களுக்கு தெரியும். டேவிட் ஜி உங்க உள்ள பொந்திருக்கிறாரு, ரவிஜிக்கு போட்டி கொடுக்கற மாதிரி. ஆலப்புறம் தமிழ பாருங்க, அமைதிக்கு பேர் தான் சாந்திக்கு அப்புறம் ஆலப்புறம் தமிழங்கிறது வந்து கொஞ்சம் வேகமான பாட்டு, கொஞ்சம் இல்ல ரொம்பவே வேகமான பாட்டு.
10: இதுல என்ன சொல்ல விரும்புறேன்னா, எந்த வித பாடல வேணாலும் நீங்க கேளுங்க, நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஒளியேற்றுவோம்.
2: சரி, அதனை அடுத்து உங்களுக்காக 90களில் வெளிவந்த ஒரு பாடலை கேட்க போறோம். நம்ம இந்தியன் படத்துல இருந்து ரஹமானோட இசையில வைரமுத்து இயற்றியது, ஹரிணி ஹரிஹரன் பாடிய பாடல். என்ன பாடல் இருக்கும்?
10: டெலிபோன் மணி தான். இந்த பாடலை ஃபாரிஸ் இன்றைக்கு விரும்பி கேட்டிருக்காரு. ரொம்ப அவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மென்மையான பாடல் தான் ரஃபி. பொதுவா ஆட்டம் போடுற விக்ரம் மாதிரி பாடல் கேட்பாரு அவர ராஜாக்கும்.
2: ஆமா,
10: ஆனா இன்றைக்கு வந்து
2: டேவிட் ஜி எடுத்துக்கிட்டாரு அந்த இடத்த.
10: சரி, இந்த 3 பாடல்கள் நம்ம கேட்க போறோம், எல்லாத்தையுமே கேட்டு மகிழுங்க. இது உங்கள் ஒளி 9:06.
2: கேட்டாலே பரவசம்.

0: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
3: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன்ஸ்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
3: 10 மணி ஆனாலே நம்ம நேர்கள் தானா நம்ம பக்கம் வந்துருவாங்க.
4: இந்த வந்துட்டாங்க இல்ல ஏ செல்ல வந்துட்டாங்க இல்ல
5: தேட தேட புதையல் கூட கிடைச்சிரும்.
3: ஆனா பாட்டு கிடைக்குமா?
6: கடல்லே இல்ல.
7: ஆனா எங்க கிட்ட இருக்கு?
8: இரவு 10 மணியில இருந்து 11:30 மணி வரை நேயர் விருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு.
9: 1:30 மணி நேரம் அதுல நீங்க கேக்குற பாட்டு கிடைக்கும்.
10: இரவினில் ஆட்டம்
11: பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.
12: நவீன், ஒரு பாடல சொன்னா அந்த பாட்டு எங்க கிட்ட இல்ல அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம். ஒரு சமயம் நாங்க ஒளியேற்றாம போனோம்னா எங்களுக்கு நேரம் இல்லைன்னு அர்த்தம்.
5: உண்மை உண்மை. என்ன அதாவது, நம்ம கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நேரம் எடுக்கும், அதனால நம்ம இல்லைன்னு சொல்லியிருப்போம். அதை தவிர்த்து நம்ம இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லியிருக்கவே மாட்டோம். அதை குறிப்பாக நம்ம இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இல்ல அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது.
12: எப்படி விஜயகாந்துக்கு மன்னிப்புங்கிற வார்த்தை பிடிக்காதோ அதே மாதிரி இரவில் ஆட்டம் நிகழ்ச்சிக்கு இல்லைங்கிற வார்த்தையே பிடிக்காது.
13: ரஃபீக், நவீன் இருவருக்கு இரவு வணக்கம். இந்தியா திருப்பூர் பாலசுப்ரமணியம். நான் அந்த ஒளியிலும் கூட 2-3 முறை கேட்டுட்டேன். அந்த பாடல் இல்லை இல்லைன்னு எனக்கு திருப்பி திருப்பியுமே பதிவு அனுப்புனாங்க. என்ன பாட்டுன்னா, இந்த சொர்க்கம் நரகத்திலிருந்து ஒரு பாட்டு. பூவும் பொட்டும் இங்கே என் பூஜை தெய்வம் எங்கே. இந்த பாட்டு
5: கிடைக்குமா? உறவோ புதுமை SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல், ஆடு புலி ஆட்டம் திரைப்படத்திலிருந்து
12: விஜயபாஸ்கரின் இசையில்.

0: என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தராங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சேஜ் சலூன்.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: சில நேயர்கள் வந்து கடந்த வாரமே பாடல்களை கேட்டு இருந்தாங்க, ஆனா நேரம் இல்ல நம்மளுக்கு ஒளிபரப்புறதுக்கு. இன்னைக்கு நேரம் கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு தான் முதல் உரிமை நம்ம கொடுத்திருக்கிறோம். யார் வந்து இந்த பாடலை கேட்டிருக்காங்கிறத பாத்துறோம். ஒரு நாளிலே என்ற பாடலை எடுத்து வச்சிருக்கோம். சிவந்தமன் படத்துல இருந்து எந்த பாடல்னாலும் போடுங்கன்னு
6: சொல்லியிருந்தாரு, கேட்டிருக்காரு. பாலசுப்ரமணியம் பாலா, இன்றைக்கு பல பாலசுப்ரமணியம் நம்ம கிட்ட வந்திருக்காங்க. இது வந்து பாலசுப்ரமணியம் பாலா, போன வாரமே கேட்டார் ரஃபி, ஆனா ஒளிபரப்ப முடியல. இன்றைக்கு அவருக்காக இந்த பாடலை எடுத்து வைத்திருக்கோம்.
5: ஒண்ணு தெரியுமா நவீன், இந்த பாலா இந்த பேர் வந்து ரொம்ப ரொம்ப காமனான ஒரு பேருன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாரும் வந்து பொதுவா பயன்படுத்துற ஒரு பேர். அது குமார், செந்தில்ங்கிற பேரும் அதிகமா பயன்படுத்துறாங்க.
6: இந்த பாலா குமார் ஏன்னா அது வந்து ஒரு ஆரம்பிக்கும் அல்லது முடியும். இப்ப வசந்த பாலன் அப்படின்னு இருக்கு, அல்லது பாலசுப்ரமணியம், நீங்க சொன்ன மாதிரி குமார் இருக்கோ, எத்தனையோ குமார் இருக்கு. செந்தில் குமார்
5: இருக்கு,
6: பாலகுமார் இருக்கு, இந்த மாதிரி பல பேர்கள் இருக்கும்போது அதனால நம்ம சுருக்கி குமார் அப்படின்னு அழைக்கிறோம், அல்லது பாலா அப்படின்னு
5: அழைக்கிறோம். நிச்சயமா நம்மளுடைய நண்பர் வட்டாரத்துல ஒருத்தருடைய பேர் பாலாவா இருக்கும், இன்னொருத்தருடைய பேர் குமாரா இருக்கும். என்னுடைய தொடக்க பள்ளி நண்பர்கள் இந்த ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க.
6: நிச்சயமா எல்லாருக்குமே, யாருக்கா நிச்சயமா எல்லாருக்குமே ஒரு நபராச்சா தெரிஞ்சிருக்கும். பாலசுப்ரமணியம் பாலா பாருங்க, அவரோட பேரே அவ்வளவு நீளம், அப்பயும் பாலன்னு வச்சிருக்காரு. அதற்கு பிறகு இன்னொரு பாடல் ரஃபி, அதுவும் 60களில் வெளிவந்த பாடல், என்றும் 16 வயதும் 16. MGR, ஜெயலலிதா இருவருமே சேர்ந்து நடித்த ஒரு திரைப்படம் இது. கண்ணித்தாய் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் விசில, TM சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியிருக்கும் பாடல. புஷ்பா விரும்பி கேட்டிருக்காங்க.

0: உங்களுக்கு தெரியுமா
1: இன்றைய நாள்ல உலகத்துல என்னென்ன கொண்டாடுறாங்க, என்னென்ன அனுசரிக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 21st.
2: அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. அப்படின்னு சாந்தி கிடையாது, சாந்தினா மனசாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அமைதி,
1: அமைதி,
2: அந்த அமைதிக்கான ஒரு நாள் தான் இன்னைக்கு. அனைத்துலக டே ஆஃப் பீஸ், அதாவது அமைதியை விரும்புவோருக்கு இன்னைக்கு அமைதியை விரும்புங்க, விரும்பாதவங்களும் விரும்புங்க அப்படின்னு சொல்ற ஒரு நாள்.
1: நிம்மதி, அமைதி அப்படின்னு சொல்லும்போது
2: சொல்லலாம்
1: உலக நிம்மதியோ நம்ம கருதலாம்.
2: ஆமா, நிச்சயம்
1: மன நிம்மதி அப்படின்னு சொன்னீங்க. உலகத்திலயும் நிம்மதி நிலவனோ, அமைதி நாளனோ, அமைதியை நாட்டணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படணும்.
2: ஆமா, அது மட்டும் இல்லாம சண்டை இருக்கக்கூடாது, போர் இருக்கக்கூடாது, இதெல்லாம் விடுத்து அமைதியா இருக்கணும்.
1: சரி, அதற்கு பிறகு அதற்கு ஏத்த மாதிரி இன்னொரு நாள் ரஃபி, வேர்ல்ட் கிராட்டிடியூட் டே, நன்றி உணர்வு தினம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நன்றி உணர்வு அப்படிங்கிறது பலருக்கும் இருக்க வேண்டிய ஒன்று.
2: நிச்சயமா
1: கூறு, ஏன்னா யாராச்சும் நமக்கு உதவி செய்யறாங்கன்னா நம்ம நன்றி சொன்னோம். வாய் வார்த்தை நம்ம நன்றி சொல்லிடலாம், ஆனா அந்த உணர்வு வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா இருக்கணும். அதுக்குதான் ரஃபி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றை மறப்பது நன்று.
2: சரி, நன்றி உணர்வோட இருக்கணும். பை டிஃபால்ட்டா ஒருத்தர்ட்ட அது இருக்க வேண்டிய ஒன்று, அது வரவழைக்கிறது அப்படிலாம் கிடையாது. யாராவது ஒண்ணு உங்களுக்காக தூக்கி வச்சாங்கன்னா நன்றின்னு சொல்லணும். நம்ம நன்றி உணர்வு இருக்கணும், ஐயோ உதவி செஞ்சாங்களே அப்படின்னு.
1: அடுத்து இன்றைக்கு ஜீரோ இமிஷன்ஸ் டே அனுசரிக்கப்படுது ரஃபி. இன்றைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா இந்த புகை மூட்டம் அப்படிங்கிறது நம்ம சிங்கப்பூர்ல அதிக உள்ள இருக்கு, உலகத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த ஒரு நாள்ல ஜீரோ இமிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எப்போதுமே நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் இந்த மாசு கலந்த புகையெல்லாம் இருக்கு, வெளியேற்றம் இருக்கு, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும்.
2: ஆமா, அது வந்து தொழிற்சாலையா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், அதுல இருந்து வெளியேறும் தீய வாயுவை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும், இருக்கக்கூடாது. இந்த பூமியை பாதுகாக்கணும், பூமியோட சம்பந்தப்பட்ட நாட்கள் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: ஆமா ரஃபி. இறுதியாக இன்றைக்கு அல்சைமர்ஸ் டே அனுசரிக்கப்படுது, வேர்ல்ட் அல்சைமர்ஸ் டே. இது வந்து ஒரு மறதி நோய் அப்படின்னு நம்ம சொல்லுமா ரஃபி?
2: ஆமா, முதுமை மறதி அப்படின்னு சொல்லும் போது இப்ப சிங்கப்பூர்லயும் சரி பலரும் அதால பாதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து அந்த முதுமை மறதியில இருக்கும் போது சில பேர் புரிந்து கொள்ள மாட்டாங்க. அவங்களை பாதுகாக்கிறவங்க, அவங்களை பராமரிக்கிறவங்க புரிந்து கொள்ளாம அவங்களை பார்த்து சத்தம் போடுறது
1: வழங்கியோர்
0: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
3: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
4: Maverick Events and Production வழங்கும் Masala Coffee Live in Singapore The Return Tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு Masala Coffee மீண்டும் சிங்கப்பூரில். Masala Coffee தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10 இரவு 7 மணிக்கு டிமாக்கி டவுன்டவுன் ஈஸ்டில் Masala Coffee Live in Singapore The Return Tour. நுழைவுச் சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
1: இன்றைய பாடல்கள் ரஃபி பெரும்பாலுமே ரெட்டியா தான் வருது. ஆரம்பத்துல பழைய பாடல்கள் ரெட்டியா நம்ம போட்டோம், 2 பாடல்கள் போட்டோம். அதுக்கு பிறகு 80களுக்கு 2 பாடல்கள், 70களுக்கு 2 பாடல்கள், 60களுக்கு 2 பாடல்கள். இப்ப வந்து இளையராஜா 2 பாடல்களை நம்ம எடுத்து வச்சிருக்கோம்.
2: ஆமா, ஒண்ணு வந்து 80ல, இன்னொன்னு வந்து 80களின் இறுதியில அந்த மாதிரி வந்த ஒரு திரைப்படம் தான். 90களுக்கு போயிடுச்சு. முதல் வந்து கொக்கரக்கோ திரைப்படம், எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா, அண்ணன் தங்கை ரெண்டு பேரும் பாடியிருக்கும் பாடல். இளையராஜாவுடைய சில வைரமுத்து இயற்றியது. கீதம் சங்கீதம் பாடல யார் கேட்டிருக்கா?
5: சலீம் அழைக்கின்றேன்,
1: சொல்லுங்க.
5: கீதம் சங்கீதம் நீதானியன் காதல் வேதம்.
1: இந்த பாடலுக்கு பிறகு ஒரு 90கள் பாடல் அப்படின்னு சொல்லி இருந்தோம்ல, கட்ட பஞ்சாயத்து திரைப்படத்திலிருந்து அருண்மொழி தேவி பாடிருக்கும் பாடல யார் கேட்டிருக்காரு?
2: இந்த பாடல கார்த்திக் கேட்டிருக்கிறாரு. வாங்க 2 பாடலை கேட்டு வருவோம். இது உங்களுடைய ஒளி 968
1: கேட்டாலே பரவசம்.

0: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
1: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
0: ஜிஇடி ஏர்கோனை கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏர்கோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
2: ஜிஇடி ஏர்கோன் அண்ட் என்ஜினியரிங். அறியுங்கள் 6371111005. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஜிஇடி ஏர்கோன்.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: விருப்ப பாடலங்கத்தின் நிறைவு பாடல்களுக்கு நம்ம வந்துட்டோம். கடைசி 2 பாடல்கள் எடுத்து வச்சிருக்கோம், இரண்டுமே பழைய பாடல்கள். ரவி,
6: ஆமா, நமக்கு சவால் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நேயர்கள். நமக்கு கண்டுபிடிச்சு போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது, அதனாலதான் வந்து இந்த பாடலை முதவே கேட்டுட்டாங்க, ஆனா கொஞ்சம் காத்திருந்தாங்க. அவங்களுக்கு முதல் நன்றியை சொல்லிக்குவோம். கண் காட்டும் ஜாடையில் இந்த பாடல் ரொம்ப நாளாச்சு போயின்னு நினைக்கிறேன். வானொலியில நடு இரவில் எஸ் பாலச்சந்தர் தெரிந்தவங்களுக்கு இவர் படங்களை தயாரிப்பாரு, இயக்குவாரு, இசையமைப்பாரு, நடிப்பாரு.
5: ஆமா, சகர்களா வல்லவன் அவரு அந்த நேரத்திலேயே. ஆக இன்றைக்கு அவருடைய இசையமைப்புல வந்த ஒரு பாடல் கேட்க போறோம், அவருடைய இயக்கத்திலேயே வந்த ஒரு திரைப்படம் இது.
6: ஆமா, கடைசி 2 படம்னு சொல்லலாம். ஒன்னு வந்து இந்த படம் நடு இரவில், அதுக்கப்புறம் பொம்மை திரைப்படம். கே.ஜே. ஜேசுதாஸ் அவங்க எல்லாம் வந்து இந்த திரைப்படத்துல பாட ஆரம்பிச்சது இவருடைய திரைப்படத்துல தான்.
5: சரி, இந்த பாடல் காட்சியை பார்த்த சற்று முன்பாக ரஃபி, அறந்த பழசா இருக்கு, ரொம்ப ரொம்ப பழைய படம் மாதிரி இருக்கு. இருந்தாலுமே 70களே வெளிவந்த திரைப்படம் அப்படிங்க குறிப்பிடப்பட்டிருக்கு.
6: ஆமா, இதுல பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் பட்டாளமே இருக்கு. மேஜர் சுந்தரராஜன் நடிச்சிருக்கிறாரு, பண்டரிபாய் நடிச்சிருக்கிறாங்க, சௌகர் ஜானகி, இன்னும் பலர் நடித்திருக்கிறாங்க. இன்னைக்கு இவங்க எல்லாம் நம்மளோட இல்லாம இருந்தாலும் அவங்களோட திரைப்படத்தை போய் பாருங்க, எவ்வளவு அருமையான நடிப்பை வழங்கியிருக்காங்க அப்படின்னு. இந்த பாடல் தான் கேட்க போறோம். கண் காட்டும் ஜாடையில் பி சுசீலா நடுவிரைவில் படத்துல வந்து எஸ் பாலச்சந்தருடைய இசையில பாடியிருக்கிறாங்க. வே லக்ஷ்மணனுடைய பாடல் இது, அவருடைய வரிகள்.
5: இந்த பாடல அலமேலு விரும்பி கேட்டிருக்காங்க. அதற்கு பிறகு இன்னொரு பழைய பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தல, யாரு கேட்டிருக்கா?
7: பாடல்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு.
5: நன்றி.
7: இல்லங்கிற வார்த்தை இல்ல, இன்னைக்குமே எல்லா பாடலையும் நீங்க கரெக்டா போட்டுருவீங்க. எனக்கு இந்த நேரத்துல வந்து இந்த மன்றத்தில் ஓடி வரும் அந்த பாடல் வேணும்.
6: என்ன வயசா
5: இருக்கும் அவருக்கு? பூர்த்தி ஆயிருக்கும், ஆனா அவரு 82 வயதிலேயே அவரு காலமாயிட்டாரு. இன்னும் நம்ம இடையே இருந்தாருன்னா 96 வயது ஆயிருக்கும் அவருக்கு. கடைசி 2 பாடல்களை கேட்டுட்டு வருவோம், தொடர்ந்து இணையங்கள். இது உங்கள் ஒலி 9:08.
6: கேட்டாலே பரவசம், போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்காக ஒரு திரைச்செய்தி காத்துக்கிட்டு இருக்கு.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஒலி 968.
0: ஒலி 968
3: சினிமா சினிமா
2: நடிகை ராதா.
4: சகோதரர்களை சகோதரிய நம்பி இருந்துட்டாங்க நினைக்கிற ராதா, அதான் கொஞ்சம் ஒரு சர்ச்சை ஆயிடுச்சு இப்ப குடும்பத்துல.
5: குடும்பத்துல என்ன இருக்கு?
4: அவங்களுக்கு வந்த காசோலை எல்லாம் பெயர் மாற்றி இன்னொருத்தருடைய பெயர்ல வந்து போடப்பட்டதா ராதா புகார் கொடுத்திருக்கிறாங்க நீதிமன்றத்திற்கு சென்று.
5: சரி,
4: இது வந்து ஒரு பெரிய விஷயமா பாக்கப்படுது. இன்னைக்கு பார்த்தேன் திடீர்னு என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃபீட் வந்திருந்தது, ராதாவும் அம்பிகாவும் ஒன்னா சேர்ந்து நிக்கிற மாதிரி பழைய படம். ஆமா, அதுக்கப்புறம் புதுசா அவங்க எடுத்த படம். என்ன இது, ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு பின்னால இந்த கதை வருது. அதாவது எதிர்பார்க்கலனா அவங்க குடும்பத்துல இப்படி ஒரு,
5: ஆமா ஆமா, ஏன்னா பிரபலங்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய குடும்ப விஷயங்கள் சர்ச்சைகள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமா வெளியே வரும்.
4: ஆமா, இதுல ராதாவுக்கு வந்து இரண்டு சகோதரர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அம்பிகா சகோதரின்னு எல்லாருக்குமே தெரியும், திரையுலகில இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. இப்ப என்ன இந்த பிரச்சனைனா, இவங்களை வந்து அவங்க வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சர்ச்சை வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம், நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு.
6: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
7: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
8: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
7: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
9: ஆண் பெண் இருவருக்கும் தலைசிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
10: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
11: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
10: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
11: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
10: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
11: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
12: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
13: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
14: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
13: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
14: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
13: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
14: பஸ் பயணம்.
13: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
14: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
15: அவள் வருவாளா, அவள் வருவாளா,
5: அந்த பாட்டு தானே?
4: இந்த பாட்டைய போட போறீங்க?
5: நீங்க தானே, உங்களுடைய பாட்டு தான் கேட்க போறோம்.
4: படம் அவள் வருவாளா?
5: ஓ, நீங்க அது சொன்னதோ இந்த பாட்டு தான் நான் நினைச்சேன். அது நேருக்கு நேர், நீங்க சொல்றது திரைப்படத்தின் பேர் அவள் வருவாளா. சரி, இந்த திரைப்படத்துல என்ன பாடல் ரஃபி?
4: கேட்டதில் கேட்காதது அங்கத்துல, இந்த படத்துல வர்ற சேலையில வீடு கட்டவா பாடல் நீங்க கேட்டிருப்பீங்க. அடிக்கடி கேட்ட பாடலா இருக்கும். அஜித் குமாரும் சிம்ரனும் பிரதான பாகத்துல நடித்த ஒரு திரைப்படம். காட்சி வந்து கடைசியில என்னன்னா, தன்னுடைய மகன் பப்லு, அவரு தான் சுஜாதாவுடைய மகனா வருவாரு. சிம்ரனை ஏற்கனவே கல்யாணம் பண்ணிருப்பாரு. அந்த கல்யாணம் வந்து நிலைக்காததுனால அஜித் ஆசைப்படுவாரு. கடைசியில கல்யாணம் பண்ணும்போது இவரு முதல்ல கணவர் வந்துருவாரு. அவர் வந்து என்ன செய்ய போறாரோன்னு ரெண்டு பேரும் அம்மாவுக்கும் சிம்ரனுக்குமே பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த நேரத்துல வர்ற ஒரு பாடல், அந்த பாடல் தான் கேட்க போறோம். இந்த பாடல் அவ்வளவா இடம்பெற்றிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் வானொலியில. ராஜ் கபூர் என்பவர் தான் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியும் இருக்கிறாரு. அவர் ஒரு நடிகரும் கூட.
5: சரி,
4: அவரோட உண்மையான பேர் எனக்கு பாத்தீங்கன்னா, திரைப்படத்துக்கு தான் ராஜ் கபூர், ஷாகுல் முகமது. அவரு பல படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. விசல் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் தான் படத்துல வந்து பிரதான பாகத்துல நடிச்சிருந்தாரு ஷெரீனோட. சரி, வாங்க அந்த படத்துல இருந்து அந்த பாடலை கேட்போம். இது காதலின் சங்கீதம். பி ஜெயச்சந்திரன் பாடியிருக்கும் பாடல். பழனி பாரதி பாடலை வந்து இயற்றி இருக்கிறாரு. எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில.

0: கேட்டதில் கேட்காதது அங்கத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இரண்டாவது பாடல் நவீனுடைய பாடல்.
1: இப்போதுமே பழைய பாடல்களை எடுத்துதான் கேட்டதில் கேட்காது அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கு ஒரு புதிய பாடலை எடுத்து வச்சிருக்கேன் ரஃபி.
0: சரி, கேட்டே இருக்க மாட்டாங்களா?
1: ஆமா, ஆனா இந்த பாடல் வந்து கேட்டிருப்பாங்களே எனக்கு தெரியல. ஆனா நல்ல ஒரு இதமான பாடல், அதனால எல்லாருக்குமே அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன்.
0: இப்ப வந்த பாட்டா? புது பாட்டா? ரொம்ப புதுசா? இப்படி
1: சென்ற ஆண்டு 2025 வெளிவந்த ஒரு திரைப்படம், டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இதுல அதர்வா நடிச்சிருப்பாரு. நிமிஷா, முகமது, ஜீஷான், ஆயுப் அப்படின்னு பல பேரும் இந்த
0: திரைப்படம்
1: திரைப்படம் நல்ல படம். நான் பார்த்த திரைப்படத்தை பாடல்கள் கேட்டிருக்கேன்,
0: ஞாபகம் இருக்கு எனக்கு. அதுல வந்து ஒரு போலீஸ் ஆபீசரா இருப்பாரு, குழந்தை பிறந்திருக்கும் அவங்களுக்கு. அது வந்து ஆரம்பத்துல அவ்வளவு கவனம் செலுத்த மாட்டாரு குடும்பத்துல, ஏதோ ரொம்ப டிஸ்ட்ராக்டடா இருப்பாரு.
1: சரி, நான் படத்தை பத்தி நல்ல விமர்சனத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த திரைப்படத்துல இசை, அதாவது பாடல்களை 5 பேர் வந்து இசையமைச்சிருக்காங்க. சத்யபிரகாஷ், ஸ்ரீகாந்த் ஹரிஹரன், பிரவீன் சாவி நம்ம சிங்கப்பூர் கலைஞர், சாஹி சிவா, அனல் ஆகாஷ் அப்படின்னு 5 பேர் வந்து பாடல்களை இசையமைச்சிருக்காங்க. இப்ப இந்த ஏனி ரொம்ப அழகா இருக்க அந்த அதே மாதிரிதான் இன்றைக்கு நான் எடுத்து வைத்திருக்கும் பாடல் ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் இசையமைத்து பாடிய ஒரு பாடல். இதமான ஒரு பாடல் இது, ஏன் நிறைய பேர் கேட்கல கொண்டாடல அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படிப்பட்ட ஒரு பாடல் இந்த பாடல, ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் சிரிஷாவோட சேர்ந்து பாடியிருக்காரு.
0: சரி,
1: வாங்க இந்த பாடல் கேட்போமா?
0: நிச்சயமா.

0: சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ஏலக்காய் இத விழா காலங்கள்ல இனிப்பு பதார்த்தங்களை செய்யும் பொழுது நம்ம அதிகமா சேர்த்துக்கொள்வோம். நெய் சக்கரை போலவே இனிப்பு பதார்த்தங்களுக்கு சுவை சேர்ப்பது மனம் கொடுப்பது இந்த ஏலக்காய். இந்த இனிப்பு பதார்த்தங்களை செய்வதற்கு தேவையான ஏலக்காவை பெரும்பாலும் அரைக்கும் பொழுது அது கொர கொரன்னு இருக்கும். அத பலகாரத்துல சேர்த்தா கடிக்கும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால தூள் போன்ற ஏலக்காய் வேணும்னா ஒரு சிட்டிகை அளவு சக்கரையோ ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. இப்படி அரைக்கப்படும் ஏலக்காய் தோலை நீங்க பலகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, காஃபி அல்லது தேநீர் கலக்கும் போது இந்த ஏலக்காய் தோலை சேர்த்தீங்கன்னா உங்க காஃபி அல்லது தேநீர் தூக்கலா இருக்குங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
3: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
4: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்கதான் புதுப்பிச்சாங்க.
3: விலை எப்படி?
4: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
0: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
2: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.

0: பாய்ஸ் திரைப்படத்துல இருந்து ஏ ரமனுடைய இசையில அந்த பாடல் நம்ம கேட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்துல புத்தம்புதிய ஒரு நாளை நம்ம காலடி எடுத்து வைக்க போறோம், காதல் பாடல்களை கேட்க போறோம். அதே சமயத்துல ஒரு சின்ன தலைப்பத்தோட பேச போறோம். அப்படி சொல்ல முடியாது, தலைப்புன்னு கிடையாது, ஒரு தகவலை நம்ம உங்ககிட்ட பகிர போறோம்.
1: ஆமா, ஒவ்வொரு காதல் பாடலின் போதும் வார நாளில் நம்ம வந்து சிலவற்றை பகிர்ந்து கொள்வது உண்டு. இன்னைக்கு நாம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சில போன் அப்ளிகேஷன் ஆப்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அதை பற்றி செயலிகளை பற்றி நம்ம பேச போறோம். என்ன செயலில ஏன் உலகமே மூழ்கி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம எத்தனை ஆயிரம் பேர் ஒரு செயலியை பயன்படுத்துறாங்க அதையும் நம்ம தெரிந்து கொள்வோம்.
0: இதெல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு, அதனால தொடர்ந்து இணையுங்கள்.
1: உங்களுக்காக மாமா கமாட் பாடியிருக்கும் பாடல் வந்துகிட்டு இருக்குங்க, அறிந்தும் அறியாமலும் படத்துல இருந்து பாடல், யுவன் சங்கர் ராஜாவின் இசையா.

0: புத்தம் புதிய ஒரு நாள்ல நம்ம இணைந்திருக்கிறோம் நேர்களே. திங்கக்கிழமைக்கு ஒரு டாடா சொல்லிட்டு நம்ம செவ்வாய்க்கிழமைக்குள்ள புகுந்திருக்கிறோம். செப்டம்பர் 22 தேதி இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ உங்க எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துகள்.
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல செயலிகளை பத்தி நம்ம பேச போறோம். இது ரொம்ப பிரபலமான செயலிகள் கூட இருக்க வேணாம், ஆனா அதிக அளவுல பயன்படுத்துற ஒரு சில செயலிகளை பத்தி நம்ம பேச போறோம். அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு காதல் பாடல்களை கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் ஒளி 96.8
0: கேட்டாலே பரவசம்.
2: லவ் முடிச்சாட்டாயிருச்சு.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவையை பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகையை நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், 101 சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. புட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டுடையர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.

0: நாம வந்து ஒரு 10 செயலிய பாத்துக்கிட்டு இருக்கிறோம், இதான் உலகமே வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு பட்டியலிட்டு இருக்காங்க.
1: ஓ சரி.
0: ஆமா, கடைசியில வந்து இப்ப பாத்தீங்கன்னா கேப்கார்ட் இருக்கு. இது வந்து தரவரிசைப்படுத்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா கேப்கார்ட்டும் அதிகமான பேர் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க.
1: நானே ஒலியை சேர்ந்து தான் வந்து நான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
0: ஆமா,
1: முன்பு காலத்துல எடிட்டிங் அப்படின்னு சொல்ல பட தொகுப்பு அப்படின்னு சொல்லும் போது ரஃபி, யாருக்காச்சும் அதை வந்து நம்ம வழங்கணும், அது ஒரு வேலையாவே இருந்துச்சு.
0: ஆமா, தனியா செய்வாங்க,
1: ஒரு சிலருக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு இருந்துச்சு. இப்ப எல்லாருக்குமே யார் வேணாலும் செய்யலாம் அப்படின்னு ரொம்ப சுலபமாக்கிட்டு, ஏன்னா கேப்கார்ட் அப்படிங்கிற ஒரு செயலினால
0: உலக மக்களே வந்து கேப்கார்ட்ல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லாருமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வீடியோ போஸ்ட் பண்றாங்க. ஆக அவங்களுக்கு அந்த சிம்பிளா, அதாவது எளிதா செய்யக்கூடிய அந்த எடிட்டிங் கூட அவங்களுக்கு தெரியுது.
1: எடிட்டிங் கூட தெரியணும்னு அவசியம் இல்லை ரஃபி. அதாவது நீங்க ஒரு சில படங்களை எடுத்து போட்டு, ஒரு சில காணொலியை நீங்க எடுத்து போட்டு, அதுவே உங்களுக்கு ஒன்று உருவாக்கும், ஒரு பெரிய ஒரு காணொலியை உருவாக்கும், ஒரு கம்பைலேஷன் மாதிரி அது உருவாக்கும். அது பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ஆமா,
1: பலரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
0: ஸ்னாப் சாட்டை வந்து அடுத்து சொல்லி இருக்கிறாங்க.
1: இன்னுமா?
0: ஆமா, 1000 மக்கள் ஸ்னாப் சாட்டை பயன்படுத்துறாங்க. ஆனா ஒரு காலத்துல நான் கொஞ்ச நாள் இதை வந்து பயன்படுத்தினேன். என் பிள்ளைங்கள்ட்ட கேட்டிருந்தேன், ஸ்னாப் சாட்னா என்ன திருப்பி பாப்போமே அப்படின்னு. என்ன உங்க மூஞ்சில வந்து ஒரு இது வைக்கலாம்,
1: ஃபில்டர் வைக்கலாம்,
0: விலங்கோட மூக்கு வைக்கலாம், காது வைக்கலாம், ஒரு முயல் மாதிரி ஆகலாம், நீங்க நாய் மாதிரி ஆகலாம்.
1: இப்ப ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிட்டு, ஆனா அந்த காலகட்டத்துல ஸ்னாப் சாட் தான் இதை வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ரஃபி, சரியா 10 ஆண்டுகள் முன்பாக நான் ஜேசியில இருக்கும் போது அதிக அளவுல பயன்படுத்தினேன். என்னோட பள்ளியில இருக்கிற அந்த வகுப்பு மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம பயன்படுத்தினோம். வாட்ஸ்அப்பை விட இதுல இருந்தா நம்ம வந்து அடிக்கடி நம்ம பேசுவோம், படங்களை வந்து பரிமாறிப்போம், இந்த மாதிரி பலதான் நடந்திருக்கு. என்னன்னா ரஃபி, நீங்க வந்து சேட் பண்ணலாம், அந்த சேட் வந்து மறைஞ்சிரும் நேரத்துக்கு அப்புறம்,
0: மறைஞ்சிரும்
1: அது படமா நீங்க அனுப்பலாம், அல்லது நீங்க அனுப்புற அந்த வார்த்தைகளா இருக்கலாம், இது வேணாலும் நீங்க அதை செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு மோட் மாதிரி.
0: சரி,
1: சிலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அது ஸ்டோரேஜ் எடுக்காது, ஸ்பேஸ் எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்வாங்க. அதே சமயத்துல சரி, அந்த ஒன் டைம் யூஸ்லாம் இப்ப நம்ம இருக்குல்ல, அதுவே ஸ்னாப் சாட் தான் ஆரம்பிச்சு வச்சாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு பிறகுதான் இப்ப வாட்ஸ்அப்ல நீங்க ஒன் டைம் யூஸ் ஒரு மெசேஜ் நீங்க அனுப்பலாம், ஒரு படத்தை நீங்க அனுப்பலாம். முன்பு காலத்துல ஸ்னாப் சாட் இதை ஆரம்பிச்சு வச்சாங்க.
0: சரி, இப்ப இன்னும் பிரபலமா இருக்கா?
1: ஒரு சில இளையர்களுக்கு இடையே இன்னும் பிரபலமா தான்
0: இருக்கு.
1: சிங்கப்பூர்ல அதனுடைய பயன்பாட்டை லேசா குறைஞ்சிட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். மேற்கத்திய நாடுகள் எனக்கு தெரியல.

0: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல.
1: வார நாட்களில் இரவு நாட்டத்தில் நள்ளிரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரை காதல் பாடல்.

0: gonna blow the speakers baby
1: ஒலி எங்கேயும் எப்போதும்
2: ஏரோப்ளேன் பறக்கிறது பரமேல

0: செயலிகள் என்னென்ன செயலிகளை நம்ம அன்றாடம் பயன்படுத்துறோம், அதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்தது என்ன ரஃபி?
1: அடுத்தது வந்து டெலிகிராம் இருக்கு. இந்த டெலிகிராம் வந்து உங்களுக்கு தெரியும், படங்களை வந்து பெரிய பெரிய படங்களை அனுப்புறதா இருந்துச்சுன்னா, அதாவது அதிகமான ஃபைல்ஸ் அனுப்புறதா இருந்துச்சுன்னா நீங்க இதை பயன்படுத்தலாம். நல்ல தரத்தோட அது போகணும்னு நினைச்சீங்கன்னா இதை பயன்படுத்திக்கலாம் நீங்க.
0: ஏன்னா நீங்க மத்த செயலிகளை பயன்படுத்தும் போது அதனுடைய தரம் கொஞ்சம் பாதிக்கப்படும்.
1: ஆமா,
0: ஆனா டெலிகிராம் அனுப்புறீங்கன்னா நல்லா தெள்ள தெளிவா உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
1: ஆமா, கம்ப்ரஸ்டா இருக்காது. அப்புறம் ஃபேஸ்புக் மெசஞ்சர் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. பயன்படுத்துறீங்க நீங்க அதை?
0: இல்ல, அதனுடைய பயன்பாட்டை ரொம்ப
1: குறைஞ்சிடுச்சு. ஆமா, முன்பு இருந்தது.
0: இப்ப யாராச்சும் அனுப்புனாலே என்ன சொல்லுவாங்கன்னா, ரஃபி உங்களுக்கு நான் அனுப்புனேன்னு நீங்க ஏன் ரிப்ளை பதிலே போடல அப்படின்னு கேட்பாங்க. நான் அதை பாக்கலையே, நான் அதை பயன்படுத்ததே கிடையாது. ஃபேஸ்புக்கை பயன்படுத்தே அரிது, அதுல ஃபேஸ்புக் மெசேஜ அதை விட அரிது. டெலிகிராம் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க ரஃபி, டெலிகிராம் பத்தி எனக்கு எக்கச்சக்கமா கதைகள் இருக்கு.
1: சொல்லுங்க.
0: கிட்டத்தட்ட அதே 10 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் இதை நான் பயன்படுத்த ஆரம்பிச்சேன். ஏன்னா குரூப்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நீங்க யார வேணாலும் சேர்த்துக்கலாம், யார வேணாலும் அது வந்து வெளியாகலாம்.
1: அவங்க யூசர் நேம்ல நீங்க தேடலாம்,
0: தொலைபேசி ஏன் தேவையில்ல. அதனால பிடிபி அப்படின்னு ஒரு புதிய சட்டம் வந்துச்சுல, அதற்கினங்க எல்லாருமே இதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஏன் இப்ப நீங்க சிங்கப்பூர்ல இருந்து நீங்க ஜேபி போனோம்னாலும் இந்த சுங்கச்சாவடியில என்ன நிலவரம், யார் அதிகாரி யாரு இருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும். சுயமாவே அது இயங்குது. இப்ப நீங்க போறீங்க, நீங்க அந்த குரூப்ல வந்து நீங்க சொல்றீங்க, ஓ இப்ப எல்லாமே ஸ்மூத்தா இருக்கு, எல்லாமே சீரா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நான் போகும்போது ஒரு ஏதாச்சும் திடீர்னு ஒரு அதிகாரி வந்து என்கிட்ட பேசுறாரு அப்படின்னு சொல்லும், ஓ பாத்துக்கங்க வந்து இருக்காரு சோதிக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லிருவோம். ஆக இப்படியே போய்கிட்டே இருக்கும். அது ஒரு பக்கம். இன்னொன்னு வந்து சொல்லுங்க,
1: இப்ப புதிய லான்ச் எல்லாம் வருது இல்ல, கட்டடங்கள் இப்ப வருது. இப்ப நீங்க வந்து குடியேறினதுக்கு அப்புறம் தான் முதல்ல ஒரு குரூப் அமைப்பீங்க, அந்த குரூப்ல வந்து எல்லாம் பேசுவீங்க இல்லையா. ஆனா இப்ப வந்து டெலிகிராம் என்ன பண்றாங்கன்னா, அந்த நியூ லான்ச்சோட பேரை போட்டாலே போதும், சில பேர் படம் எடுத்து கட்டடம் கட்டி முடிக்கிற வரைக்கும் அதை போட்டுக்கிட்டே வர்றாங்க.
0: நானே ஒரு குரூப்ல இருக்கேன் ரஃபி.
1: இருக்கீங்க?
0: புதிய வீட்டு வந்து இன்னும் வரவே இல்லை. அதுக்குள்ள நம்ம எல்லாருமே சேர்ந்துட்டோம், நம்ம பேசிக்கிறோம். ஓ நான் வந்து இந்த பிளாக்ல குடியிருக்கேன், இந்த மாடியில் நான் குடியிருக்கேன், நீங்க எப்படி? இப்ப முன்பு கம்போங் ஸ்பெரி அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல இருந்தாதான் அது கம்போங் ஸ்பெரி. இப்ப எல்லாமே ரொம்ப மின்னிலக்க முறையில மாறிட்டு. இப்ப ஒரு உதாரணமா சொல்றேன், நான் பால் வாங்க போறேன், பெரிய அளவுல வாங்க போறேன், யார் யாருக்கு வேணும் பரிமாறிக்குவாங்க. இதுவும் ரொம்ப புதிய ஒரு வழிமுறை.
1: இது நல்லா இருக்கு நவீன், இதை பத்தி யோசிக்கல. ஆனா இதை வந்து செயல்படுத்தணும். ஏன்னு சொன்னா சில வேலைக்கு நம்ம பல்கா வாங்கிட்டு வருவோம்.
0: ஆமா ஆமா
1: இல்லையா, அதை பகிர்ந்து கொள்ளலாம,
0: கொஞ்சம் மலிவா இருக்கும்.
1: ஆமா ஆமா.

0: பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
2: ரொம்ப நாளா ரஃபி இந்த ஒரு செயலியை சும்மா காணொலி பார்க்கறதுக்கு மட்டும்தான் நான் பயன்படுத்தினேன். இப்ப ரொம்ப மாறி இருக்கு. நீங்க வந்து இதுல வந்து படங்களை பார்க்கலாம், பாடல்களை கேட்கலாம். இப்ப வந்து ரொம்ப ஷார்ட்டா ரீல்ஸ் வேற வச்சிருக்காங்க, ஒரு நிமிடம் ஷார்ட்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. ரொம்பவே மாற்றம் கண்டிருக்கு இந்த ஒரு செயலி. என்ன செயலி இது?
3: யூடியூப். இந்த யூடியூப் வந்து பலருடைய அபிமான ஆப்பா இருக்கு, செயலியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வயது வரம்பு இல்ல, சிறு வயதுல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் எளிமையா பயன்படுத்தக்கூடியது யூடியூப் அப்படின்னு நான் சொல்லலாம். அங்கதான் உலகமே இருக்கு, இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுல வந்து அவங்களுக்கு பணம் ஈட்டி தரதுனால இந்த கிரியேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அதிகமா இதை பயன்படுத்துறாங்க.
2: உண்மைதான் ரஃபி. அது மட்டும் இல்லாம நீங்க முழு அந்த காணொலியும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கதான் நீங்க பாக்கலாம். இப்ப இன்ஸ்டாகிராம் எடுத்தா சரி, பேஸ்புக் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுல ஒரு வரம்பு இருக்கும், எவ்வளவு நேரம் உங்களால அந்த காணொலியை நீங்க வந்து பதிவு பண்ண முடியும் அப்படின்னு. ஆனா இதுல வந்து அரை மணி நேரம் முழு, நான் சொன்னேன் முழு படத்தையும் நீங்க வந்து பதிவேற்றம் செய்யலாம், எல்லாருமே உட்கார்ந்து பார்க்கலாம். இலவசமா வேற இருக்கு. என்னன்னா இப்ப கொஞ்சம் மாற்றம் கண்டிருக்கு, அதாவது விளம்பரங்களை அவங்க சேர்த்திருக்காங்க. அதுதான் பலருக்கும் பிடிக்காம இருக்கு. ஆனா ஒருவேளை நீங்க அதுக்கான பிரீமியம் நீங்க வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப சுலபமா இருக்கும்.
3: யூடியூப் மாதிரி இன்னொன்று வந்து வாட்ஸ்அப். முதல் டெலிகிராம் பத்தி நம்ம பேசணும். வாட்ஸ்அப்பும் ரொம்ப பிரபலமா இருக்கு, எல்லாருடைய கைபேசியிலையும் இது இருக்கும். 99.9 விழுக்காட்டினருக்கு இந்த
2: நீங்க 100 சொல்லலாம் ரஃபி, 100
3: விழுக்காட்டினர் வைத்திருக்காங்க.
2: உங்களுக்கு ஒரு கை தொலைபேசி இல்லாம கூட இருக்கலாம், ஆனா வாட்ஸ்அப் இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உலகமே அங்கதான் இயங்கிட்டு இருக்கு.
3: ஆமா,
2: ஏன் இவ்வளவு வந்து இப்ப நான் போன் கால் பண்றது கூட வாட்ஸ்அப் தான் பயன்படுத்துறேன். ஏதாச்சும் குறுஞ்செய்தி அனுப்பணும்னா
3: வாட்ஸ்அப் தான்.
2: ஏன் நம்ம ஒளியை எடுத்துப்போம் எல்லாமே. இப்போ 6691119 அந்த ஒரு எண் இருக்கிறதே ஒரு 10 பேருக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த காலகட்டத்துல எல்லாருமே வாட்ஸ்அப் மூலமாக தான் நம்ம வந்து தொடர்பு கொள்றோம்.

0: வேணுமே. நிறைவா இந்த செயலிகள் வந்து மக்களிடையே பிரபலமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு வந்து பேஸ்புக், என்னதான் குறைந்தாலும் கூட மக்கள் இன்னும் அதுல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்டாகிராம் இருக்கு, டிக்டாக், சாட்ஜிபிடி.
1: வாவ், இதுதான் மிச்சம் இருக்கிற செயலிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருமே பயன்படுத்ததான், இது வந்து எதுவுமே சொல்ல தேவையில்லை.
0: ஆமா,
1: சமூக வலைத்தளங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய வாழ்க்கை அதெல்லாம் அழுங்கிருக்கு, உலகமே அதுக்குள்ளதான் அடக்கப்பட்டிருக்கு.
0: ஆமா, இப்ப நாங்க சொன்ன இந்த செயலிகளுக்கு அறிமுகமே தேவையில்லை. இந்த தகவலோட நாங்களும் விடைபெறும் நேரம் வந்துருச்சு. இப்ப
1: சரி, கடந்த 4 மணி நேரமா இரவு ஆட்டம் நிகழ்ச்சியை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா மிக்க மிக்க நன்றி. விருப்ப பாடலங்கத்துல அளவு கடந்து ரிக்வஸ்ட் வந்திருந்துச்சு. பொதுவா திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லும்போது
0: சரி மெதுவா இருக்கும்,
1: கொஞ்சம் மெதுவா இருக்கும், எல்லாருடைய பாடல்களையுமே நம்ம ஒளிபரப்புற மாதிரி இருக்கும். அன்றைக்கு அளவு கடந்து வந்திருக்கு. எப்ப நம்ம வந்து சவாலா உங்ககிட்ட நம்ம விடுத்தோமோ, அதாவது நீங்க என்ன பாட்டு வேணும்னு கேளுங்க நம்ம ஒளிபரப்புறோம் அப்படின்னு சொன்ன நாள்ல இருந்து எப்போதுமே அதிக அளவுல மக்கள் வந்து நம்ம கிட்ட பாடல்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க.
0: எனவே அந்த பாடல்களை தொடர்ந்து கேளுங்க. இன்றிரவும் நிகழ்ச்சி இருக்கு என்பதை சொல்லி இப்பொழுதுக்கு விடைபெற்றுக் கொள்கின்றோம். உங்களுக்காக காலிலிருந்து இப்போ வரைக்கும் இடம்பெற்ற நிகழ்ச்சியின் சில சுவாரஸ்யமான துணுக்குகளை எடுத்து வைத்திருக்கிறோம், அதையும் கேளுங்க.
1: இது உங்கள் இரவில் ஆட்டம்,
0: பாடல்களை கேளுங்கள்,
1: மறைந்து விடும் சோகங்கள்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122. வாரத்தில் 7 நாட்களும்.
3: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். October 2-4 வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd floor அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். October 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd floor நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
4: ரொமானியா ஐரோப்பாவில இருக்கிற ஒரு நாடு. ரொமேனியா கார்பந்து கூட்டமைப்பு அவங்க சமீபத்துல என்ன அறிவிச்சிருந்தாங்கன்னா, ஒரு புதிய கருப்பு அட்டை முறைய அவங்க சோதிச்சு பார்க்க போறாங்க. குறிப்பா இளையர்களுக்கு இடையே நடைபெறும் கார்பந்து போட்டிகள்ல இதை சோதித்து பார்க்க போறாங்களாம். காரணம், பிள்ளைகள் விளையாடும் பொழுது பெற்றோர்கள் ரொம்ப ஆர்வமா அந்த கார்பந்து போட்டியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா சில நேரங்கள்ல போட்டி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போகலன்னா நடுவர்கள் அல்லது மற்ற வீரர்களிடம் வாய்மொழியாக ஆக்ரோஷமாக நடந்து கொள்வாங்க. அப்ப இந்த மாதிரி தருணங்கள்ல அந்த போட்டியை முடிப்பதற்கு நடுவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகின்றது. நடுவர்கள் முதல்ல எச்சரிக்கையை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் 10 நிமிஷம் காத்திருப்பாங்க. பெற்றோர்கள் தொடர்ந்து ஆக்ரோஷமாக நடந்துகிட்டாங்கன்னா அந்த போட்டியை முடிவடைய செய்ய கருப்பு அட்டை காட்டப்படும்.

0: பணம் பத்தும் செய்யும். பணம் இருந்தாலே ஆபத்து தான். நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃப்ளையர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல இது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
1: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
2: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
1: என்ன நடந்தது போய் கேளுங்க.

0: வீரோ ஒலி 968
1: ரயிலின் ஒலிகள் உனையே தேடுவே.
2: கீதாலே பரப்பு உங்களுக்கான தகவல்கள் இதோ. முதல் தகவல், இபிஎல் கார்பந்து பட்டியல்ல முதல் இடத்துல ஆர்சனல் உள்ளது. இரண்டாவது தகவல், இன்று உலக முடி திருத்துபவர்களின் தினம் அனுசரிக்கப்படுகின்றது. வேர்ல்ட் பார்பர் டே இன்று அனுசரிக்கப்படுகின்றது. மூன்றாவது தகவல், டொரண்டோ இதுதான் கனடாவின் தலைநகரம். இந்த மூன்று தகவல்கள்ல எது தவறு? உங்களுடைய பதில்களை இப்பவே அனுப்பி வச்சிருங்க.

0: கேட்டா சற்று முன்பு வழங்கியிருந்த இந்த மூன்று தகவல்கள்ல எது பொய்யானது அப்படிங்கறத நீங்க வந்து சொல்லணும். பல நேயர்கள் முயற்சி செஞ்சிருந்தீங்க, இதுல சரியான பதிலை சொன்ன முதல் நேயர் யார் என்றால் உங்களுக்கு பரிசாக கிடைக்கின்றது. முயற்சி செய்த நேயர்கள், சரியான பதிலை சொன்ன மற்ற நேயர்களுக்கும் நன்றி. சரி, EPL இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கார்பந்து பட்டியல்ல இப்ப ஆர்சனல் முதலாவது இடத்துல இருக்காங்க, அது சரியான தகவல். இரண்டாவது தகவல், உலக முடித்திருத்துபவர்களின் தினம், வேர்ல்ட் பார்பர் டே இன்று அனுசரிக்கப்படுகின்றது. இந்த தருணத்துல நீங்க ஒரு முடித்திருத்துபவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள், எங்களுடைய நன்றிகள். நீங்க இல்லனா எங்களுடைய சிகை அலங்காரங்கள் சிறப்பாக இருக்காது. சரியா, அடுத்ததான் மூன்றாவது தகவல், கனடாவின் தலைநகரம் டொரோண்டோ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், இல்லைங்க அது தவறு, ஒட்டாவா தாங்க கனடாவின் தலைநகரம். டொரோண்டோ ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நகரமா இருக்கிறதுனால பலரும் இதுதான் கனடாவின் தலைநகரமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனா அதுதான் கிடையாது, ஒட்டாவா தான் கனடாவின் தலைநகரம். சரி, இப்ப இன்னொரு கேள்வி, இந்த கேள்விக்கு சரியான பதில நேயர் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கும் பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. கேள்வி இதுதான், தாமஸ் டம்போ அப்படிங்கிற ஒரு நபர் பிரம்மாண்டமான முறையில பூதங்களை உருவாக்கி அதை அங்கெங்கும் ஒளிச்சு வைக்கிறாரு, அதாவது நம்ம சுற்றுப்பயணிகள் பார்ப்பதற்காகவும் மக்கள் பார்ப்பதற்காகவும். அவரு எந்த மாதிரியான பொருள்களை பயன்படுத்தி இந்த பூதங்களை கட்டுறாரு? உங்களுடைய பதில்களை இப்பவே அனுப்பி வச்சிருங்க 9678 8968 என்ற எண்ணுக்கு.
1: போக்குவரத்து நிலவரம்,
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.

0: ஒரு டீ போடு.
1: டீ தானே போட்டுருவோம்.
2: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
4: இங்க இருக்கிற பறவைகளை பராமரிக்கிறாங்க நம்ம திவ்யா, அவங்களதான் சந்திக்க வந்திருக்கோம்.
5: வணக்கம் திவ்யா.
6: வணக்கம். We are nurses, servers, we are everything for our animals.
7: நம்மளா நித்யா படிக்கிற டீ கடை பெஸ்ட் பெஸ்ட்.

ஜோதி ஸ்தாப புஷ்பகடை வழங்கும் லவிஸ்டா காஃபி இப்ப ஒருத்தருக்கு பரிசா கிடைக்க போகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதாவது டென்மார்க்கை சேர்ந்த நபர் தாமஸ் டம்போ, இவர் பிரம்மாண்டமான முறையில பல பூத சிற்பங்களை உருவாக்குறாரு, அவர் எந்த மாதிரியான பொருள்களை வைத்து இந்த சிற்பங்களை உருவாக்குறாரு அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்டிருந்தேன். சரியான பதிலோட வந்துட்டாங்க நீய லட்சுமி. வாழ்த்துகள் லட்சுமி. ஜோதிஸ்தா புஷ்பக்கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி உங்களுக்கு பரிசாக கிடைக்கின்றது. 2014 டென்மார்க்கை சேர்ந்த தாமஸ் அவரு அனைத்துலக அளவுல புகழ் பெற்றாரு. காரணம், அவரு உருவாக்கும் பிரம்மாண்டமான மரத்தாலான ட்ரோல் சிற்பங்கள், மறுசுழற்சி செய்யப்பட்ட மரங்கள் அல்லது பொருள்களை வைத்து இந்த 40 அடி ட்ரோல் சிற்பங்களை உருவாக்குறாரு தாமஸ் டம்போ. அதன் பிறகு இந்த ட்ரோல் சிற்பங்களை பொது வெளிகளிலும் காடுகளிலும் மறைவான இடங்கள்ல வைக்கிறாரு. அதன் பிறகு மக்களை இந்த சிற்பங்களை தேட ஊக்குவிக்கிறாரு. இதன் வாயிலாக மக்கள் இன்னும் இயற்கையை ரசிக்கணும். அது மட்டும் இல்ல, பல நாட்டுப்புற கதைகளையும் இவரு இந்த சிற்பங்களோட இணைக்கிறதுனால அவங்களுக்கும் இந்த கதைகளை பற்றி தெரிய வருகிறது. அதோடு மறுபயணீடு மறு சுழற்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காகவும் தாமஸ் டம்போ 2014 இந்த முயற்சியில ஈடுபட்டு வராரு.

0: 80களின் அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
1: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி 9:00
2: கேட்டாலே பரவசம்.
3: இன்று நம்ம பெருசா யோசிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். திருவள்ளுவரே திருக்குறள் என்ன சொல்றாருன்னா, உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்துன்னு சொல்லிருக்கிறாரு. எப்போதுமே உயர்ந்த எண்ணங்கள் இருக்கணும், அதை நோக்கி நம்ம செயல்படணும் சொல்லியிருக்கிறாரு. நீங்க உங்க வாழ்க்கையில பெருசா யோசிச்சு எல்லாத்தையும் செயல்படுத்திருக்கீங்களா, அல்லது நீங்க முயற்சி செய்து அது நடைபெறல ஆனா முயற்சி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா, போன்ற விஷயங்கள்லாம் நீங்க பகிர்ந்து கொள்ள சொன்னப்போ எனக்கு நந்தினி குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்கிறாங்க.
4: இல்லைய காலை வணக்கம் கதையர், நந்தினி பேசுகிறேன். ஓகே, எனக்கு வந்து ஒரு இடையில வந்து நிறைய கஷ்டங்கள், ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு சரியெல்லாம் போய் வேலை செய்யாத செய்ய முடியாத அளவுக்குலாம் வந்து நிலைமை வந்துச்சு வீட்டில். அப்போ நான் ஒரு ஆள் தான் வேலை வீட்டில், எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஆரம்பத்தில் எனக்கு வந்து டிப்ரெஷன் ஆனாலும் போக போக எனக்கு நானே வந்து சொல்லிக்கிட்டது வந்து எந்த கஷ்டம் வந்தாலும் பிள்ளைங்களோட படிப்பு, பிள்ளைங்களோட வாழ்க்கையை நான் பார்க்கணும், அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தடங்களும் வந்துடக்கூடாதுன்னு நினச்சி என் பிள்ளைங்கிட்டையும் நான் பேசினேன். அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படக்கூடாது, நீங்கள் படிப்பை வந்து படிக்கணும், நீங்கள் நல்லா படிக்கணும், கிராஜுவேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி சொல்லி அடிக்கடி சொல்லி அவங்களுக்கு ஊக்கம் கொடுப்பேன். அது ஆனால் அவங்க வந்து எங்கிட்ட என்னென்னா, அம்மா நான் வந்து பார்ட் டைமாக படிச்சுக்கிறேன், வேலை செஞ்சுக்கிட்டே படிச்சுக்கிறேன்னு நான் முடியவே முடியாதுன்ட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவர் ஹெல்ப் யூ, நீங்கள் வந்து படிச்சே வாங்க அப்படின்னு சொல்லி என்னோடய பெரிய வந்து இந்த வருஷம் கிராஜுவேட் பண்ணுறா. ஸோ அதோடு இன்னும் 2 பேர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் நினைக்கிறது எல்லாமே வந்து பாசிட்டிவாக நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் கதர், பாசிட்டிவாக நினைச்சா எல்லாம் சாத்தியம் அப்படின்னு எப்போதுமே நான் என் மைண்ட் செட்டுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன்.
3: சிறப்பு, மிக சிறப்பு நந்தினி, ரொம்ப நன்றி. வெளிப்படையாக உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது, அது எதை நோக்கி நீங்கள் செயல்பட்டீங்க போன்ற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதே போல் லீலாவதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு 20 வயசில் ஒரு காவலராக ஆகணும்னு ஆசை, ஆனால் எங்கள் அப்பா வந்து என்னை தடுத்து நிறுத்திட்டாரு. அதையும் தாண்டி நான் வந்து SAF வந்து போய் சேர்ந்தேன். அது தவறான முடிவு கிடையாது. படிப்படியாக பதவி உயர்வு வந்து நான் வாரண்ட் ஆஃபீஸராக ரிட்டையர் பண்ணேன்னு லீலாவதி எனக்கு இந்த செய்தி அனுப்பி வச்சுருக்கிறாங்க. அதனால் நேர்களே, நந்தினியை போல் லீலாவதியை போல் நீங்கள் எப்போதுமே பெருசாக யோசிங்க, பாசிட்டிவாக இருங்க. ஏன்னா எப்போதுமே இந்த பெருசாக யோசிக்கும் போது தான் அதை நோக்கி நம்ம செயல்படுவோம். அந்த இலக்கை அடியிறோமோ இல்லையோன்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் முயற்சி செய்கிறீங்களே அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு நம்ம இன்று இந்த தலைப்பு மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து பெருசாக யோசிச்சுக்கிட்டே இருங்க.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 9 6 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே மீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.
2: இன்றைய மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல மூன்று குறிப்புகளை கொடுத்திருந்தேன். மூன்று குறிப்புகள், பாதாம், செரி பழம், பீச் பழம். இதை கேட்ட பிறகு சில ஆராய்ச்சி தான் செய்ய சொல்லியிருந்தேன். நீங்க செய்துட்டு வந்திருக்கீங்க, ஆனா பாதி பாதியா எனக்கு பதில்களை அனுப்பிச்சிருக்கீங்க. இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். முதல்ல நம்ம பதில்களை கேட்டலாம்.
3: வணக்கம் காதர்.
2: வணக்கம்.
3: ஆல்மன், பீச், பேரி, இம்மூன்றும் ரோசேசி என்ற தாவர வகை குடும்பத்தை சேர்ந்தவை.
4: வணக்கம் காதர், நான் மீனா இம்பெர்னஸ் ஜீபிலிருந்து அழைக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில், பாதாம், பீச் மற்றும் செரி பழங்கள் தாவரவியல் ரீதியாக புருனஸ் என்ற தாவர வகை குடும்பத்தை சேர்ந்தவை.
2: ஆமாங்க, ஜீனஸ் புருனஸ் அப்படிங்கறதா இந்த குடும்ப வகை. நல்ல முயற்சி, எல்லாரும் சரியான பதில எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. பிரித்து பிரித்து சொல்லியிருக்கீங்க. இப்ப ஸ்டோன் ஃப்ரூட்ஸ் சொல்லுவாங்க, அந்த ஸ்டோன் ஃப்ரூட்ஸ்ல அணுகிறது தான் இந்த பாதாம், பீச் மற்றும் செரி பழங்கள். எல்லாம் பார்க்கறதுக்கு வெவ்வேறு வடிவத்தில் இருந்தாலும், ருசி வேற மாதிரி இருந்தாலும், ஒரே குடும்பத்தை சேரும்னு இந்த தகவல் நமக்கு சொல்லுது. இப்போ பாருங்க, தாய்லாந்து மக்கள் இருக்காங்க, பிலிப்பீன்ஸில் இருக்காங்க, இந்தோனேஷியாவில் இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்கோம். இவை எல்லாரையும் நம்ம ஆசிய நாட்டு மக்கள் சொல்ல, இதே மாதிரி தான் இயற்கையிலையும் இந்த மாதிரி குடும்ப வகைகள் உள்ளன. இதே மாதிரி மற்ற குடும்ப வகைகள் இருக்கு, ஆனா இன்றைய நிகழ்ச்சி சொல்ல மாட்டேன். அடுத்தடுத்து வரும் எங்கெங்க அங்கத்துல நீங்க கேளுங்க, உங்களுக்கு புதிய தகவல் கிடைக்கும்.

0: கொண்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
1: எப்படி காத்து நம்ம பக்கம் வீசுறதுக்கு இந்த மின் விசிறி உருவாகியதோ அதே மாதிரி இப்ப சூரிய ஒளி நம்ம மேல படுறதுக்கு இப்ப ஒரு சேவை உருவாகியிருக்கு. ரிஃப்ளெக்ட் ஆர்பிட்டல் இவங்க இந்த சேவையை வழங்குறாங்க. விண்வெளியிலிருந்து நேரடியாக உங்களுக்கு எங்க தேவைப்படுதோ அங்க சூரிய ஒளி படும்னு இவங்க சொல்றாங்க. இது கேட்கறதுக்கு இது முடியுமா சாத்தியமா? இவங்க வெளியில இருக்கிற இந்த சேட்டலைட்ஸ் இருக்குல்ல அதை பயன்படுத்தி சூரிய வெளிச்சம் எப்போதுமே வெளியே இருக்கு. விண்வெளியில இருந்து சூரிய வெளிச்சம் இருக்கிறதுனால இந்த சேட்டலைட்ஸ் வந்து அதை பயன்படுத்தி அது வந்து அப்படியே டைரக்ட் பண்ணுது. எந்த பக்கம் தேவையோ அந்த பக்கம் சூரிய வெளிச்சம் படும்னு இவங்க சொல்றாங்க. இதை ஏன் அவங்க உருவாக்கியிருக்காங்கன்னா, சில நேரங்களில் இந்த பண்ணைகளில் தொடர்ச்சியாக சோலார் பவர் தேவைப்படும். தொடர்ச்சியாக அங்கே சூரிய வெளிச்சம் படுறதுக்கு இதை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பேரிடர்கள் இடம்பெற போகுது, இரவு நேரத்தில் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த சேவையை அவங்க வழங்குறாங்கன்னு ரிஃப்ளெக்ட் ஆர்பிட்டல் நிறுவனம் இதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 4 நிமிடங்களுக்கு உங்களுக்கு தொடர்ச்சியாக சூரிய வெளிச்சம் வேணும்னா 333 வெள்ளி US டாலர்ஸ் நினைக்கிறேன், அது நீங்கள் கட்டணம் செய்யணும். தொடர்ச்சியாக உங்களுக்கு 1 மணி நேரம் சூரிய வெளிச்சம் வேணும்னா நீங்கள் 5000 வெள்ளி கட்டணும்னு சொல்கிறாங்க. இது தகவல் உண்மையா இல்லையானு நம்பலனா நீங்க ரிஃப்ளெக்ட் ஆர்பிட்டல் அப்படின்னு கூகுள் செய்து பாருங்க. நீங்க மேலும் பல விவரங்களை தெரிஞ்சுக்கலாம்.

0: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
1: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, அறுத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம். நல்ல மழை சிங்கப்பூர்ல பல இடங்கள்ல இந்த மழைக்கு ஏத்த மாதிரி டீ கடையில உங்களுக்காகவே சூடான டீ குடிச்சிட்டு நிகழ்ச்சி படிக்க ஓடி வந்திருக்கிறேன் உங்கள் விமலா. இன்றைக்கு நம்முடைய நித்யா விடுப்புல இருக்காங்க. சமூக வலைதளத்தை பாத்திருந்தீங்கன்னா நேரம் தெரிஞ்சிருக்கோம், அக்கா கொரியால ராமன் சாப்பிட்டு இருக்காங்க, பொடுக்காவ சாப்பிட்டு இருக்காங்க. வரும்போது என்ன வாங்கிட்டு வராங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். வரும்போதுன்னு சொல்லும் போது வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு செய்தி படிச்சு பாத்தங்க, நம்ம ஒலி நேர்கள் பலருக்கு இந்த மாதிரி ஒலியை கேட்டுட்டு பேருந்துல பயணம் செய்யறது அதெல்லாம் ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். அப்படிப்பட்டவராக நீங்க இருந்தீங்கன்னா இந்த செய்தி கேள்விப்பட்டு புது செய்தியா கூட இருக்கலாம். அப்படி நீங்க பொது பேருந்துகள்ல ஒலி 9-6 சத்தமா வைத்து கேட்கக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா காது கொடுத்து கேளுங்க. இனிமே பேருந்துகள்ல பொது பேருந்துகள்ல சத்தமா ஒலி வச்சு கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லவங்க கால்களை வந்து இருக்கையில வைக்கிறதும் குற்றம், குப்பை போடுறது, உணவு சாப்பிடுறது அப்படிப்பட்ட குற்றங்களுக்கு 500 வரை அபராதம் விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த புதிய விதிமுறை 23rd அமலுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால உஷாரு உஷாருப்பா, ஆனா கண்டிப்பா ஒலி 9-6 டீ கேட்க தவறாதீங்க. 8 வரை உங்களை மகிழ்விக்க வந்துட்டேன். உங்க விமலா டீ குடிச்சிட்டு நிகழ்ச்சிக்கு போகலாமா?
2: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: முன்பெல்லாம் எங்கேயாவது நம்ம போறதா இருந்துச்சுன்னா எங்க போறோம் வரோம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு பலகைகள் அல்லது யார்ட்ட கேட்டு கேட்டுதான் போகணும். ஆனா இப்ப எல்லாம் தேவையில்லை, கூகுளை திறந்தா அது காட்டுது வழிய.
1: கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில்.
0: இந்த கூகுளோ ஒரு அழகான தத்துவத்தை நம்முடைய வாழ்க்கை தத்துவத்தை சொல்லுது என்பது உங்களுக்கு தெரியுமா? அண்மையில கூகுளை பயன்படுத்திட்டு நான் பயணம் செஞ்சுட்டு இருக்கும் போது வாகனத்தை செலுத்தும் போது இந்த ஒரு விஷயம் டக்குன்னு புரி தட்டுச்சு. ஆமால அப்படின்னு யோசிக்க வச்சுது. என்னன்னா கூகுள் மேப்ஸ் எப்படி நம்ம பயன்படுத்தும் போது அது நீங்க தவறான பாதை எடுத்துட்டீங்க அப்படின்னு ஒரு போதும் சொல்லாது. யூ ஹவ் டேக்கன் அ ராங் டேர்னிங் அப்படின்னு எப்பொழுதுமே சொல்லாது. அது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ரீரவுட்டிங், அதாவது வழியை மாற்றி விடுது. நீங்க ஒரு வழியை விட்டாலோ அந்த வழியை திருப்பி விடுது அப்படின்னு தான் சொல்லும். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை அப்படிதான் இல்லையா? ஒரு விஷயம் நமக்கு ஆசைப்பட்ட மாதிரி நாம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலன்னா கொஞ்சம் மெனக்கட வேண்டியிருக்கும். ஆனா சுத்தி கித்தி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம். அதனால உங்க பாதை பயணம் எப்படி இருக்குன்னு லேசா யோசிச்சுட்டு இந்த பாடலை கேளுங்க. இது டீ கடை, நான் உங்கள் வைப் விமலா.
2: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க் யூ.
3: டீக்கடையோட நாம இணைஞ்சிருக்கிறோங்க. காற்று தூய்மை கேட்டு குறியீடு கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டத்துல. மழைய பார்க்கும் போது வர சந்தோஷம் இருக்கு.
4: கூத்தாடும் மழை காலம் எங்கெங்கும் கூட
3: உண்மைதான். இப்ப நம்ம பெரியவளா ஆயிட்டோம், ஆனா சின்ன வயசுல இருக்கும் போது குழந்தைகளா இருக்கும் போது மழையை பார்த்து அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஜாலியா போய் விளையாடுவோம், அம்மா அப்பா கிட்ட திட்டு வாங்கணும்னு பரவாயில்ல சொல்லிட்டு செஞ்ச அணியாயி கொஞ்சமா நஞ்சமா. சாந்தகுமாரியோட செய்தி பார்க்குவோம். மழை பெய்யும் போது இந்த பள்ளங்கள்ல இருந்து தண்ணி தேங்கி இருக்கும் இல்லையா, அதுல நுழைஞ்சு அப்படி தண்ணியில் அடிச்சு விளையாடுறது இருக்கு இல்லையா, அது ஒரு தனி சந்தோஷமான ஒரு விஷயம். அது ரொம்ப ரசிப்போம், அது தனி மகிழ்ச்சி அப்படின்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திபன், வணக்கம் அண்ணா, வாங்க.
5: இனிய மாலை வணக்கம். விமலாஜி, பார்த்திபன் பேசுற. மழை அதை பத்தி நினைச்ச ஒரு குட்டி கவிதை, குட்டி கதை மாதிரி. சிறு வயதில் மழை வந்தால் சந்தோஷமாய் ஓடி நனைந்தேன், அதான் உண்மை. சேற்றிலும் சிரித்தபடி சின்ன உலகம் ஒன்றை ரசித்தேன். மழை உலகத்தை சொல்றேன். இன்று மழை வந்தாலோ ஓரமாய் நின்று வேடிக்கை பார்க்கிறேன். மழை மாறவில்லை, மாறியது நான் தான். அதனாலோ என்னவோ இப்போது மழை எனக்கு அவ்வளவாய் பிடிக்கவில்லை. நினைஞ்ச கோடாயிருதுல என்ன பண்றது.
3: வயசு ஆக ஆக பாருங்க, ரசனத்தன்மையே குறைஞ்சு போச்சு நமக்கு எல்லாம். நினைச்சு பார்த்தா கொஞ்சம் சோகமா இருக்கு. சின்ன பிள்ளைங்களாவே இருந்திருக்கலாமோன்னு
6: தோணுது.
3: இக்கிற மாட்டுக்கு அக்கற பச்சை. சின்ன பிள்ளைங்களாகும் போது எப்படா பெரியவங்களும் ஆகும் அப்படின்னு ஆசைப்பட்டோம், ஆனா பெரியவங்களாகும் போது பாருங்க. தேவி எடுக்கிறார் பதிவு. வணக்கம் தேவி.
7: சின்ன வயசுல மலையில விளையாட விளையாடதுன்னு சொல்லுவாங்க, அப்பதான் நம்ம வந்து சீசோன்னு சொல்லுவாங்க, அது பிளே கிரவுண்டு.
3: ஆமா,
7: சீசோன்னு சொல்லுவாங்க. இப்போ விளாண்டுக்கிட்டே இருப்போம். மழை பெஞ்சா இன்னும் குஷியா இருக்கும், ஏன்னா அது ஸ்லைட்ல வர்றது. அப்புறம் கொஞ்சம் தண்ணி தங்கிடும், அந்த தண்ணியிலே விளையாடுறது. எனக்கு அந்த நினப்பெல்லாம் வந்துட்டு விமலா, தோஸ் டீனேஜ் டேஸ்.
8: வீட்டுல இருந்து ஒரு சாயங்காலம் ஒரு சூடா மசாலா ஜிஞ்சர் டீ குடிச்சு வீட்டுல இருந்து அந்த மழையை ரசிச்சு, ஆஹா, அந்த மாதிரி ஒரு நினைவு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். Thank you.
3: உண்மைதான் இல்லையா, அந்த மழை வரும்போது சூடா ஏதாவது ஒரு பானத்தை கலை குடிச்சிட்டு அப்படி சன்னல் பக்கத்துல உட்காந்துட்டு மழையை ரசிக்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஆனால ஒரு விஷயம் சொல்லியாகணும், எனக்கு சின்ன வயசு ஞாபகம்னா இந்த பேப்பர் தாள் இருக்குல்லையா, அதுல அந்த படகு நான் செஞ்சு அதை தண்ணியில விட்டு அது எவ்வளவு தூரம் போகுது அப்படின்லாம் பாத்துட்டு இருப்பேன். ஆனா இந்த வயசுல சின்ன பெரிய சின்ன வயசுல அதெல்லாம் பண்ணோம், இப்பெல்லாம் வந்து அந்த ரசிப்பு தன்மை ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு. இருந்தாலும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா, நேரம் கிடைச்சதுன்னா மழையை கொஞ்சம் ரசிச்சு பாருங்க, மழையில விளையாடி பாருங்க. என்ன காய்ச்சு தானே வந்துட்டு போட்டு மாத்திரை போட்டுக்கலாம்.
9: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
4: நடக்கும்
9: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: இன்றைக்கு நான் மாறி இருப்பது கார்த்திக் பத்து, அவருடைய செல்வராணி, சுபாஷினி, பரமேஷ், தேவராஜா, குமார், ஷாமினி தேவி, டாக்டர் ஸ்ரீனிவாஸ், சுப்பிரமணியம், சர்குணன், கேரலைன், சாமுவேல், அண்ணம் என பலர் சரியான பதில் சொல்லிருக்கீங்க. வாரே வா, வாங்கிருங்க எல்லாரும். சரி, சரியான பதில் என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டு முடியல, குறிப்புகளை நான் சொல்றேன். ஒரு விஷயத்தை நான் கூடுதலா சொல்லிட்டேன், அதனால தான் நீர்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, மீண்டும் சொல்றேன் குறிப்புகள். அதாவது இந்த கடைக்காரர் என்ன செஞ்சிருக்காருன்னா, நம்ம வாடிக்கையாளர் ரொம்ப குறைவான பொருட்களை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று செய்யணுமே அப்படின்னு சொல்லி என்ன கண்டுபிடிச்சாங்க. பறவையை கண்டான், விமானம் படைத்தான் அப்படின்ற மாதிரி ஒரு நாற்காலி, அதுவும் மடிக்கக்கூடிய நாற்காலியை பார்த்திருந்தாரு, என்ன கண்டுபிடிச்சாரு, என்ன உருவாக்குனவர். இரண்டாவது குறிப்பு, ஒக்லஹோமால 1937 என கண்டுபிடிக்கப்பட்ட போது யாருக்குமே என்ன பிடிக்கல, யாருமே பயன்படுத்தல, அதனால காசு கொடுத்து நபர்களை பயன்படுத்த வச்சு அதன் பிறகு நாம எல்லாம் இன்றைக்கோ எல்லா நாளும் பயன்படுத்திட்டு இருக்கோம். நான் யார் அப்படின்னு கேட்டிருந்த பொழுது வந்திருக்கும் பதில்கள் சிலவற்றை லேசா பார்த்துலாம் நிறைய பேர் செய்து அனுப்பிச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அவங்கள இரண்டு குரல் பதிவுகளை நம்ம கேட்கலாம். நம்முடைய சர்குணன் புதிய நீர் வந்திருக்காரு வானொலி பக்கமாக, வாங்க வாங்க.
1: வணக்கம் விமலா.
0: வணக்கம்.
1: என் பெயர் சர்குணன். நீங்க கேட்ட கேள்விக்கு விடை வந்து ஷாப்பிங் கார்ட் என்று சொல்லப்படும் ஒரு பொருள் தள்ளுவண்டி. இந்த பேரங்கடிகள்லாம் நம்ம பயன்படுத்துறோமா இல்லையா, அந்த பொருட்களை வச்சு தள்ளுறது தள்ளுவண்டி, அந்த ஷாப்பிங் கார்ட் அதான் பதில் நினைக்கிறேன். நீங்க பார்த்து சொல்லுங்களேன்.
0: சரியான பதில் சர்குணன், ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. சர்குணனுடைய குரல் பதிவு மட்டும் இல்லாம இன்னொரு குரல் பதிவு ஒலிச்சலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா சாமுவேல் வந்து ஒவ்வொரு நாளும் பயங்கரமா ஆராய்ச்சி செஞ்சு பதில கண்டுபிடிப்பாரு. வகுப்பறையில முதல் பெஞ்ச்ல உட்கார்ந்து போல இருக்கு, அப்படி அனுப்பிச்சிருக்காரு. கேளுங்க அவரோட குரல் பதிவு.
2: வணக்கம் விமலா.
0: வணக்கம்.
2: சில்வன் கோல்மேன் என்ற கடைக்காரர் 1930களில் ஒக்லஹோமாவில் கண்டுபிடித்தது ஷாப்பிங் கார்ட். முன்பு அது ஃபோர்டபிள் பாஸ்கெட் கேரியர் என்று அழைக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் ஷாப்பிங் கார்ட் என்று பெயர் மாற்றம் கண்டு இப்பொழுது எல்லாரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். சாமுவேல்.
0: ஆமாங்க, சரியான பதில் ஷாப்பிங் கார்ட். தமிழ்ல வணிக தொகுப்பு வண்டி அல்லது மளிகை பொருள் தள்ளுவண்டி இப்படிதான் நம்ம அழைக்கலாம், பிரச்சனையே இல்ல. ஆக சரியான பதில் ஷாப்பிங் கார்ட் என்பது 1937 காலகட்டத்துல சில்வன் கோல்மேன் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். நம்ம கடைக்கு வரவங்க பொருளை கொஞ்சமா வாங்கிட்டு போறாங்களே, இல்ல கை நிறைய வாங்கிட்டு போனா நம்ம செல்வ செழிப்போடு இருக்கலாம் அப்படின்னு அந்த மனுஷன் உட்காந்து யோசிச்சதுல கண்டுபிடிச்சதுதான் இந்த ஷாப்பிங் கார்ட். முன்பெல்லாம் 50 எடுத்துட்டு போனா இவ்வளவு பொருட்கள் வாங்கலாம், இப்பெல்லாம் 10. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஷாப்பிங் கார்ட் தான். என்ன பயன்படுத்தும் போது அடுத்த யோசிச்சு பாருங்க, காசெல்லாம் எங்க போகுது அப்படின்னா, முக்கியமா இந்த ஷாப்பிங் கார்ட்ல பெரிய இடமா இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிரப்பிட்டு போகணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுனாலதான் நம்ம காசு எல்லாம் கரியா போகுது. அந்த பக்கமா போனீங்கன்னா அடுத்த இன்னும் கொஞ்சம் பார்த்து ஷாப்பிங் செய்யுங்க.
3: இன்றும் இளமையான 70. எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
4: உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்ட கண்ணன் இங்கே.
3: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
4: ஏதேதோ நடக்கும்,
3: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: நடிகர் ரிஷிகாந்த்.
1: கல்யாண விருந்தே முந்திக்கடாத்து.
0: ரிஷிகாந்துடைய நடிப்புல அண்மையில வெளிவந்திருக்கும் திரைப்படம் தான் முதல் ராத்திரி. யாருப்பா இந்த பையன், இவ்வளவு நல்லா நடிக்கிறாரு, கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரியோ கன கச்சிதமாவும் நடிக்கிறாரு அப்படின்னு பலரையும் வேக வச்சிருக்காரு. ஆனா உண்மையிலேயே அவர் திரையுலகத்துக்கு ரொம்ப புதுசாக இருந்தாலும், கதாநாயகன் அப்படின்னு புதுசா இருந்தாலும், ஏற்கனவே சிறு திரைப்படங்கள் குறும்படங்கள்ல இருந்து 50க்கு மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. பல திரைப்படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் அங்கங்க வந்துட்டு போயிருப்பாரு. அப்படி கவனிக்கப்படாம இருந்தவர் இந்த படம் முதல் ராத்திரி திரைப்படம் வழியாக அனைவருடைய கவனத்தை ஈர்த்திருக்காரு. முதல் ராத்திரி திரைப்படம் மட்டும் இல்லாம டாரதி திரைப்படமும் அவருடைய நடிப்புல வெளிவந்திருக்கு. இந்த நேரத்துல ரஜினிகாந்துடைய பயோபிக் எடுக்கிறதா இருந்தா அதற்கு கன கச்சிதமா பொருந்தக்கூடியவர் நம்ம ரிஷிகாந்த் அப்படின்னு கூட சமூக வலைதளத்துல பலரும் அவருடைய பாராட்டிருக்காங்க. ஏன்னா அவருடைய நடிப்பு அவ்வளவு இயல்பா இருந்தது. அவர் முக வெட்டெல்லாம் பார்க்கும்போது ரஜினி சின்ன வயசுல பாக்குற மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். இன்று செப்டம்பர் 21ஆம் தேதி ரிஷிகாந்துடைய பிறந்த தினமும் கூட. இந்த வெற்றி அவர் கிடைத்திருக்கும் வெற்றி தொடரட்டும். இன்னும் பல திரைப்படங்கள் அவர் கொடுப்பாரு, வெற்றிகரமா வருவாரு, அடுத்த ஒரு பெரிய சுத்து வருவாரு அப்படின்னு எதிர்பார்ப்போமே. ரிஷிகாந்த் பிறந்த நாள் வாழ்த்துகள்.
2: இனிய பழைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா காபோலி 96.8.

ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி செய்து ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து கம்பஸ் 1 வரை

பதிந்து கொண்ட எல்லா நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி. இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா காப் ஒலி 96.8.

0: கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
1: வணக்கம்.
2: நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்க.
3: இரவனில் ஆட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
2: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
4: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோமா?
3: மனசுல உள்ளதே எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
2: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
5: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
3: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
2: ரஃபி
3: நவீன் வழங்கும்
6: இரவினில் ஆட்டம் இணையில்ல கொண்டாட்டம். இரவினில் ஆட்டம் இடைநில்லா கொண்டாட்டம்.
3: மறக்காம கேளுங்க.

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
1: இரவினில் ஆட்டம் இரவினில்லா கொண்டாட்டம்.
0: இன்றைய நாள்ல உலகத்துல என்னென்ன கொண்டாடுறாங்க, என்னென்ன அனுசரிக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி
2: அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. சொன்ன சாந்தி கிடையாது, சாந்தினா மனசாந்தி அப்படின்னு சொல்ல அமைதி.
0: அமைதி
2: அந்த அமைதிக்கான ஒரு நாள் தான் இன்னைக்கு. அனைத்துலக டே ஆஃப் பீஸ், அதாவது அமைதியை விரும்புவோருக்கு இன்னைக்கு அமைதியை விரும்புங்க, விரும்பாதவங்களும் விரும்புங்க அப்படின்னு சொல்ற ஒரு நாள்.
0: நிம்மதி அமைதி அப்படின்னு சொல்லும்போது
2: சொல்லலாம்
0: உலக நிம்மதியோ நம்ம கருதலாம்.
2: ஆமா, நிச்சயம்
0: மன நிம்மதி அப்படின்னு சொன்னீங்க. உலகத்திலயும் நிம்மதி நிலவனும், அமைதி நாளனும், அமைதியை நாட்டணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படணும்.
2: ஆமா, அது மட்டும் இல்லாம சண்டை இருக்கக்கூடாது, போர் இருக்கக்கூடாது, இதெல்லாம் விடுத்து அமைதியா இருக்கணும்.
0: சரி, அதற்கு பிறகு அதற்கு ஏத்த மாதிரி இன்னொரு நாள் ரஃபி, வேர்ல்ட் கிராட்டிடியூட் டே, நன்றி உணர்வு தினம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நன்றி உணர்வு அப்படிங்கிறது பலருக்கும் இருக்க வேண்டிய ஒன்று.
2: நிச்சயமா
0: ஒரு கூறு, ஏன்னா யாராச்சும் நமக்கு உதவி செய்யறாங்கன்னா நம்ம நன்றி சொல்லணும். வாய் வார்த்தையை நம்ம நன்றி சொல்லிடலாம், ஆனா அந்த உணர்வு வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா இருக்கணும். அதுக்குதான் ரஃபி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று.
2: சரி, நன்றி உணர்வோட இருக்கணும். பை டிஃபால்ட்டா ஒருத்தர்கிட்ட அது இருக்க வேண்டிய ஒன்று, அது வரவழைக்கிறது அப்படிலாம் கிடையாது. யாராவது ஒண்ணு உங்களுக்காக தூக்கி வச்சாங்கன்னா நன்றின்னு சொல்லணும். நன்றி உணர்வு இருக்கணும், ஐயோ உதவி செஞ்சாங்களே அப்படின்னு.
0: அடுத்து இன்றைக்கு ஜீரோ இமிஷன்ஸ் டே அனுசரிக்கப்படுது ரஃபி. இன்றைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா ஹேஸ், இந்த புகை மூட்டம் அப்படிங்கிறது நம்ம சிங்கப்பூர்ல அதிகளவு இருக்கு, உலகத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த ஒரு நாள்ல ஜீரோ இமிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எப்போதுமே நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் இந்த மாசு கலந்த புகையெல்லாம் இருக்கு, வெளியேற்றம் இருக்கு, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும்.
2: ஆமா, அது வந்து தொழிற்சாலையா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், அதுல இருந்து வெளியேறும் தீய வாயுவை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும், இருக்கக்கூடாது. இந்த பூமியை பாதுகாக்கணும், பூமியோட சம்பந்தப்பட்ட நாட்கள் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு.
0: ஆமா ரஃபி. இறுதியாக இன்றைக்கு அல்சைமர்ஸ் டே அனுசரிக்கப்படுது, வேர்ல்ட் அல்சைமர்ஸ் டே. இது வந்து ஒரு மறதி நோய் அப்படின்னு நம்ம சொல்லுமா ரஃபி?
2: ஆமா, முதுமை மறதி அப்படின்னு சொல்லும் போது இப்ப சிங்கப்பூர்லயும் சரி பலரும் அதால பாதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து அந்த முதுமை மறதியில இருக்கும் போது சில பேர் புரிந்து கொள்ள மாட்டாங்க. அவங்களை பாதுகாக்கிறவங்க, அவங்களை பராமரிக்கிறவங்க புரிந்து கொள்ளாம அவங்களை பார்த்து சத்தம் போடுறது வைக்கிறதெல்லாம் இருக்கு.
0: ஒரே கேள்வி எத்தனை வாட்டி கேப்பீங்க அப்படின்னு சத்தம் போடுவாங்க.
2: அதை புரிந்து கொள்ள முடியாத தருணத்துல முன்பெல்லாம் என் தந்தைக்கும் அந்த ஒரு மறதி நோய்.
0: சரி,
2: அந்த நேரத்துல நானுமே வந்து எரிச்சல் அடைந்திருக்கிறேன், கேட்டதே கேட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு. ஆக அது அப்படி இருக்கக்கூடாது. இப்ப விழிப்புணர்வு கொஞ்சம் அதிகமா இருக்கு அதுல.
0: ஆக உங்களுக்கு அல்சைமர்ஸ் உள்ள ஒருத்தர் தெரியும்னா கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க, கொஞ்சம் பொறுமையா அவங்க கிட்ட பேசுங்க.

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா?
1: அதுல இருந்து ஒரு பகுதி
2: இரவினில் ஆட்டம் இடைநில கொண்டாட்டம்.
0: நடிகை ராதா.
3: சகோதரர்களே, சகோதரிய நம்பி இருந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ராதா. அதான் கொஞ்சம் ஒரு சர்ச்சை ஆயிடுச்சு இப்ப குடும்பத்துல.
0: குடும்பத்துல
3: அவங்களுக்கு வந்த காசோலை எல்லாம் பெயர் மாற்றி இன்னொருத்தருடைய பெயர்ல வந்து போடப்பட்டதா ராதா புகார் கொடுத்திருக்கிறாங்க நீதிமன்றத்திற்கு சென்று.
0: சரி,
3: இது வந்து ஒரு பெரிய விஷயமா பாக்கப்படுது. இன்னைக்கு பார்த்தா என் திடீர்னு என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃபீட் வந்திருந்தது. ராதாவும் அம்பிகாவும் ஒன்னா சேர்ந்து நிக்கிற மாதிரி பழைய படம். ஆமா, அதுக்கப்புறம் புதுசா அவங்க எடுத்த படம். என்ன இது, ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு பின்னால இந்த கதை வருது. அதாவது எதிர்பார்க்கலனா அவங்க குடும்பத்துல எப்படி ஒரு.
0: ஆமா ஆமா, ஏன்னா பிரபலங்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய குடும்ப விஷயங்கள் சர்ச்சைகள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமா வெளியே வரும்.
3: ஆமா, இதுல ராதாவுக்கு வந்து இரண்டு சகோதரர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அம்பிகா சகோதரின்னு எல்லாருக்குமே தெரியும், திரையுலகில இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. இப்ப என்ன இந்த பிரச்சனைனா, இவங்களை வந்து அவங்க வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சர்ச்சை வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம், நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு.

0: வந்தாய் 100 வயது
1: கேட்டால் தருவோ சுட சுட விருந்தே
0: போடப்பா
1: போட்டுருவோ
0: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
1: அப்படி பாடக்கூடாது.
2: பாடவா உன் பாடலை
1: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்து பாடுகளை காத்திருக்குங்க.
0: டீ கடைக்கு போவோமா?
1: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
0: எக்ஸாக்ட்லி
1: கேட்க தவறாதீங்க.
3: சொந்த ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கலாம்.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
2: I want to go out and buy phone.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ்.
3: Hi darling, எப்படி இருக்கீங்க? Hi boss, சாப்பிட்டீங்களா? அவர் வீட்ல இல்ல, அதனால தான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். அவர் இன்னும் பிசினஸ் மீட்டிங் போயிருக்காரு.
0: என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக. இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியாகா போலி 96.8 இல்.

வணக்கம். காலை மணி 5, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியாகாப் ஒலி 968. இன்றைய செவிசியல் தொடக்கமாக எல் சுப்பிரமணியம் அவர்கள் வாசித்திருக்கும் வயலின் இசை ஒலியிடவிருக்கின்றது. ஹம்சத்வனி ராகத்தில் ஆதிதாள வர்ணம். கேட்டு மகிழுங்கள்.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியறவிருக்கின்றன, கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலிக்கின்றது டி எம் கிருஷ்ணா அவர்கள் பாடியிருக்கும் ஹம்சத்வனி ராகத்தில் வாரண முகவா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடகாப் ஒலி 968. பாமணம் தொகுப்பில் அடுத்து ஒலியரவிருக்கும் பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடியிருக்கும் காண 1000 கண் வேண்டும். ராகம் தேவகாந்தாரி, தாளம் ஆதி.

பாமணம் தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாப்போலி 968 கேட்டாலே பரவசம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியாகாப் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
1: இன்று 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 22 தேதி செவ்வாய்க்கிழமை. இவ்வருடத்தின் 265 நாள். ஆண்டு நிறைவு பெற 100 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன.
0: பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 5 தேதி திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஹிஜ்ரி 1448 ரபியுல்லாஹிர் மாதம் பிறை 10.
1: ஒலி 968 மணி நேர ஒலிபரப்பை
0: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ லிசன்.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 அழைக்க வேண்டிய எண் 6691119
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: முதல் பாடல் உங்களுக்காக வந்துச்சு. தேனிசென்ற தேவாவுடைய சில எஸ் பி பாலசுப்ரமணியம் அந்த பாடலை பாடிட்டு உங்களுக்காக.
1: ரவி, சமீபத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இணையதளத்துல பல மோசடிகள் நடந்து கொண்டிருக்கின்றன.
0: ஒருத்தருக்கு
1: வந்து ஒரு லிங்க் அனுப்புவாங்க, அந்த லிங்க நாம தப்பி தவறி கிளிக் செய்து விட்டோம், தட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னா அங்கே இருந்து டக்கு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளுடைய நம்ம யாரு கூட தொடர்புல இருக்கோமோ அவங்களுக்கு அதே லிங்க் போய் சேர்ந்துரும். ஆனா நாம அனுப்புற மாதிரி இருக்கும். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, ஓ ரவிஜி தான் அனுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டாக்கா அதுக்கப்புறம் அதுவும் இந்த மாதிரிதான் பரவும். இப்ப சமீபத்துல வந்து இந்த சிடிசி வவுச்சர்ஸ் எல்லாம் வேற இருக்கு இல்லையா, இந்த பற்றுச்சீட்டுகளுக்கு என்றே சமூக வலைதளங்கள்ல நிறைய மோசடி செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. விளம்பரங்கள் இருக்கின்றன, இந்த விளம்பரங்கள் எல்லாம் சரியான விளம்பரங்கள் கிடையாது.
0: பாருங்க, இதெல்லாத்தையும் நீங்க சரிபார்க்கணும், விவரங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நீங்க பல யுத்திகளை கையாளலாம். அதுல ஒண்ணு வந்து இந்த மோசடிக்காகவே வழங்கப்படுற சிறப்பு எண் இருக்கு இல்லையா, அந்த எண்ணை அவங்க தொடர்பு கொள்ளலாம். அது ஒரு வழி.
1: 1799 என்பதுதான் இந்த சிறப்பு எண்.
0: அதுக்கப்புறம் இந்த ஸ்கேம் ஷீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலி இருக்கு சஜினி, அதை நீங்க வந்து பதிவிறக்கம் செய்து கொண்டீங்கன்னா உங்க கையெழுத்து தொலைபேசியில, அதன் வாயிலாகவும் இப்படிப்பட்ட சம்பவங்களை குறைத்துக் கொள்வதற்காகவும் முறியடிக்கிறதுக்காகவும் நீங்க பயன்படுத்திக்கலாம்.
1: அது மட்டும் இல்ல, இப்ப யாராவது உங்ககிட்ட வந்து இந்த சிடிசி பற்றுச்சீட்டுகளை பற்றி செய்தி அனுப்புனாங்கன்னா முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா அந்த கிளிக் செய்யாம நீங்க இந்த இணையதளங்களுக்கு சென்று இந்த விளம்பரம் சரியானதா அப்படின்னு பார்த்து கொள்ளணும், சரி பார்த்து கொள்ளணும். அதற்கு நீங்க போக வேண்டிய இணையதள முகவரி go.gov.sg/cdcv அல்லது vouchers.cdc.gov.sg.
0: ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு நீங்க வேலை செஞ்சு சம்பாதிக்கிற காசை பாதுகாப்பா வச்சுக்கணுமா இல்லையா?
1: ஆமா.
0: ஆக பாதுகாப்பு வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப அவசியம். அதுக்காக தான் இந்த தகவலை நாங்க உங்களுக்கு பகிர்ந்துகிட்டோம். சரி, 6:11 ஆயிடுச்சு. இன்று பழைய பாடல்கள் தொகுப்புல உங்களுக்காக மூன்று இதமான பாடல்கள் காத்திருக்கு.
2: ஓடிவது போல் இடையிருக்கும்
1: இதயத்தில் நீ திரைப்படத்தில் இருந்தும்
2: பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள்
1: பாசம் திரைப்படத்தில் இருந்தும்
2: காத்து வேலிடை கண்ணம்மா கண்ணம்மா
1: கப்பலோடிய தமிழன் திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்காக நம்ம நேயர்கள் பார்த்து பார்த்து பாடல்களை விரும்பி கேட்டு இருக்காங்க. இதயத்தில் நீ திரைப்படத்தில இருந்து பாடலை வந்து ரமேஷ் விரும்பி கேட்டு இருக்காரு.
0: பாசம் பட பாடலை எனக்காக ஒளிபரப்புங்க அப்படின்னு பாக்கியம் சொன்னாங்க, அவங்களுக்கான பாடலாக அது வந்தது.
1: கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தில இருந்தும் லலிதாவின் விருப்ப பாடலை இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம கேட்க இருக்கோம்.
0: அது என்ன பி வி ஸ்ரீனிவாஸ் பாட்டா பாத்து போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம். காரணம், இன்னைக்கு அந்த பழம்பெரும் பாடகருக்கு பிறந்த நாள். 1930 இதே நாள் செப்டம்பர் 22 பிறந்த பி ஜி பி ஸ்ரீனிவாஸ் இந்த உலகத்திலிருந்து மறைந்திருக்கலாம், ஆனா அவருடைய இதமான குரலை மறக்க முடியுமா?

0: மாலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.

0: டாம்பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: Maverick Events in production வழங்கும் Masala Coffee live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு Masala Coffee மீண்டும் சிங்கப்பூரில். Masala Coffee தனித்துவமான fusion இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMARC Downtown Eastdale. Masala Coffee live in Singapore, the return tour. நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
3: வணக்கம் சிங்கே.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு.
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும், உள்ளம் மகிழ சமைக்க உதவும், ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: 6:25 ஆகிவிட்டது.
2: பஞ்சாங்கம் பார்த்து சொல்லவா.
0: எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா குரல்ல இரண்டு பாடல்களை கேட்க போறீங்க. சிட்டுக்குருவி படத்துல இருந்து பாட்டு வருது, அதனை அடுத்து சீர்வரிசை படத்துல இருந்து பாடல் இடம்பெற போகுது.
3: இந்த மாதிரி எல்லாம் காதலித்து பாடல்களை பாடணும்னு ஒருத்தருக்கு சமீபத்துல ஆசை வந்திருக்கு. 49 வயது நிரம்பிய ஒரு ஆடவர் சிங்கப்பூர்ல மோசடிக்கு ஆளாகி இருக்காரு ரவி.
0: என்னாச்சு?
3: அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, பேஸ்புக் வாயிலாக ஒரு பெண்ணோட பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர்களுக்கு இடையே வந்து கொஞ்சம் காதல் மலர்ற மாதிரி இருந்துச்சு. பேஸ்புக்ல இருந்து வாட்ஸ்அப்ல அவங்க தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் வந்து ஒரு சிங்கப்பூரர், ஆனா வெளிநாட்டுல நான் இப்ப வசிக்கிறேன், இங்க நான் ஒரு கடை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவரும் வந்து அப்படியா, உன் கடையா, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிருக்காரு.
0: நல்ல விஷயம் தானே.
3: அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, என் கடைக்கு இப்ப நீங்க வந்து முதலீடு செஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், உங்களுடைய ஆதரவை இதன் வாயிலாக நீங்க தெரிவிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
0: இருங்க, இவரும் அதை நம்பி காசை எடுத்து கொடுத்திருக்காரு.
3: ஆமா,
0: அதுக்கப்புறம் ஏமாந்துட்டாரு.
3: ஆமா, 80,000 வெள்ளிய அவங்க மோசடி செஞ்சிட்டாங்க. அது கூட பிரச்சனை இல்ல, இந்த காசை அதாவது இந்த பணத்தை மீட்பதற்காக ஒரு வழக்கறிஞர நாடி போயிருக்காரு.
0: அங்கேயும் வந்துட்டாரு,
3: அங்கேயும் ஏமாந்துட்டாரு, 10,000 வெள்ளிய இழந்துட்டாரு.
0: பாருங்க, இதெல்லாம் தேவையா அப்படின்னு ஒரு கணம் யோசிக்க சொல்லுது. இன்னொரு கணம், இதுக்கு நாமளும் விதிவிலக்கல்ல, நமக்கு கூட இது நடக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. காரணம், சில பேர் சில நேரத்துல நாம எப்ப தனிமையில இருக்குமோ அல்லது அன்பை தேடுறோமோ அதை பயன்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க.
3: ஆமா,
0: தப்பு பண்றவங்க அவங்களா இருந்தாலும் அதன் விளைவுகள் நமக்கு வரும்போது மனசுக்கு ஒரு மாதிரியாதான் இருக்கு. ஆக இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு நடக்க கூடாதுன்னு சொன்னா, இந்த பாருங்க, முன்பின் தெரியாதவங்க, நீங்க சந்திக்காதவங்க, நேர்ல பார்த்து பேசாதவங்க, அவங்களோட நீங்க தொடர்பு கொள்ளும் போது கொஞ்சம் ஒரு கணம் 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அதே நேரத்துல உங்களுக்கு தெரிந்தவங்க, உங்க கண் முன்னால இருக்கிறவங்க அல்லது அதிகாரிகள் அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரி வேலைகளை செய்யறவங்களை நீங்க விடவே கூடாது. நேரா போய் காவலர்கள்கிட்ட சொல்லணும்.
3: ஆமா, புகார் செய்யணும், இவங்களை கையும் கழுவோமா பிடிக்கணும்.
4: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: 6:28 ஆகிவிட்டது. நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: வணக்கம் சிங்கே.

0: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்தே?
0: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
0: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
1: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
2: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
3: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
4: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: இன்றைய பொன்மொழியை நமக்காக பார்த்து பார்த்து அனுப்பிச்சிருக்காங்க நேயர் மேனகா.
1: குடிசையில் இருப்பவர் எல்லாம் ஏழையும் அல்ல, மாளிகையில் இருப்பவர் எல்லாம் பணக்காரரும் அல்ல, மன திருப்தியோடு இருப்பவரே உண்மையான பணக்காரர்.
2: பிரம்மாதமான அந்த கூற்று மீண்டும் உங்க செவிகளுக்கு. குடிசையில் இருப்பவர் எல்லாம் ஏழையும் அல்ல, மாளிகையில் இருப்பவர் எல்லாம் பணக்காரரும் அல்ல, மன திருப்தியோடு இருப்பவனே உண்மையான பணக்காரன். கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.
6: காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது சுவைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது சுவைன்னு கேக்குமா?
1: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
3: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க் யூ.
5: சொல்லுங்கள் ராஜமாதா.
6: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
5: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
6: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
5: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
6: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: கனவா திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது விஜய் பிரியதர்ஷினி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. அனிருத் நீதி மோகன் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: ரஞ்சித் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் அடுத்து வரப்போகுது கேடி பட்லிருந்து யுவன் சங்கர் ராஜாவோட இசையில.
0: சரி இப்ப வாங்க இன்றைய வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 62 82 உட்பட்டிருக்கிறது. வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
1: ஆரோக்கிய குறிப்பு சஜினி
0: சொல்லுங்க.
1: ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நீங்க பின்பற்றும் ஒரு வழிமுறை என்ன?
0: இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நிபுணர்கள் மருத்துவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, புரத சத்து நமக்கு நிறைய தேவைப்படுகின்றது, நார் சத்தும் தேவைப்படுகின்றது, அது மட்டும் இல்ல வைட்டமின் சியும் நமக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. வயதாக ஆக இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன. அப்ப இவை எல்லாம் இருக்கிற ஒரு பழத்தை நாம சாப்பிட்டோம்னா இன்னும் சிறப்பா இருக்கும் இல்லையா?
1: குவாவா? கொய்யா பழம்.
0: ஆமா,
1: சரியா சொன்னா,
0: சரியா சொன்னீங்க. குவாவாலதான், அதாவது கொய்யா பழத்துலதான் ஆக அதிகமான புரத சத்து இருப்பதோடு இதுல ஆக அதிகமான வைட்டமின் சி ஊட்டச்சத்தும் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இது ஒரு பழமா இருக்கிறதுனால இதுல நார் சத்தும் அதிகமாக இருக்கின்றது.
1: குவாவா சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லையா? இன்னைக்கு மறக்காம ஒரு கொய்யா பழத்தை சாப்பிடுங்க. ஆனா அதோட வர அந்த தூள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஒதுக்கி வச்சிருங்க.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
1: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இதை கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு

0: தீபாவளி படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. யுவன் சங்கர் ராஜாவோட இசையில ஹரிச்சரண் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: CTE-ஐ நோக்கிச் செல்லும் SLE லென்டோ அவென்யூவிற்கு பிறகும், SLE-ஐ நோக்கிச் செல்லும் TPE பாசிரிஸ் டிரைவ் 8-ற்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
7: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
8: உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
9: வணக்கம். காலை மணி 7. மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூர் உள்ளிட்ட 20 நாடுகள் AI தொழில்நுட்பம் உண்டாக்கும் ஆபத்துகளுக்கு எதிரான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளன. ஒருங்கிணைந்த முயற்சிகள் வேண்டும் என்று கூறி தலைவர்கள் கூட்டறிக்கையில் கையெழுத்திட்டுள்ளனர். AI தொழில்நுட்ப வளர்ச்சி சரிவர நிர்வகிக்கப்படாவிட்டால் அது கடுமையான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் என்று தலைவர்கள் எச்சரித்தனர். ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் 81st பொதுச்சபை கூட்டத்தில் தலைவர்கள் அவ்வாறு கூறினர். சிங்கப்பூர், நோர்வே, பின்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி, ஸ்பெயின், அயர்லாந்து முதலிய நாடுகளின் தலைவர்கள் கையொப்பமிட்டனர். கட்டாய பரிசோதனைகளையும் சுயேட்சை மதிப்பீடுகளையும் மேற்கொண்டு AI நிறுவனங்கள் வெளிப்படையான நடைமுறைகளை கையாள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது. வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளவிருக்கிறார். இன்று முதல் இம்மாதம் 28th வரை அவர் நியூயார்க் நகரில் இருப்பார். செப்டம்பர் 26th நடைபெறவிருக்கும் பொது விவாதத்தில் டாக்டர் பாலகிருஷ்ணன் சிங்கப்பூர் அறிக்கையை முன்வைப்பார். டாக்டர் பாலகிருஷ்ணன் பல உயர்நிலை கூட்டங்களிலும் கலந்து கொள்வார். ஆசியான் வளைகுடா ஒத்துழைப்பு மன்ற வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்திற்கும் அவர் இணை தலைமை தாங்குவார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஐக்கிய நாட்டு பொதுச்சபை கூட்டத்தில் இன்று உரையாற்றவிருக்கிறார். கூட்டத்துக்கு இடையே அவர் பிரிட்டிஷ் பிரதமர் ஆண்டி பெனம், ஜப்பானிய பிரதமர் சனே தக்காயிச்சி, உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் தனித்தனியே சந்திப்பு நடத்துவார். நாளை மறுநாள் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை திரு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் சந்திப்பார். அந்த முக்கிய சந்திப்புக்கு முன்னதாக ஜப்பானிய பிரதமர் திருவாட்டி தக்காயிச்சி அமெரிக்க அதிபருடன் கலந்து பேச முனைகிறார். அமெரிக்காவுடனான உறவை மறு உறுதிப்படுத்தும் முயற்சியாக கவனிப்பாளர்கள் இதனை பார்க்கின்றனர். வெள்ளை மாளிகை தடை விதித்த CNN, MS Now, Politico ஆகிய செய்தி நிறுவனங்கள் அதிபர் டிரம்ப் மீதும் ஏனைய அதிகாரிகள் மீதும் வழக்கு தொடுத்துள்ளன. நிறுவனங்களின் பேச்சு சுதந்திரத்தையும் ஊடக சுதந்திரத்தையும் அந்த தடை மீறுவதாக அவை குறிப்பிட்டன. டிரம்ப் நிர்வாகத்தின் முடிவை தடுக்கும் தற்காலிக உத்தரவுக்கு செய்தி நிறுவனங்கள் தலைநகர் வாஷிங்டனில் உள்ள நீதிமன்றத்தில் விண்ணப்பித்துள்ளன. அரசாங்க தலையீடு இல்லாத ஊடக சுதந்திரத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த போராட்டம் அவசியம் என்று நிறுவனங்கள் கூட்டறிக்கையில் தெரிவித்தன. பிரிட்டன் சவுதி அரேபியாவுக்கு ராணுவ ஆதரவு வழங்கவிருப்பதாக பிரிட்டிஷ் பிரதமர் ஆண்டி பெனம் கூறியுள்ளார். ஆகாயத்தில் சவுதி அரேபிய விமானங்கள் எரிவாயு நிரப்பிக்கொள்ளும் வசதியை பிரிட்டன் செய்து தரும். ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சி படை சவுதி அரேபியா மீதான தாக்குதல்களை அண்மை நாள்களில் கடுமையாக்கியுள்ளது. சவுதி அரேபியா ராணுவ ஆதரவுக்கு அழைப்பு விடுத்திருந்தது. பிரிட்டனின் உதவி சில வாரங்களுக்கு நீடிக்கும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மோசடிக்காரர்கள் ஹாவி நோமன் கடை ஊழியராக பாவனை செய்து நடத்திய ஏமாற்று வேலைகளில் இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து சுமார் 4.8 மில்லியன் வெள்ளி பறிபோகியுள்ளது. அத்தகைய குற்றச்செயல்கள் கணிசமாக அதிகரித்திருப்பதாய் சிங்கப்பூர் காவல்துறை எச்சரித்தது. ஹாவி நோமன் மோசடி சம்பவங்கள் குறித்து சென்ற ஆண்டு சுமார் 120 முறை புகார் அளிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர் தொலைக்காட்சியை வாங்கியதாக அல்லது பொருள் விநியோகத்தில் சிக்கல் இருப்பதாக ஊழியர் கூறுவார். அதனை மறுக்கும்போது தனிப்பட்ட விவரங்கள் தவறுதலாக பயன்படுத்தப்பட்டதாய் மோசடிக்காரர் கூறுவார். பின்னர் அந்த அழைப்பு சிங்கப்பூர் நாணய வாரியத்திடம் மாற்றப்படுவதாக கூறப்படும். விசாரணை நடத்துவதற்கு பாதிக்கப்பட்டவரிடம் பணம் கோரப்படும். சிங்கப்பூரில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி காற்றின் தரம் மிதமாகவே இருக்கிறது. மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 82 பதிவானது. மற்ற பகுதிகளில் 62 முதல் 76 வரை பதிவானது. காற்றின் தரம் நேற்று முன்தினம் மத்திய, கிழக்கு, மேற்கு பகுதிகளில் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியது. குறியீடு 100 தாண்டினால் ஆரோக்கியமற்ற நிலை என கருதப்படும். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவை டூஜுவன் சூறாவளி கடந்து சென்றுள்ளது. அது கடுமையான மழை, வெள்ளம், நிலச்சரிவுகள் ஆகியவற்றை கொண்டு சென்றது. 1.6 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு இன்று காலை வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 100,000+ விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. கிட்டத்தட்ட 10,000 குடும்பங்கள் மின்சாரம் இல்லாமல் தவிக்கின்றன. சீபா, கனகவா மாநிலங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 2 மாண்டதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன.
10: சொல்லும் பொருளும் ப்ரொஃபஸர் பேராசிரியர். பேராசிரியர்கள் பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு விரிவுரையாற்றுவதோடு வாழ்க்கை தொழில் ஆலோசனையையும் வழங்குவர். ப்ரொஃபஸர் பேராசிரியர்.
9: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
11: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
12: வணக்கம் சிங்கே,
13: ஆதரவு BYD.
14: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
13: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
14: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
13: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
14: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
15: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
13: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
15: GED ஏர்கோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏர்கோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
16: GED ஏர்கோன் and Engineering. அறியுங்கள் 6371 1105. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
17: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
18: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
19: ஜோதி ஸ்டாப், புஷ்ப

0: I don't know what to say. It's just everything about her. No, it's not her face. It's beyond that.
1: வணக்கம் சிங்கை. டக்கர் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. சித் ஸ்ரீராம், மால்வி சுரேசன் அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. நிவாஸ் கே பிரசன்னோட இசையில
2: காலை 10 மணி வரையிலும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். ரவிஜி
1: சச்சினி
3: உன்னை பார்த்த நேரம் மனசு ஆடும் மயிலாட்டம்.
2: ஆல் இன் ஆல் அழகு ராஜா திரைப்படத்துல இருந்து
1: பாடல் வரப்போகுது. பட்டியல் படத்துல இருந்து உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்துல
2: புதுசா ஒரு உயிரினத்தை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அது எந்த உயிரினம்?
1: இதான் எனக்கு தெரியும்ல அப்படின்றீங்களா? இப்பவே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அந்த பதில சரியான முறையில.
2: 9678 8 9 6 8 என்ற எண்ணுக்கு உங்களுடைய பதில்களை இப்பவே அனுப்பி வச்சிருங்க.
4: 9 6 8 போக்குவரத்து நிலவரம்.
1: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. SLECTE செல்லும் வழியில் லேண்டா அவென்யூவுக்கு பிறகு 5ஆம் தடத்தில். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு. பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கை.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இதை நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிச்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம இரண்டு நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கானு முதல்ல நீங்க பாருங்க. நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேனும் தோற்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு வழங்கினது ஜுவல்லர்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
5: வணக்கம் சிங்கே.

0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க.
1: மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே.
2: காதலிக்க நேரம் இல்லை திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்காக பாடல்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒளியேறவிருக்கின்றன. ஏன்னா செப்டம்பர் 22 தேதியான இன்று இதே நாள் 1930 தேதியில் பிறந்தவர் பி பி ஸ்ரீனிவாஸ்.
0: இவருடைய தாய்மொழி தெலுங்கா இருந்தாலும் தமிழா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், இத்தனை மொழிகளையும் பார்த்து பார்த்து நல்லா உச்சரிச்சு உணர்வு பூர்வமா வழங்கக்கூடிய தன்மை இவருக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அது மிகையாகாது இல்லையா?
2: இதனாலதான் ரவி வெவ்வேறு மாநிலங்கள்ல இவருக்கு வெவ்வேறு மாநில விருதுகள் வழங்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு கன்னடத்தின் ராஜோத்சவ பிரசஸ்தி விருது இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழின் கலை மாமணி விருதும் இவருக்கு கிடைத்துள்ளது. ஆந்திராவை பொறுத்த வரையிலும் அவருக்கு மாதவ பெத்தி சத்தியம் விருது வழங்கப்பட்டுள்ளது.
0: இவ்வளவு விருதுகளை வாங்கினவரு குறிப்பிட்டு இந்த நடிகருக்கு பாடும் போது அந்த நடிகருடைய குரலாவே மாறிடுவார் அப்படின்னு பலரால வர்ணிக்கப்பட்டிருக்காரு. அந்த நடிகர் தான் கன்னடத்து சூப்பர் ஸ்டார் டாக்டர் ராஜ்குமார். இவருக்கு பி பி ஸ்ரீனிவாஸ் கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட பாடல்களை பாடி அசத்தி அவருடைய குரலாவே மாறினாரு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
2: பி பி ஸ்ரீனிவாஸ் பாடி அசத்தி இருக்கும் 2 பாடல்களை நாம இப்ப கேட்டு மகிழ்வோமா?

0: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
1: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
0: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு போன?
1: ASK ட்ரெய்னிங், அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
0: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
0: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் மூலம் ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கெட் ஏர் பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்கள், பனியால் மூடப்பட்ட மரங்கள், மலரும் சக்குரா அனைத்தையும் மெய்மறந்து பார்த்து ரசிக்கலாம். ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் 2 நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27 முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
2: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளி வழிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளி வழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
3: சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: நூறு வருஷங்கள் கழிச்சு இப்போ அண்மையில வந்து ஒரு பூனை, புது வகையான பூனையை கண்டுபிடிச்சு.
3: ராதிகா, நீங்க எப்படி ராதிகா பூனை மாதிரி மென்மையா கியூட்டா சாஃப்ட்டா பேசிருக்கீங்க?
4: எனக்கு இவங்க பேசும்போது எல்லாரும் பாட்டு பாடுவாங்க, ஞாபகம் இருக்கா?
3: என்ன பாட்டு? காதோடுதான் நான் பாடுவேன் மனதோடு.
4: இந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. ஏன் ராதிகா அப்படி பேசுறாங்க எனக்கு தெரியல. ஒருவேளை சுற்று வட்டாரம் சத்தமா இருக்கலாம், அல்லது மத்தவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுக்காக அமைதியா பேசணும்னு நினைச்சிருக்கலாம், தெரியல.
3: இருந்தாலும் ராதிகா வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஜோதிஸ்தா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசாக கிடைக்கின்றது. அது மட்டும் இல்ல, வளர்மதி நீங்களும் சரியான பதில சொல்லிருக்கீங்க, உங்களுக்கும் பரிசு.
4: இருவருக்கும் பரிசு கிடைச்சிருச்சு. தகவல் என்னவென்றால், பொலிவியா இது வந்து தென் அமெரிக்க கண்டத்துல இருக்க ஒரு நாடு. அங்க 100 ஆண்டுகள்ல முதல் முறையா ஒரு புது வகை பூனை உயிரினத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா?
3: ஆமா, இந்த உயிரினத்தின் பெயர் லெபர்டஸ் டில்காயோ. இந்த பூனை வகை ரொம்ப சின்னதா இருக்கும். சொல்லப்போனா இது வெறும் 46 சென்டிமீட்டர் நீளத்துல இருப்பதாகவும் 1.4 கிலோகிராம் எடையில இருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன.
4: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில தகவலை தெரிஞ்சுக்கலாம், பரிசியம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் தவறாம கேளுங்க. நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்
3: ரவிஜி
4: சஜினி.
5: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
3: துவாசை நோக்கி செல்லும் AYE கிளெமென்டி ஏவென்யூ 6 இருக்கு, பிறகு வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது. PIEயை நோக்கி செல்லும் TPE லோயாங் அவென்யூ இருக்கும், பாசிரிஸ் டிரைவ் 12 இருக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
4: நேரம் இப்பொழுது 7:38. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
6: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
7: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
6: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
8: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: ஆனா இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
0: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
0: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க. லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்னு அர்த்தங்க.
3: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: வணக்கம் சிங்கே.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். இசை ஞானி இளையராஜா எஸ் ஜானகி அவங்களுடைய கூட்டணியில இரண்டு பாடல்களை கேட்டீங்க. கழுகு, தர்மபத்தினி ஆகிய படங்களது பாடல்கள் இடம்பெற்றன.
0: இவர்களுடைய கூட்டணியில இன்னும் ஒரு பாடல் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. கடலோர கவிதைகள் திரைப்படத்தில இருந்து.
1: இப்போ ஒலி 9:00 ஐஜி நகோயா, அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 20th ஆசிய விளையாட்டு போட்டிகளை பத்தின தகவல்கள்.
0: சமீபத்துல இந்தியா பல போட்டிகள்ல பதக்கங்களை வென்றிருக்காங்க. குறிப்பா 2 வெண்கல பதக்கங்கள், 2 வெள்ளி பதக்கங்களை அவங்க வென்றிருக்காங்க.
1: இப்போ பதக்க நிலவரத்தை நாம தெரிஞ்சு போவாங்க. 5 தங்க பதக்கங்கள், 3 வெள்ளி பதக்கங்கள், 15 வெண்கல பதக்கங்களை வென்ற தென்கொரியா 23 பதக்கங்களோட பட்டியல 3rd இடத்துல இருக்காங்க.
0: போட்டிகளை ஏற்று நடத்தும் ஜப்பான், அவங்க 2rd நிலையில இருக்காங்க. 8 தங்க பதக்கங்கள், 12 வெள்ளி பதக்கங்கள், 12 வெண்கல பதக்கங்கள், மொத்தம் 32 பதக்கங்களோடு.
1: 23 தங்க பதக்கங்கள், 10 வெள்ளி பதக்கங்கள், 5 வெண்கல பதக்கங்கள், மொத்தம் 38 பதக்கங்களை பெற்ற சீனா பட்டியல முதல் இடத்துல இருக்காங்க.
0: ஐச்சி நகோயாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆசிய விளையாட்டு போட்டிகளின் தகவல்களை நாம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்.
2: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. PIE சாங்கியை நோக்கி செல்லும் வழியில் BKEக்கு பிறகு அங்கே செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.
8: வணக்கம் சிங்கே.

0: டாமினோஸ் கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை,
3: வணக்கம் சிங்கே.

0: வணக்கம் சிங்கே,
1: ஆதரவு BYD.
0: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
1: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
0: அதோடு 88-க்கும் மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
1: BYD வாகனத்தை இன்றே

0: ஓட்டி பாருங்கள்
1: இன்றே பிஒய்டி காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூர் உள்ளிட்ட 20 நாடுகள் AI தொழில்நுட்பம் உண்டாக்கும் ஆபத்துகளுக்கு எதிரான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளன. ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் 81வது பொதுச்சபை கூட்டத்தில் தலைவர்கள் அவ்வாறு கூறினர். ஒருங்கிணைந்த முயற்சிகள் வேண்டும் என்று கூறி தலைவர்கள் கூட்டறிக்கையில் கையெழுத்திட்டுள்ளனர். AI தொழில்நுட்ப வளர்ச்சி சரிவர நிர்வகிக்கப்படாவிட்டால் அது கடுமையான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் என்று தலைவர்கள் எச்சரித்தனர். சிங்கப்பூர், நோர்வே, பின்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி முதலிய நாடுகளின் தலைவர்கள் கையொப்பமிட்டனர். கட்டாய பரிசோதனைகளையும் சுயேட்சை மதிப்பீடுகளையும் மேற்கொண்டு AI நிறுவனங்கள் வெளிப்படையான நடைமுறைகளை கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஐக்கிய நாட்டு பொதுச்சபை கூட்டத்தில் இன்று உரையாற்றவிருக்கிறார். கூட்டத்துக்கு இடையே அவர் பிரிட்டிஷ் பிரதமர் ஆண்டி பனம், ஜப்பானிய பிரதமர் சனாயே தக்கைச்சி, உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் தனித்தனியே சந்திப்பு நடத்துவார். நாளை மறுநாள் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை திரு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் சந்திப்பார். அந்த முக்கிய சந்திப்புக்கு முன்னதாக ஜப்பானிய பிரதமர் திருவாட்டி தக்கைச்சி அமெரிக்க அதிபருடன் கலந்து பேச முனைகிறார். அமெரிக்காவுடனான உறவை மறு உறுதிப்படுத்தும் முயற்சியாக கவனிப்பாளர்கள் இதனை பார்க்கின்றனர். இதற்கிடையே அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஜப்பானிய தென்கொரிய வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்துள்ளார். அமெரிக்கா அவ்விரு நாடுகளுக்கான தனது அசைக்க முடியாத தற்காப்பு கடப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளது. சந்திப்பின் இறுதியில் 3 நாடுகளும் கூட்டறிக்கை வெளியிட்டன. பொருளாதார மிரட்டல்கள், வழக்கத்துக்கு மாறான கொள்கை நடைமுறைகள், விநியோக கட்டமைப்புகளுக்கு இடையூறாக விளங்கும் தடைகள் ஆகியவற்றுக்கு எதிராய் செயல்பட நாடுகள் உறுதி தெரிவித்தன. வெள்ளை மாளிகை தடை விதித்த CNN, MS Now, பொலிட்டிகோ ஆகிய செய்தி நிறுவனங்கள் அதிபர் டிரம்ப் மீதும் ஏனைய அதிகாரிகள் மீதும் வழக்கு தொடுத்துள்ளன. நிறுவனங்களின் பேச்சு சுதந்திரத்தையும் ஊடக சுதந்திரத்தையும் அந்த தடை மீறுவதாக அவை குறிப்பிட்டன. டிரம்ப் நிர்வாகத்தின் முடிவை தடுக்கும் தற்காலிக உத்தரவுக்கு செய்தி நிறுவனங்கள் தலைநகர் வாஷிங்டனில் உள்ள நீதிமன்றத்தில் விண்ணப்பித்துள்ளன. அரசாங்க தலையீடு இல்லாத ஊடக சுதந்திரத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த போராட்டம் அவசியம் என்று நிறுவனங்கள் கூட்டறிக்கையில் தெரிவித்தன. பிரிட்டன் சவுதி அரேபியாவுக்கு ராணுவ ஆதரவு வழங்கவிருப்பதாக பிரிட்டிஷ் பிரதமர் ஆண்டி பனம் கூறியுள்ளார். ஆகாயத்தில் சவுதி அரேபிய விமானங்கள் எரிவாயு நிரப்பிக்கொள்ளும் வசதியை பிரிட்டன் செய்து தரும். ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சிப்படை சவுதி அரேபியா மீதான தாக்குதல்களை அண்மை நாள்களில் கடுமையாக்கியுள்ளது. சவுதி அரேபியா ராணுவ ஆதரவுக்கு அழைப்பு விடுத்திருந்தது. பிரிட்டனின் உதவி சில வாரங்களுக்கு நீடிக்கும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹாவி நோமன் கடை ஊழியராக பாவனை செய்து மோசடிக்காரர்கள் நடத்திய ஏமாற்று வேலைகளில் இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து சுமார் 4.8 மில்லியன் வெள்ளி பறிபோனது. அத்தகைய குற்றச்செயல்கள் கணிசமாக அதிகரித்திருப்பதாய் சிங்கப்பூர் காவல்துறை எச்சரித்தது. ஹாவி நோமன் மோசடி சம்பவங்கள் குறித்து சென்ற ஆண்டு சுமார் 120 முறை புகார் அளிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர் தொலைக்காட்சியை வாங்கியதாக அல்லது பொருள் விநியோகத்தில் சிக்கல் இருப்பதாக ஊழியர் கூறுவார். அதனை மறுக்கும்போது தனிப்பட்ட விவரங்கள் தவறுதலாக பயன்படுத்தப்பட்டதாய் மோசடிக்காரர் கூறுவார். பின்னர் அந்த அழைப்பு சிங்கப்பூர் நாணய வாரியத்திடம் மாற்றப்படுவதாக கூறப்படும். விசாரணை நடத்துவதற்கு பாதிக்கப்பட்டவரிடம் பணம் கோரப்படும். சிங்கப்பூரில் இன்று காலை 7 மணி நிலவரப்படி காற்றின் தரம் மிதமாகவே இருந்தது. மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு